நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. இனி பிலஹரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை பிலகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: மக்கட்பேறு 7வது அதிகாரம் 2வது குறட்பா.

பிறர் பழித்தற்கு இடமில்லாத நல்ல பண்புடைய மக்களை ஒருவர் பெறுவாரானால் அவரை எழுவகை பிறப்புகளிலும் துன்பங்கள் சென்றடையாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மூட்டுவாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் ரகுநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். எட்டு மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடர். இதில் அலையாத்தி காடுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள், அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8:30 இதயராகும். சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும். உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்களுடன் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், வசூல் ராஜா MBBS, பாட்ஷா திரைப்படங்களிலிருந்து. 11:00 உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம், இதில் என் கனவு பற்றி பேசலாம். காதோரம் கவிபாடி வலம்பெறும். 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னைக்குள் பல பயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் பொள்ளாச்சி இயற்கை விவசாயி VT வள்ளுவன் அவர்கள். 2:30 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ கண்ணன் அவர்களின் அனுபவங்கள். இசைத்தூரல் வரும் 3:00. நான்கு மணிக்கு வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KC தீபதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதலலை வரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் தடை அதை உடை தொழில் முனைவர் பி நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உழவர் உலகத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய் செல்வராஜ் அவர்கள். 8:00 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே.

அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள், பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் திருவிடை மருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் வழங்கும் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திமடல், 10 மணிக்கு அரங்கிசை. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: 27 people have been killed and 90 others were injured in a massive drone and missile strike by Russia on capital Kyiv. Damage was recorded in 30 locations across Kyiv, mainly residential buildings and civilian infrastructure. Russia's defense ministry said in a statement the deadly bombardment on Wednesday night was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. In Syria, an explosive device detonated in a Damascus cafe yesterday, killing at least 9 people. Interior Ministry reported the device was planted inside the cafe, located 100 meters from the Palace of Justice in the capital's Hejaz district. In the ICC Women's T20 World Cup, host England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And in FIFA World Cup, Spain defeated Austria 3-0 in their round of 32 match at Los Angeles Stadium in Inglewood, California to advance to the round of 16. Michael Oyarzabal put Spain ahead in the 36th minute before Pedro Porro doubled the lead in 66. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram, 6 mani, 10 nimidam.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியாம் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களைச் சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப் பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவப் பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண்

0: என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக, சகோதரியாக, குடும்பத் தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

அதிர்ச்சியும் புன்னகையும் நிறைந்த இந்த அழகிய விடியலில் இந்த நாள் முழுவதும் நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் இல்லங்களிலும் இறையருள் நிறைந்து அமைதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வாழ்த்துக்களோடு இந்த காலை பொழுதை மேலும் புனிதமாக்க மனதை அமைதிப்படுத்தும் பக்தி பாடல்களோடு வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனி BS சசிரேகா குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 19 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். உயிர் உரங்கள் குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருவரங்கம் பொன்ராஜு அவர்கள்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு மாரிக்கப்பன். கிராமப்புறத்துல நாங்கெல்லாம் வந்து ஓரளவு இயற்கை சார்ந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தவிர்க்க முடியாத காரணத்துலாம் செயற்கை போக வேண்டிய சூழல் இருக்கு. இதை வந்து முழுமையா நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்துல சமாளிச்சு நம்ம அதற்கான பயன்பாட்டு கொண்டு வரணும், இதை ஐயா சொன்னா நல்லா இருக்கும்.
3: உதாரணமா இயற்கை விவசாயிகளுக்கு உரங்களை பத்தி நல்ல புரிதல் இருக்குங்க. பஞ்சகாவியம் யூஸ் பண்றோம், ஜீவாமிர்தம் யூஸ் பண்றோம். பூச்சின்னு வந்தா நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு பூச்சி விரட்டி தான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். சோ பூச்சி கொல்லியில விஷமில்லாத பூச்சி கொல்லிகளை நீங்களே தயாரிக்கலாம்ன்ற ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அற்புதமான முறைங்க. சோ இந்த கொரியா மெத்தட நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப சுலபம், அது ஒண்ணு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெயும் காஸ்டிக் பொட்டாஷ் சொல்லுவாங்க, காரம் பொட்டாஷ் காரம், இந்த இரண்ட வச்சு நீங்க வந்து பூச்சி மேல தெளிச்சிங்கன்னா அது விஷம் கிடையாதுங்க. நம்ம சோப்பு தாங்க, ஒரு லிக்விட் சோப்பு மாதிரி ஒரு கணக்கு தாங்க. இது லிக்விட் சோப்பு வந்து சோடா காரத்தில் பண்ணுறோம், இது பொட்டாஷ் காரத்தில் பண்ணுறோம். தோல் வயலு அந்த பூச்சி உலர்ந்து இறந்து விடுகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லு. எதுவுமே வந்து கடையில் வாங்க விடுறாங்க. நீங்களே செய்யாத முறையில் வந்து பொட்டாஷ் கார பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்தலாம். அப்புறம் அந்த பொட்டாஷ் வந்து உரமாகவும் பயன்படுது, அது ஒரு விஷம் கிடையாது. அப்புறம் கலைக்கொல்லி வேண்டியது இல்லைங்க. கலைப்பாயின்னு இப்போ விற்கிதுங்க. ரெண்டு வகையான கலைப்பாய், ஒரு வடம் தாக்குப்பிடிக்கிற கலைப்பாய் இருக்குங்க. போட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு பயிரோடு போயிடுங்க. பொதுவாக தர்பூசணி விவசாயிகள் நிறையா போடுறாங்க, ஆனால் 5 வரக்கூடிய கலைப்பாய்களும் வந்துவிட்டது. அதனால் அவங்க நீண்ட காலம் வரக்கூடிய கலைப்பாயினை உபயோகப்படுத்த பழக்கப்படுத்தி கொண்டாலே போதுங்க, கலை பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பொருள் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே அடங்கும். அப்புறம் சல்ஃபரா கந்தகத்தை உபயோகப்படுத்தி நோய் மருந்து உபயோகப்படுத்தலாம். இவை எல்லாமே விஷமில்லாத பொருட்கள்.
0: மாடு வளர்ப்பும் குறைஞ்சிட்டே வருது, இந்த சூழல்ல இயற்கை இடுபொருட்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவானை கோவில்ல இருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம்.
3: மாடு வளர்ப்பு குறைந்து விட்டது, இப்ப வந்து எப்படி சாணம் கிடைக்கும்? சோ இதுக்கு பதிலா தான் நாங்க வந்து பயோ உயிர் உரத்தை சொல்றோங்க. பயோ உயிர் உரத்துல பொதுவா நாட்டு சக்கரை கடலை மாவு, அது எவ்வளவுங்க? 1 லிட்டருக்கு எனக்கு வேண்டிய நாட்டு சக்கரை 20 கிராம், விலை சுமார் 1 ரூபாய். 5 கிராம் கடலை மாவு, அது விலையும் 1 ரூபாய் தாங்க. ஸோ ஒரு 10 ரூபாயில் நீங்களே தயாரித்தால் மிக மிக குறைந்த செலவில் உங்களால் தயாரிக்க முடியும். இதற்கு எந்த வகையான உபகரணம் தேவையில்லை.
2: வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் பிச்சனங்கூர் பழனிசாமி ஐயா. நம்மகிட்ட வந்து தொழில் உரம் வந்து ஆடு சாணம் மாட்டு சாணம் எல்லாமே இருக்குங்க. வேற இந்த மாதிரி உரம் தயாரிக்கணும் நீங்கள் எதை வச்சு? வேற எதாவது வச்சு?
3: மாட்டு சாணமே ஒரு அற்புதமான ஒரு உரங்க, இருந்தாலும் அதை செறிவூட்டலாம். இதெல்லாம் ரொம்ப காலமா அரசாங்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா செய்யறதுல யூரியா போடுறீங்க, சூப்பர் பாஸ்பேட்டுங்க, பொட்டாஷ் போடுறீங்க. இந்த சூப்பர் பாஸ்பேட்டை 1 மாதம் முன்னதாக தொழு உரத்திலும் கலந்து வைக்கலாம். கலந்து வச்சிங்கன்னா அது அதுல இருக்க சில சத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு டிஏபி மாதிரி, டிஏபி ஆகாது, டிஎபி மாதிரி மாறிவிடும். ஸோ உங்க வயலுக்கு எவ்வளவு போறீங்களோ கலந்து வச்சிங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா தூவி விடுறது விட்டீங்கன்னா அது வந்து தலை சேர்த்தா பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் சக்கரை தெளி தெளிக்கலாம். சக்கரை தெளி செஞ்சு அந்த நுண்ணுயிர்கள் வந்து வேகமாக பெருக ஆரம்பிச்சு.
4: வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சலியில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன் சார். கத்திரிக்காய், தக்காளி, கொத்தரங்காய் எல்லாம் வச்சிருக்கோம். மாதுளங்கன்னு எல்லாம் இருக்கு, பூச்செடி எல்லாம் இருக்கு. ஆனா சிவப்பு வண்டு பெரிய பெரிய வண்டா இருக்குது. பூ பிஞ்சு

0: எல்லாமே தின்னுகிட்டு இருக்கு, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
1: பூச்சி விரட்டி தான் வந்து ஆர்கானிக் இதெல்லாம் சொல்லி தராங்க. ஆனால் நாங்கள் இப்போ என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வேண்டியது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பொட்டாஷ்காரம், பொட்டாஷ்காரம் சோப்பு கெமிக்கல் விற்கிறாங்களா அங்கே கிடைக்குங்க, இது இரண்டையும் நீங்க கலந்து செஞ்சு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நிச்சயமாக கேட்கும். உங்க கத்திரிக்காய் கோயில வந்து விஷம் இருக்காது, விஷ பூச்சி மருந்து இல்லாம நீங்க பூச்சியை கொள்ளலாம். அவங்க இந்த பஞ்சகாலத்திலே மிக்ஸ் பண்ணி இங்கே போடலான்னு இப்போ மக்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 3 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். வளிமண்டல சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இதன் காரணமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துடைய பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்தில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அதிக மழைநீர் நம்முடைய தோட்டங்களில் வயல்களில் தேங்காத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். மழை பெய்யும் சமயத்தில் இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக, நிலக்கடலை பயிரில விளைச்சலை அதிகரிக்க விதைத்த 45-60 நாளுக்கு உள்ளாக ஒரு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் கொடுத்து மண் நனைக்கணும். இப்படி செய்யறது மூலமாக செடிகளுடைய வேரோட்டத்தை அதிகரிக்க முடியும், திருச்சியான காய்களும் கிடைக்கும். அடுத்ததாக, கறவை மாடு வளர்ப்போர் கவனத்துக்கு. கறவை மாடுகள்ல மடி மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்ப்பதற்கு பால் கறவைக்கு முன்பாகவும் பின்பாகவும் கால்நடைகளுடைய மடிய 1 லிட்டர் தண்ணீர்ல 10 மில்லி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்து அந்த கரைசலை வைத்து மடிய கழுவி விடணும். இப்படி செய்யறது மூலமாக மடி மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்க்க முடியும். அடுத்ததாக, நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். திருச்சி மாவட்டம் லால்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 7 ஏலம் நடந்துச்சு. முதல் தர எல் அதிகபட்ச விலையாக 1 கிலோ 170 ரூபா 10 காசுக்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினை பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் 1 ஆகஸ்ட் மாதம் 10 வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறாா்.

0: அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னைக்குள் பழப்பயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் பொள்ளாச்சி இயற்கை விவசாயி வீட்டி வள்ளுவன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆர்.எச். நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய செல்வராஜ் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நலவிடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. அந்த குப்பி வந்து மாத்தி வேற ஒரு குப்பி இந்த ஹாஸ்டல்ல போட்டுருக்கோம். அவங்களோட தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாம தப்பில போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்கு விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீடைல்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாம் இருக்கு. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
0: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சி

0: நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறி ஆடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15 தேதி கல்லவிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.

0: தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: கேரளாவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் அடூர் கோபாலகிருஷ்ணனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1942. தாதா சாஹேப் பால்கே பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். இவரது திரைப்படங்கள் உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு புகழ்பெற்றவை. பிரபல கர்நாடக இசை பின்னணி பாடகரான மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி என்ற ML வசந்தகுமாரியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. அரை நூற்றாண்டு காலம் தன் இசையினால் இதயங்களை கொள்ளை கொண்டவர்.

ராகங்களின் அரசி என்று கொண்டாடப்படும் இவர் பத்மபூஷண் விருது உட்பட பல உயரிய விருதுகளை பெற்றவர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ராஜ்குமாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1976. மும்பையில் காவல்துறையில் பணியாற்றிய இவர் 1952 ரங்கீலி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்தார். 1957 ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மதர் இந்தியாவில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இவரின் தில் ஏக் மந்திர் திரைப்படம் இன்றளவும் பேசப்படுகிறது. 4 தசாப்தங்களுக்கும் மேலாக 70க்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தவர் ராஜ்குமார். 6 அடி உயரம், ஆஜானு பாகுவான தோற்றம், எந்த உணர்ச்சியையும் எளிதில் வெளிப்படுத்தும் கண்கள், மந்திர புன்னகை, அலட்டல் இல்லாத அளவான உடல் மொழி, தெலுங்கையும் தமிழையும் சேதம் செய்யாமல் உச்சரிக்கும் மொழித்திறன் என இயல்பிலேயே அமைந்த அம்சங்களுக்கு சொந்தக்காரரான குணச்சித்திர நடிகர் எஸ் வி ரங்காராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1918.

அப்பா கதாபாத்திரத்தில் அன்பு கண்டிப்புடன் அரவணைக்க தெரிந்தவர். இரண்டு தெலுங்கு படங்களை இயக்கியும் உள்ளார். 2013 ஆண்டில் எஸ் வி ரங்காராவின் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது இந்திய அரசு. தமிழ் திரையுலகம் மறக்க இயலாத குணச்சித்திர நடிகர் எஸ் வி சுப்பையாவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1980 நாடக கலைஞராக அறிமுகமாகி திரையுலகில் நுழைந்து கப்பலோட்டிய தமிழன், பாவமன்னிப்பு உள்ளிட்ட 90 மேற்பட்ட படங்களில் தான் ஏற்ற வேடங்கள் அத்தனைக்கும் குன்றாத ஒளிப்பாய்ச்சிய குணச்சித்திர நடிகர் எஸ் வி சுப்பையா. இசையின் பல பரிமாணங்களை கண்ட இசை பேரறிஞர் டி ஆர் பாப்பா அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவரது வயலின் இசை பயணம் தொடங்கியது தந்தை ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் திருத்துறை பூண்டியில். சங்கீதமே சரணமானது சிவசங்கரன் என்ற இயற்பெயர் கொண்ட டி ஆர் பாப்பாவுக்கு. சென்னை அகில இந்திய வானொலியின் இசைக்கலைஞரானார் 1946. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுத டி ஆர் பாப்பா இசையமைத்த அனைத்து படங்களும் வெற்றியடைந்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஆகியோரின் திரைப்படங்களுக்கு இசையமைத்து புகழ் பெற்றவர். திருப்புகழுக்கு இவர் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியதைப் போல் அற்புதம்.

இதுவரை அமையவில்லை. அபிராமி அந்தாதியினை 100 ராகங்களில் இசையமைத்த பெருமை பெற்றவர். 60-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். கலைமாமணி, இசைச்செல்வம், கலைச்செல்வம் போன்ற பல விருதுகளை பெற்ற இவரின் தேனான பாடல்கள் காலம் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

இப்போ இந்த நிமிஷம் யாராவது உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லி சின்னதா ஒரு சிரிப்பு சிரிப்போம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் கவலை, கொஞ்சமா சொல்ல முடியாத அமைதின்னு ஏதாவது இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. மழை நனைத்த மண்ணோட வாசனை, காலை நேர குளிர்காத்து, கடற்கரையில் அலைகள் பேசுகிற சத்தம்னு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மனசில் நினச்சி ஆழமாக மூச்சு எடுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. இப்போ பாருங்கள், மனசு கொஞ்சம் லேசாக ஆகுது இல்லை? வாழ்க்கை நமக்காக எப்போவுமே நிற்காதுங்க. ஆனால் நம்ம மனசுக்காக நாம் சில நிமிடங்கள் நின்றுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ இசையோடு சேர்த்து உங்கள் மனசுக்கு ஒரு மினி விடுமுறை கொடுக்க வருது காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: வழக்குக்கு தேவையான கடித போக்குவரத்து அனைத்தும் குஜராத்தி மொழியில் இருந்தது. எனவே அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் வேலையும் என்னிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்கா வந்ததே வழக்கு சம்பந்தமான வேலையாகத்தான். அதுவே எனது தலையாய பணி என்பதால் அதற்காகவே எனது முழு நேரத்தையும் செலவிட்டேன். சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வது இன்றியமையாதது என்பதால் அது சம்பந்தமான வழக்குகளை தேடி அவைகளையும் படித்து வந்தேன். இந்த வழக்கு சம்பந்தமான பணிகளையெல்லாம் கவனித்த பின்பு எஞ்சியுள்ள நேரத்தையே பொது காரியங்களுக்காக செலவிட்டேன். வாதி பிரதிவாதிகளின் அனைத்து கோப்புகளும் என் வசம் இருந்ததால் அதனை பற்றிய அனைத்து விவரங்களையும் நான் அறிந்தவனானேன். வழக்கை பற்றிய விவரங்கள்தான் சட்டத்திற்கு முக்கியமாக தேவை. இந்த கருத்தை பின்னாளில் நான் உணர்ந்து கொண்டேன். நான் எடுத்துக்கொண்டிருந்த வழக்கில் வாதியின் பக்கம் நியாயம் இருந்தது. ஆனால் சட்டம் அவருக்கு எதிராக இருந்தது. இந்த வழக்கை எப்படி அணுகுவது என்ற குழப்பத்தினால் பாரிஸ்டர் லியோனார்டின் ஆலோசனைக்காக சென்றிருந்தேன். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வழக்கிற்கு விவரங்கள்தான் ஆதாரம். எனவே அதற்கான விவரங்களையெல்லாம் அலசி

0: ஆராய்ந்து சேகரிக்கும் பணியை மட்டும் நீங்கள் சரியாக செய்யுங்கள். சட்டத்தின் பார்வையில் இருந்து நீதி தானாகவே கிடைத்துவிடும் என்றார். லியோனார்டின் அறிவுரையின்படி மீண்டும் அந்த வழக்கிற்கான விவரங்களுக்காக அலைந்தேன். இப்போது வேறு ஒரு கோணம் பிடிபட்டது. எல்லையில்லா மகிழ்ச்சியும் உண்டானது. இதனை உடனடியாக லியோனார்டிடம் தெரிவித்தேன். வழக்கில் வெற்றி நமக்குத்தான் என்றார். இந்த விவரங்களை தாதா அப்துல்லாவின் வழக்கில் ஈடுபட்டிருந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் அறிந்திருக்கவே இல்லை. நாம் நடந்த உண்மைகளுக்கு ஏற்ப வழக்கை நடத்திச் சென்றால் நீதி நம் பக்கம். அப்துல்லாவின் வழக்கில் உண்மை அவருக்கு சாதகமாக இருந்தது. எனவே அவருக்கு நீதி கிடைக்கும் என்பதும் உறுதி. ஆனால் அது எப்போது? இந்த வழக்கு இப்படியே தொடர்ந்து நடந்து வருமாயின் எப்போது நீதி கிடைக்கும் என்பதே தெரியாது போகும். கோர்ட்டின் மூலம் நீதி பெறலாம் என்று காத்திருந்தால் அது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடியாதது ஆகும். வாதி பிரதிவாதி இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், உறவினர்கள் வேறு. இருவரும் தொடர்ந்து வழக்காடுவது என்று நினைத்தால் இருவரின் பொருளாதார நிலைக்குமே ஆபத்துதான். நன்மை சிறிதும் இல்லை இருதரப்பினருக்கும். விரைவில் வழக்கை முடித்துக் கொள்ளலாம் என்ற யோசனையை அவர்களுக்கு எடுத்துக் கூற விரும்பினேன். கோர்ட்டிற்கு வெளியே வழக்கை முடித்துக் கொண்டு விடலாம் என்று தயாப் அவர்களிடம் நான் தெரிவித்தேன். அதற்கான காரணத்தையும் விளக்கினேன். இருவருமே பெரிய செல்வந்தர்கள் என்றாலும் அவர்களையே திணற அடிக்கும் அளவிற்கு வக்கீலின் ஃபீஸ் அதிகமாகிவிடும். இருவரின் நேரமும் இந்த வழக்கிற்காக செலவிடப்படுமானால் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். அதனாலும் அவர்களுக்கு நட்டம் ஏற்படும். இதனிடையில் வக்கீல்களின் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதாக இல்லை என்பதும் என்னுடைய கவனத்திற்கு வந்தது. வாதி பிரதிவாதியின் வக்கீல்கள் தங்களின் வெற்றிக்காக பல சட்ட நுணுக்கங்களை கிளறிக்கொண்டே இருந்தார்கள். வாதி பிரதிவாதிகள் தங்களின் வழக்கிற்காக இவ்வளவு கட்டணம் கொடுத்தால் போதுமானது என்று கூறுகிறது சட்ட விதிமுறைகள். ஆனால் அவர்கள் வக்கீலுக்காக செலவிடும் தொகையோ பன்மடங்கு அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் வெற்றி பெறுபவர் வழக்காடியதற்கான கட்டணத் தொகையை எதிர்த்தரப்பினரிடமிருந்து பெறவும் முடியாது என்பதையும் அப்போதுதான் நான் அறிய நேர்ந்தது. இவற்றையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
1: காந்தியஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 சங்கத்தமிழரின் அகவாழ்க்கை எனும் தலைப்பில் முனைவர் கா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உரை வழங்க இருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

இப்போ தமிழ்ல செய்திகள் கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. கேட்டுட்டு மறுபடியும் நாம காலை மலரோட இணையலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசிய உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு

0: சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஏர்ஷைட் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைனிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனாலே எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு. வார்டு கடைசியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: ஐம் சிவப்பிரியா, SSCPV மேட்டுப்பாளையம் செக்ஷன், CBF செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து DRM சார்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட CBF செக்ஷன்ல PRB மாடல் லிங்க்ல 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்டு இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் CBF செக்ஷனுக்கு டெடிகேட். இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன். இது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸ்ல டீல் பண்றதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.

0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: நேர்களே, இன்னைக்கு காலையில 8:30 இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 இடத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9 மணிக்கு வசந்த அழைப்புல சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும். உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நீங்களும் பேசலாம். உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை 4-3-1-246-102-1-240-102-1 இந்த எண்கள்ல நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட சந்தேகங்களை குரல் பதிவாகவோ இல்லைன்னா தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம்.

0: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நியாய விலை கடைகளிலையும் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் மூலமா இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்பட இருக்கு. இந்த 2 பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவர்களுடைய இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கோமாரி நோய் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வர ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அனைத்து பகுதிகளிலையும் கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் நடக்க இருக்கு. கால்நடை தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்படும் நாட்கள்லையும் கால்நடை மருந்தகங்கள் தொடர்ந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க. அதனால கால்நடை வச்சிருக்கிறவங்க இந்த தடுப்பூசி முகாம்கள்ல உங்களோட கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்றதன் மூலமா இந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சி மாநகராட்சி பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் பால் பண்ணை பக்கத்தில் இருக்கிற 600 mm விட்டமுள்ள உந்து குழாயில உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதை சரி செய்ய வேண்டி இருக்கிறதால கள்ளுக்குழி, ஜெகநாதபுரம், அரியமங்கலம் உக்கடை, தெற்கு உக்கடை, சங்கிலியாண்டபுரம், மகாலட்சுமி நகர் ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் மூலம் குடிநீர் வழங்கப்படும் பகுதிகளுக்கு இன்று குடிநீர் விநியோகம் இருக்காது. நாளை வழக்கம் போல குடிநீர் விநியோகம் நடைபெறும். அதனால பொதுமக்கள் குடிநீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் ஆகிய கலைப்பயிற்சி மைய வகுப்புகள் வாரத்தில் 2 நாட்களாக, அதாவது வெள்ளிக்கிழமை அப்புறமா சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இதை பத்தின மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8800009591 இந்த கைபேசி எண்ல தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நமக்காக இந்த உடல் ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கு. அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கான பரிசோதனை

0: முறைகள்லாம் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: இப்போ வந்து எல்லாருக்கும் எனக்கு மூட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இது எல்லாமே ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கேட்டோம்னா எல்லா வலிகளும் ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்குன்னு சில பரிசோதனைகள் இருக்கு. பட் பரிசோதனைக்கு முன்னாடி நீங்க சொல்ற ஹிஸ்டரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூட்டுகளில் வலியோட சேர்ந்து வீக்கம், காலையில தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அதிகப்படியான வலி, அந்த மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாயிண்ட்ல வீக்கம் இருக்கிறது, இது வந்து கிளினிக்கல் ஹிஸ்டரி. பேஷண்ட்ஸ் கொடுக்குற ஹிஸ்டரி வச்சே நம்ம டயக்னோஸ் வந்துடலாம். ஆனா சில நேரங்களில் டெஸ்ட் தேவைப்பட வேண்டியிருக்கு. எதுக்கு? ஆனா என்ன மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ்? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே ஒரு நோய் கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு நோய் குறிதான். இப்போ வந்து ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராப்ளத்தினுடைய வெளிப்பாடு தானே ஒழிய ஃபீவர்ங்கிறது டயக்னோசிஸ் இல்லை. அதே மாதிரி தான் ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ்ல நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்கு. அதுல காமன் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற முடக்குவாதம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல் பாயிண்ட்டு அந்த சிரமத்தில் உள்ளவங்க கொடுக்குற ஹிஸ்டரியை வச்சு டாக்டர் பரிட்சை பண்ணி பார்க்கணும். அவங்க வந்து கொடுக்குற ஹிஸ்டரி கிளினிக் செட்டிங்லேயே வச்சு என்னங்கிறது ஓரளவுக்கு 90% கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டெஸ்ட் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா, எவ்வளோ நாள் மெடிசன் எடுக்கணும், அடுத்தது என்ன மாதிரியான மெடிசன் எடுக்கணும், அதுக்காகவும் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும், செகண்ட் வந்து எவ்வளோ நாள் மெடிசன் எடுக்கணும், தேர்ட் வந்து என்ன மாதிரியான மாத்திரைகள் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமனாக நம்ம பண்ணுற டெஸ்ட் ESR CRP அப்படிங்கிற டெஸ்ட். அது வந்து ஆர்த்ரைட்டிஸ்னால இன்ஃப்ளமேஷன் தான், அதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். அந்த ESR CRP அப்படிங்கிற அந்த பிளட் டெஸ்டோட சேர்ந்து ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் அந்த ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ்க்கும். சப்போஸ் வந்து யங் லேடிஸ்க்கு இருக்காங்க, ஜாயிண்ட் மட்டும்தான் வலிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஜாயிண்ட் வீக்காக இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி RA ஃபேக்டர் அப்படிங்கிற டெஸ்ட்டோ அல்லது அதுக்கு தேவையான ஆன்டிசிசிப்பிங்கிற பிளட் டெஸ்ட்டோ பண்ணாலே போதுமானது தான். சில நேரங்களில் ESR CRPங்கிற டெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் வீங்கி இருக்கும், ஆனால் வந்து RF டெஸ்ட்டு மற்ற எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ் நோயாக இருந்ததுன்னா MRI தேவைப்படலாம். ஸோ MRIயும் ஆரம்ப ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு பேசிக் டெஸ்ட், அவங்களுடைய பிளட் லெவல் எவ்வளோ இருக்கு, ஒரு கல்லீரல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, சுகர் வேல்யூ நார்மலாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் தேவை இருக்கும். மெயினாக வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குற ஹிஸ்ட்ரி தான். நம்ம வலி இருக்கு அப்படின்ட்டாலே ஆர்த்ரைட்டிஸ் அர்த்தம் கிடையாது. நோய் அறிகுறியோட சேர்ந்து டெஸ்ட்டுகளும் தேவையிருந்தால் MRI ஸ்கேனும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பிளான் பண்ண போகிறோங்கிறதுக்கான அதுக்கான தேவை அளவுக்கு பிளட் டெஸ்ட்டும் பார்த்தா போதுமானது தான். பேசிக்காக அவங்களுடைய பிளட் கவுண்ட்ஸ் லெவல் பார்க்குறோம், கல்லீரல் டெஸ்ட் பார்க்குறோம், கிட்னி டெஸ்ட் பார்க்குறோம், சுகர் வேல்யூ பார்க்குறோம், இவ்வளோ தான் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுகள்லாம் ஏன் பார்க்கணும்? எனக்கு எதுக்கு டாக்டர் மூட்டு வலின்னு வந்திருக்கேன் கிட்னி டெஸ்ட் பண்ணுறீங்க, மூட்டு வலின்னு வந்திருக்கேன் கல்லீரல் டெஸ்ட் பார்க்குறீங்க? ஏன்னா டாக்டரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வலி மாத்திரை சாப்பிட்ருக்கலாம், அல்லது டாக்டர் உங்களுக்கு வலி மாத்திரை ஒரு ஷார்ட் டைம் கொடுக்க போகிறார் அப்படின்னா கிட்னியோ கல்லீரலோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒரு மருத்துவர் மேற்பார்வையில் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி மாத்திரையோ அல்லது இனிஷியல் டைமில் ஸ்டீராய்டு மாத்திரை. அதற்காக அவங்க வந்து சுகர், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் டைம் மட்டும்தான் அந்த மாத்திரைகளை கொடுக்க போகிறாங்க அவங்க. அதில் பார்க்கறதுக்காக நம்ம அந்த கிட்னி டெஸ்ட்டும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன் திருப்பியும் பார்க்கணும்னா, ஒரு ஒரு முறையும் அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் இருக்கா? ஏன்னா வலி மாத்திரை ஷார்ட் டைம் முடிஞ்சிடும், பட் மெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கான ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நோய் கண்ட்ரோலிங் மெடிசன்ஸ் எடுக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த மாத்திரை வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் பட் 2 இயர்ஸ் ஆகுது மாத்திரை ரெகுலர் எடுக்கணும். அந்த 2 இயர்ஸ் பீரியட் வரையிலும் பீரியாடிக்கலாக முதல்ல ஒரு பேசிக் டெஸ்ட்டு, அப்புறம் 15 டேஸ் கழிச்சு, அப்புறம் 6 வாரம் கழிச்சு, அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறை, இது மாதிரி வந்து அந்த கல்லீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கிட்னி டெஸ்ட்டும் பிளட் கவுண்ட்ஸும் பார்த்துக்கிறது மிக மிக அவசியம். ஆனால் ரூமட்டாய்டு டெஸ்ட்டோ அல்லது ஆன்டிசிசிபிங்கிற டெஸ்ட்டோ ANA டெஸ்ட்டோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாத்திரையோட சைடு எஃபெக்டை பார்க்கறதுக்காக தான் அவங்க வந்து அந்த டெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஒரு 6 வாரம் கழிச்சு அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்க சொல்லுவாங்க அவங்க.
0: ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% to 50% தள்ளுபடி
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி FM ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு இன்று காலை

0: 2 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர்.
1: காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில்
0: வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 7:45 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய், சுரைக்காய் 26, சவ்சவ் புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 74 ரூபாய், முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,400 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் 1 லிட்டர் 108.23 ரூபாயாகவும் டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாயாகவும் இருக்கு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 77.90 அடியாக இருக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 7:52 ஆகுதுங்க. திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர். பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சி காரைக்கால் டெமு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுது. திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து இன்று, நாளை மற்றும் 6-7 ஆகிய நாட்களில் புறப்படும் திருச்சி காரைக்கால் டெமு ரயிலானது திருச்சியிலிருந்து திருவாரூர் வரை மட்டுமே செல்லும், காரைக்காலுக்கு செல்லாது. அதே மாதிரி எதிர் வழித்தடத்தில் காரைக்கால் திருச்சி டெமு ரயிலானது காரைக்காலிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி வந்து சேரும் வகையில் இயக்கப்பட இருக்கிறதா திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கு 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9499055737 மற்றும் 0343652506 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. துறையூர் மின்கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதால காலை 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதனால முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சுக்கோங்க. நேர்களே, காலை மலர் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாம வந்தாச்சு. நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடர்ல அலையாத்தி காடுகள் குறித்த தகவல்களை வழங்க இருக்காங்க திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடு முழுவதும் 1000 உயிரி எரிவாயு இயற்கை உர உற்பத்தி ஆலைகள் ஜப்பானுடன் இணைந்து ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் சானே டக்காய்ச்சியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இந்த உர ஆலைகள் இந்திய கிராமங்களின் நிலைத்தன்மை, வளம், ஊரக வாழ்வாதாரங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட 17 துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்நிலையில் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து மாவட்ட வாரியாக விவசாயிகளின் கோரிக்கைகள் பெறப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் மாணாக்கருக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாணாக்கர் விடுதிகளை ஆய்வு செய்த அவர், விடுதி பொறுப்பாளர்கள் மாணாக்கருக்கான தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கூட்டுறவு வார விழாவையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கூட்டுறவு வார விழா 4வது நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திர மாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராம்நாதன் இணை இன்று களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில்
5: வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் பற்றி பல தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிச்சாவரம் நிறைய பேர் போயிருப்பீங்க. பிச்சாவரம் அலையாத்தி காடுகளை விட 10 மடங்கு பெரியது இந்த முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நிலம் இந்த முத்துப்பேட்டை. அடர்ந்த காடுகள், பறவைகள், கடலும் ஆறும் கலக்கும் முகத்துவாரம், அதாவது லகூன் உள்ள இடம் இந்த முத்துப்பேட்டை. சுமாரா 120 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாக் சலசந்தியை ஒட்டி இந்த முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் அமைந்திருக்கு. ஆறுகள் கடல்ல கலக்கும் இடங்கள்ல சேறு கலந்த சதுப்பு நிலங்கள்ல அலையாத்தி காடுகள் வளர்கின்றன. இந்த முத்துப்பேட்டை லகூன் பகுதியில கோரையாறு, பாமணி ஆறு, வளவன் ஆறு, கிளைத்தாங்கி ஆறு, நசுவினி ஆறு, பாட்டுவனாச்சி ஆறு, கண்டப்பரிச்சான் கோரையாறு, மரைக்கா கோரையாறு ஆகிய ஆறுகள் முத்துப்பேட்டையில கலக்குது. இத்தனை ஆறுகள் கலக்கிறதுனாலதான் இந்த லகூன் உருவாகி இருக்கு. இந்த அலையாத்தி காடுகள்ல பலவிதமான தாவரங்கள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா கழுதை முள்ளி, நரிக்கண்டல், வெண்கண்டல், பண்ணுக்குத்தி, கருங்கண்டல், சிறுகண்டல், தில்லை, திப்பரந்தை, நெட்டை, சுரப்புண்ணை, குட்டை சுரப்புண்ணை, மலட்டு சுரப்புண்ணை, சோமுந்திரி, சோனரேசியா, எபிட்டலா, இப்படி பல மரங்கள் இந்த சதுப்பு நில காடுகள்ல இருக்கு. இதை பத்திலாம் நிறைய தகவல்கள் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர். காஞ்சனா அவர்கள்.

0: அவங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்போமே.
1: காடுகளின் வகைகளிலேயே பார்த்தீங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சதுப்பு நில காடுகள் என்றே சொல்லலாம். சதுப்பு நில காடுகள் என்பது கடலுக்கும் நிலப்பகுதிக்கும் இடையப்பட்ட சதுப்பு நிலங்களில் வளரக்கூடிய காடுகளாகும். இந்த காடுகளுக்கு வந்து என்னன்னு பேருனா, சதுப்பு நிலத்தில் வாழ்வதால இதுக்கு சதுப்பு நில காடுகள் என்றும், சமுத்திரத்தை சார்ந்து வாழ்வதால இதுக்கு வந்து சமுத்திர மலை காடுகள் என்றும், கடல் அலையடை பகுதியில வளர்வதால இதுக்கு கடல் அலையடை காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த சதுப்பு நில காடுகள் நிறைய நன்மைகள் நமக்கு தருது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகள் இருக்கிறதுனால தான் நமக்கு மக்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து காத்து, ஒரு பேரிடர்களிலிருந்து மக்களை காப்பதில் வந்து இது பெரும்பங்கு ஆற்றுகிறது. இது அதே சமயத்தில் ஒரு கடினமான சூழ்நிலைகளை தாங்கக்கூடிய தகவமைப்பு இதுக்கு இருக்கு. அதனால தான் இது வந்து இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கிறது. சதுப்பு நில காடுகள் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் அதை வந்து ஒரு மிகப்பெரிய கவரக்கூடிய அம்சமாக, பச்சை நிற தாஜ்மஹால் அல்லது குடை போன்ற வடிவம் கொண்ட மரங்களாக எங்கே பார்த்தாலும் இதை பார்க்க முடியும். இதில் வந்து இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன், அதாவது கார்பன் டை ஆக்சைடை சேமித்து சுற்றுச்சூழல் மாசடைவதையும் கிளைமேட் சேஞ்சையும் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டில் நிறைய விதமான மீன் வகைகள், ப்ரான் வகைகள், இது எல்லாமே வந்து அங்கே அதிகமான ஒரு இட் இஸ் அ ஹாட்ஸ்பாட்னு சொல்லலாம். அதை வளர்வதற்கு இது மிகவும் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது இதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிக அடிப்படை ஆதாரமாக இது வந்து விளங்குகிறது.
0: கடல் அலைகள் உள்ள வராம இருப்பதற்கு ஒரு அரணாகவும் இந்த அலையாத்தி காடுகள் செயல்படுதுன்னு சொல்றாங்களே மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, கடல் அதிகமான சீற்றத்துல கடல் அலைகள் வந்து பூமியை தாக்காமல் ஒரு உயிர் வேலியாக செயல்படுகிறது சதுப்பு நில காடுகள். இந்த உயிர் வேலி இல்லை என்றால் உயிருக்கு வேலி இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்கும். உங்களுக்கே தெரியும், 2004 சுனாமி வரும் பொழுது எந்த வகையில வந்து சதுப்பு நில காடுகள் மக்களை காப்பாற்றியது, கடல் சீற்றத்தை எப்படி குறைத்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சதுப்பு நில காடுகளை நம்ம வந்து பாதுகாத்து மீண்டும் அதே சமயத்தில் உருவாக்குவது என்பது மிக கடினமான காரியம். வனத்துறை பார்த்தீங்கன்னா டிஎன் சோர்னு இப்போ ஒரு திட்டம் வந்திருக்கு. அந்த திட்டத்தில் பல்வேறு விதமான மேங்க்ரோவ் ட்ரீ ஸ்பீசிஸை நம்ம நட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவிசினியான்றது ஒரு மேஜர் ஸ்பீசிஸ், ரைசோ போரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொரு மேங்க்ரோவ் ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொரு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சதுப்பு நிலங்களை உருவாக்குவது என்பது ஒரு சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இதை வந்து நம்ம நர்சரி உருவாக்கி அந்த நர்சரியை எடுத்துக்கொண்டு போய் ஃபிஷ்போன் டெக்னிக்னு சொல்லுவோம். அந்த ஃபிஷ்போன் டெக்னிக் மூலிமா, அதாவது சதுப்பு நிலம் என்பது உப்பு நீரும் நல்ல நீரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு இந்த தாவரங்கள் மேங்க்ரோவ் காடுகள் வளர வேண்டும் என்றால் உப்பு நீரும் நல்ல நீரும் கலந்து நம்ம தர வேண்டும். அதை ரெண்டையும் சேனலைஸ் பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஸ்பீசிஸ் ஆகப்பட்டது தாங்கி வளரும் தன்மையை கொண்டது. ஸோ அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சக்சஸாகவும் வந்திருக்கு, சர்வைவலும் நல்லா இருக்கு. இதுதான் மனித குலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஆற்றக்கூடிய தொண்டு.
0: சுனாமி போன்ற ஒரு பேரிடர் வரும் காலத்துல வந்து இந்த மாதிரி அலையாத்தி காடுகள், அதுல நீங்க சொன்ன இந்த அவிசன்னியா அப்படின்ற அந்த தாவரம் வந்து ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கும்.
1: கண்டிப்பா
0: இருக்கிறது.
1: எஸ், இதுக்கு வந்து பழைய நிறைய பேர்கள் சொல்லலாம். இதுக்கு வந்து கடல் அலை ஆத்திக்காடுகள்னு சொல்லலாம். இயற்கை சீற்றத்திலிருந்து மனித உயிர்களை காப்பதால இதற்கு உயிர் காக்கும் காடுகள் என்றும் சொல்லலாம். கடல் அலைகளை ஆத்துவதால், கடல் அலைகளை குறைப்பதால் இதுக்கு வந்து கடல் அலை ஆத்திக்காடுகள் என்றும், இயற்கை சீற்றத்திலிருந்து மனித உயிர்களை காப்பதால் இதற்கு உயிர் காக்கும் காடுகள் என்றும், மீன் வளத்தை பெருக்குதனால இதுக்கு மீன்வள காடுகள் என்றும், வளிமண்டலத்திலிருந்து கரியமில வாயுவை அகற்றுவதால் இதுக்கு வந்து என்ன பேர் சொல்றாங்கன்னா நீல கார்பன் காடுகள் அப்படின்ட்டோம். கடல் அமிலமாவதை தடுப்பதால் இதுக்கு காரங்காடுகள் என்றும், உலகம் வெப்பமயமாதலை தடுப்பதால் இதற்கு குளிர்ச்சி காடுகள் என்றும், கடல் ஒரு மரம் என்றால் அதுக்கு சதுப்பு நில காடுகள் அதன் வேர்கள், அதனால இதை கடல் வேர்காடுகள் என்றும் நம்ம கூப்பிடுறோம். பல்வேறு பணிகளை செய்வதால் இதற்கு பல்வேறு பெயர்களும் உள்ளன.
0: இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் ஓடையில போய் ஒரு படகுல ஏறி கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டரே பயணம் பண்ணலாம் அந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கு நிறைய வசதிகளை வந்து நம்ம வனத்துறையும் செய்திருக்கு, சுற்றுலாத்துறையும் செய்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி பயணம் செய்யும்போது சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரியான இடர்பாடுகளை இந்த அலையாத்தி காடுகளுக்கு ஏற்படுத்துகிறாங்க, அது மாதிரி எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கா மேடம்?
1: இல்லை, ஆக்சுவலி இப்போ நம்ம முத்துப்பேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டருக்கும் மேற்பட்ட அலையாத்து காடுகள் இருக்கின்றன. இந்த அலையாத்தி காடுகளில் நம்ம எல்லா இடத்துக்கும் எல்லா

0: போக போறதில்ல. ஒன்லி அதை நம்பி இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் அதன் மூலியமா போறாங்க. அதன் மூலமா ஏன்னா இது முத்துப்பேட்டுன்றது ஒரு லகூன், இந்த லகூன்ல இருந்து கடலுக்கு வந்து அவங்க மீன் பிடிப்பதற்காக செல்கிறார்கள். நம்ம வனத்துறை மூலியமா முத்துப்பேட்டை ஒரு சூழல் சுற்றுலா மையமா வந்து ஒரு ஸ்மால் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து வரக்கூடிய டூரிஸ்டை போட்ல அழைச்சிட்டு போயிட்டு, ரெகுலேட்டட் போட்ல அழைச்சிட்டு போயிட்டு அந்த லகூன் வரைக்கும் காட்டிட்டு, ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் சதுப்பு நிலக்காடுகளை காட்டிட்டு, ஏன் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக ஒரு ஈகோ டூரிசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போகுது இல்லையா, அதே மாதிரி இப்போ பிளாஸ்டிக்கு உள்ளே போகக்கூடாது, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் செக் போஸ்ட் மாதிரிலாம் வச்சுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அக்கார்டிங்லி நம்ம ஒரு கிளீன் அண்டு சேஃபஸ்ட் டூரிசம் ஒரு ஈகோ டூரிஸ்மா பண்ணிட்டோம்.
1: ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும், அதுல நிறைய வவ்வால் இருக்கும் மேடம், அந்த ஜாம்பவனோட லகூன் போகும்போது
0: இருக்கு இருக்கு வவ்வால்கள். அது மட்டும் இல்ல, வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட பொறுத்த வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பயோடைவர்சிட்டி சொல்ல முடியாதது. ஃபிஷ் பாப்புலேஷன் சப்போர்ட் பண்ணுது, ப்ரான் பாப்புலேஷன் சப்போர்ட் பண்ணுது, எக்ஸிஸ்டிங் அந்த டெரஸ்ட்ரியல் பிளஸ் வந்து அக்வாட்டிக் பேர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது, கடல் சார்ந்த பறவைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு பாதுகாப்பு மையமா இருக்குல்ல. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம் தான்.
1: அந்த வேர்களுக்கு இடையே வந்து அது குஞ்சு பொறிச்சிட்டு போகுது அப்படின்லாம் சொல்லி காட்டுவாங்க, இறால் மீன் எல்லாம்
0: கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய நண்டோ இறாலோ மீனோ கடல்ல இருந்து பிடிக்கிறத விட இதுல இருந்து பிடிக்கும் பொழுது அதனுடைய சுவை வந்து மிக அதிகம், ரொம்ப நேட்டிவா இருக்கும். தமிழ்நாட்டுலதான் சொல்ல போனா முதன்முறையா சதுப்பு நில காடுகளை வளர்க்க ஒரு புதுமையான திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய சாரம்சம் என்னன்னா, மீன் முள் வடிவ நீர் கால்வாய்கள் வெட்டி அதனுடைய கால்வாயினுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா ஒரு மீன் முள் மாதிரி இருக்கும். மீன் முள் வடிவ நீர் வாக்காய்களை வெட்டி கடல் நீரோட வழித்தடத்தை உருவாக்கி, ஸோ தட் அது எல்லாம் வாட்டர் சப்ளை கண்டினியூடா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு, உப்பு பதிவுகளை வந்து நம்ம அது கரைக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரும் அதுல போகும்,
1: கலக்கணும்.
0: அதனால கடல் நீரும் நல்ல தண்ணியும் கொஞ்சம் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கால்வாய்கள் அமைப்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ உப்பு பதிவுகள் அப்போ தான் கரைக்க முடியும். அப்படி கரைத்தால் மட்டுமே சதுப்பு நிலக்காடுகள் வளர தேவையான நீரும் சத்து பொருளும் கிடைக்க செய்ய முடியும். ஸோ இதன் மூலம் தான் வந்து நம்மளுடைய ஒரு 90% வளர்ச்சி குன்றிய காடுகளை வளமான காடுகளாக உருவாவதற்கு நல்ல முயற்சி நம்ம எடுத்தோம். இந்த மீன் முள் வடிவ வாழ்காய்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த மெத்தட் மூலியமா தான் நம்ம மேங்க்ரோவை இன்னைக்கு வரைக்கும் ரிஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரைஸும் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு மெத்தட், ரிஸ்டோர் ஒன்று பண்றது, புதுசா உருவாக்குறது. அதே சமயத்துல இந்த சதுப்பு நில காடுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமயமாதலை தடுக்கிறது, அதாவது அதிகமான டெம்பரேச்சர் ஆகாம குறைப்பதற்கு ஹெல்ப் ஆனது, சீ லெவல் அதிகமாகாம ஹெல்ப் பண்ணுது, ஓசியானிக் கரண்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுது, செடிமெண்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது, எரோஷன் கண்ட்ரோல் பண்ணுது, பிளான்ட் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துது, ஸோ சலைனிட்டியை ஈக்குவலைஸ் பண்ணுது.
1: அதிகமாகுது அப்படின்றது வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை,
0: ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதையெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இக்காலஜிக்கல் ரோல்ஸ் வந்து பிளே பண்ணுறது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டத்தை நம்ம வந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து இதை பாதுகாத்து முன்னெடுத்து எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காலத்தின் கட்டாயம், நோக்கமும் அதே.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் பற்றிய தகவல்களோடு நம்மோடு இணைந்திருந்தார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். அமைப்பில் உதவி அதிபதி, அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: உங்கள் நவனிதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: தேர்ந்தெடுக்கும் பாதைகள் தான் தீர்மானிக்கின்றன வாழ்வின் வெளிச்சத்தையும் இருட்டையும். உங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறும் என்பதை விட சூழ்நிலைகள் உங்களையும் மாற்றும் என்பதே உண்மை. எதற்கும் தயாராக இருங்கள். வெற்றிக்கு வாழ்த்துக்களோடு இதயராகம் FM ரெயின்போ 102.1 உங்க அழகான பேர் ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னு குறுஞ்செய்தியில அனுப்புங்க. உங்களுக்கான எண் 938-546-102-1. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்கள் எல்லாரும் கேட்க காத்திருக்கோம். முசிறியிலிருந்து சுகுமார், புனிதா, சுகன், தரணிஷ் இவங்க எல்லாரும் கேட்ட பாட்டு தாய் கிழவி படப்பாட்டு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கக்கூடிய வசந்த் அழைப்பில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும் பற்றி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். 10 மணிக்கு எப்போதும் போல உற்சாகமூட்டும் பாடல்கள் தரும் போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் தான். வசூல்ராஜா MBBS பட பாட்டும் பாட்ஷா படத்திலிருந்து பாட்டும் கேட்கலாம். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில வானவில் பண்பலைக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு என்னங்க சார் உங்க சட்டம், இது படம் பேரு, படப்பாட்ட கேட்கிறாங்க. பெரம்பலூர் மணிப்பொறி பாலன், நவீன் ராம்.

0: ஓகே வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

இன்றைக்கி பகல் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு தோழியர்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. கனவு, என் கனவு, அதை பற்றி தான் நீங்கள் பேசலாம். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு என்னோடு, 240-102-1, 240-102-1. இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில் யூத் படப்பாட்டை கேட்டிருக்கிறாரு ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பழனியிலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குரு கிட்டே போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், அவர் மேலேயும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல, அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுராதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: அனைத்து புன்னா சைபோ
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: இதயராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாட்டை யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சுவாமிநாதன் சித்ரா ரெட்டை வாய்க்கால் பகுதியிலிருந்து கேட்கிறாங்க. காதலிக்க நேரம் இல்லை படத்திலிருந்து.

0: உரிமைகளுடன் கடமைகளை நிலைநிறுத்தும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறை நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர், நாட்டிற்கான சேவையில் இளைஞர்கள் அர்ப்பணிப்புள்ள தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இரு நாடுகளும் இணைந்து ஜப்பானிய மதிப்பின்படி 10 டிரில்லியன் யென் மதிப்பிலான முதலீடுகளை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் பயிலரங்கு இத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெறுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்து இதில் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. தமிழக பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 27 திருக்கோவில்களில் பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தோர் இணையதளம் வாயிலாக ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறந்த சேவையாற்றியவர்களுக்கு ரயில்வே சேவா புரஸ்கார் விருதுகளை அதன் கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் வழங்கினார். முதுநிலை பொறியாளர் முதல் தூய்மை பணியாளர் வரை 27 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவிக்கையில்,
1: என் பேர் அர்ஜுன், டீசல் ஷெட் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் எங்களோட லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃபு சேர்ந்து 20 டேஸ் எல்லா ரிப்பேரும் முடிச்சு சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு.
2: ஐம் சிவப்ரியா, எஸ்எஸ்சி டிவி மேட்டுப்பாளையம் CDF செக்ஷன். CDF செக்ஷனில் யார் ரீமாடலிங்க 670 மீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம்.
3: பேர் எம் சாவித்ரி. எனக்கு 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம்.
0: ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தாயார் ஜெஷ்ஷாபிஷேகம் இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி இன்று தாயார் சன்னதியில் சேவை கிடையாது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பொதுவா சட்டம் தெரிஞ்சவங்க ஏமாற மாட்டாங்க, சட்டத்தை மதிக்கிறவங்க தவறான பாதையில செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம்ங்கிறது நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் மட்டும் பயன்படுத்துற ஒண்ணு கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம உரிமைகளையும் கடமைகளையும் புரிஞ்சுக்க உதவுற ஒரு முக்கியமான வழிகாட்டின்னு சொல்லலாம். அதுலயும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த சட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதற்கான சட்ட கல்வியும் அவசியம். அதுக்காக தான் இன்னைக்கு வசந்த் அழைப்புல சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் இருக்காங்க. நீங்களும் பேசலாம். உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை 4 3 1 240 6 101 240 102 1 இந்த எண்கள்ல நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் கே கோகிலா.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்திப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் சில

0: நேரங்களில் இதிலெல்லாம் தீர்வுகள் உண்டா இல்லையா, இதனை யார்கிட்ட வந்து முறையிடுறது, இதற்கான வழிவகைகள் என்ன, இப்படி வந்து பல கேள்விகள் நம்மள்கிட்ட இருக்க தான் செய்யுது. இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ மார்க் வந்து வந்துருச்சு, அதனால் பல மாணவர்கள் பொறியியல் பட்டதாரிகள் ஆகலாமா, இல்லது மருத்துவர் ஆகலாமா, இல்லை எந்த துறையை நமக்காக தேர்ந்தெடுக்கிறது, இப்படி பல கேள்விகள் இருக்கும். என்னுடைய மார்க் வந்து கம்மியாக இருக்கே, நான் வந்து இதிலிருந்து படித்து இங்கிட்டு போகலாமா, அல்லது வந்து இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு நிலையிலையும் வந்து அவங்க வந்து சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பல மாணவர்கள் மத்தியில் ஒரு அழகான விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். சட்டக்கல்வி, அதாவது லாயர் அப்படின்றத நான் வந்து படிக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இப்போ வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இந்த போலீஸ்க்கும் சட்டமும் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்வியை வந்து விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏராளமாக இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நமக்கூட தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மேடம். வசந்த அழைப்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம்.
0: ஐயா, இன்னைக்கு வந்து நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம், சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வு, வேலை வாய்ப்புகள். இந்த சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வு இருக்கா இல்லையா?
1: தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களில் இதோட விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது. அது மட்டும்தான் ஒரே ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருந்தது. அதுக்கு கீழே வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காலேஜ் இருந்தது. ப்ரைவேட் லா காலேஜில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருந்தது. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் இப்போ 2026 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 2 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஒன்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அது சென்னையில் இருக்குது. இன்னொன்று நான் வேலை பண்ணுற தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சியில். இது இல்லாமல் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கிட்ட அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸே 15 மேலே இருக்குது. ப்ரைவேட் லா காலேஜஸும் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பிளஸ் டூ முடிச்சுட்டு வர மாணவர்கள் நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே லா அட்மிஷன் சேர்கிறதுக்கு ஒரு விருப்பம். அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும், ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா அவங்களுக்கு மெடிசன் சொல்லுவாங்க, அதே மாதிரி என்ஜினியரிங், இதுக்கப்புறம் இந்த சிஏ அந்த மாதிரி படிப்புகள் வந்து மாணவர்கள் படிப்பாங்க. பட் இப்போ அது இல்லாமல் வந்து நிறைய மாணவர்களுக்கு அவங்களோட முதல் தேர்வாக ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவே லா சேரணும், ஒரு வழக்கறிஞர் ஆகணும், இல்லைனா வந்து ஒரு சட்ட வல்லுநர் ஆகணும், அந்த மாதிரியான விழிப்புணர்வு இப்போ அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம்.
0: ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கலனா சரி போ நம்ம வந்து வக்கீலுக்கு சேர்த்து விட்டலாம் அப்படின்னுவாங்க. இந்த வேலை வாய்ப்புகள் இதில் இருக்கா இல்லையான்னு இன்னமுமே பல பேருக்கு வந்து அந்த கேள்விக்குறி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தட்ட போய் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷங்கள் படிக்கணும், இல்லாத ஹார்னஸ்னால் 5 வருடங்கள் படிக்கணும். 5 வருடங்கள் படித்து முடித்து ஒருத்தட்ட கீழே போய் நம்ம அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தனக்கான அங்கீகாரத்தை வந்து பெறணும் அப்படின்றப்ப அது கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. இந்த இதில் இருக்கிற 5 வருஷத்தை நம்ம வேறு எதுலையாவது போய் செலவிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல?
1: கரெக்ட் மேம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு நார்மல் டிகிரி எடுத்தோம், ஒரு பிஏ அந்த மாதிரி பிகாம்னு எடுத்தால் அது 3 வருஷத்தோடு முடிஞ்சிடும். சட்டப்படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம், பிளஸ் டூ முடிச்சுட்டு உங்களுக்கு 5 வருஷம். ஒருவேளை நீங்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு டிகிரி வந்து இளங்கலை பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்றீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம். ஸோ நார்மலாக பிளஸ் டூ முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 இயர்ஸில் பிஏஎல்எல்பியோ இல்லை ஒரு பிகாம் எல்எல்பி டிகிரி வந்துடும். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு பிஏ, ஒரு பிகாம், ஒரு பிஎஸ்சி படிச்சுட்ருக்கீங்கன்னா அது ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் சட்டப்படிப்பு ஒரு 3 வருஷம், மொத்தம் 6 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு ஒரு 23-24 இருக்கும் அந்த படிப்பு முடியும் போது. வேலை வாய்ப்புகள் இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம் அதிகமாகவே இருக்குது. பட் அதே நேரத்தில் போட்டியும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு காலத்தில் வந்து நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இன்க்ளினேஷன் காட்ட மாட்டாங்க. மற்ற படிப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வேளை அதில் நமக்கு சக்ஸஸ் வரலனா சரி பரவாயில்ல லா எஜுகேஷன் படிப்போம். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ்னு இருந்தது. 3 hours, 4 hours தான் மொத்த காலேஜ் டைம் இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, இது ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், 5 வருஷம், 6 வருஷம் வேலை வாய்ப்பு இருக்கான்னா நிறையவே இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து வெறும் சட்டம் படித்தோன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு லிமிட்டட் தாட் இருந்தது. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு வேலைக்கும் நீங்கள் வந்து வழக்கறிஞராகவும் ஆகலாம், சிவில் நீதிபதி அந்த மாதிரியான தேர்வுகளும் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட வல்லுநர் போஸ்ட்டுக்கு, போது அரசாங்கம் நடத்துகிற கம்பெனியாகட்டும் இல்லை தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற கம்பெனிகளாகட்டும், அங்கே இதுக்கான வேலை வாய்ப்புகள் இப்போது அதிகமாகிட்டே இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டியும் அதிகமாகிட்டு இருக்கு.
0: நேர்களே, இன்றைய வசந்த

0: இப்போல நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும். இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கல்வியின் அவசியம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றையா சர்ப்ரைஸ் டிரஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா செல்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோடு, திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் இன்னைக்கு சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணியில் அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டக்கல்வி அப்படின்றது வந்து எல்லார் மத்தியிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாலும் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், இதுக்கு வந்து நேர்முக தேர்வா அல்லது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமா, இதற்குரிய வழிமுறைகள் என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகங்கள் இருக்கும் தானே?
8: ஆமாம் மேம். இதில் இப்போ வந்து நம்ம அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அவங்க மூலியமாக ஜாயின் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து சீர்மிகு சட்டப்பள்ளி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான் இருக்குது, அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மூலியமாக போனால். அங்கே வந்து நேர்முக தேர்வு வந்து கிடையாது, நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ இப்போ ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 90% அந்த மாதிரி யார் மார்க்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் நார்மல் அட்மிஷன். நான் சொல்கிறது சீர்மிகு சட்டப்பள்ளியில்
0: 90%
8: கிட்டத்தட்ட சீர்மிகு சட்டப்பள்ளியில், அது உங்கள் கோட்டாவை பொறுத்தும் இருக்குது. கவர்மெண்ட் லா காலேஜஸ்ன்னு வரும்போது அந்த சதவிகிதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். பட் இது தேசிய சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது. நேர்வு அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் 2026 அப்போ அட்மிஷன் நடக்குதுன்னா இதோட தேர்வு 1 வருஷம் முன்னாடி டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதாவது நார்மல் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ப்ளஸ் டூ வந்து மேலே முடிப்பாங்க, முடித்தோடனே அந்த ஜூன் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும் மற்ற கோர்சஸில். பட் லாவை பொறுத்த வரைக்கும் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் அட்மிஷன், 2026 ஆகஸ்ட்டில் அட்மிஷன் நடக்க போகுதுன்னா அதுக்கான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 முடிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் மாணவர்களை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ், அது இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்துலேயும் ஒரு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது. சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா ஆகட்டும், இல்லை வேறு நாக்பூர் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் சட்ட பல்கலைக்கழகங்களும் இயங்கிட்டு வருது. அங்கே ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்க மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் மூலியமாக மட்டும்தான் வர முடியும்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து 90% மார்க் எடுத்திருந்தாலுமே இது வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் மினிட்ல அட்மிஷன்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா?
8: அப்போ ப்ரைவேட் லா காலேஜஸோ இல்லை தனியார் சட்டக்கல்லூரிகள், ஏன்னா கவர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ்.
0: சரி,
8: இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, டிசம்பரில் முடித்தோடனே உங்களுக்கு ஜனவரி போலேருந்தே அதோட ரிசல்ட்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் கலந்தாயி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கே லாஸ்ட் மினிட் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி தான் அம்பேத்கர் சட்டப்பல்

0: பல்கலைக்கழகம் நடத்துகிற அவங்களோட அந்த நேர்முக கலந்தாய்வு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸ் தான். அது வந்து ஒரு டைம் எடுக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் சீட்ஸுன்றது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா நான் உங்களுக்கு நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து இதை முதல் தேர்வாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் ஒன்று ரெண்டு சீட்டை தவிர லாஸ்ட் மினிட் தேர்வு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இப்போ நிறைய ப்ரைவேட் லா காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நான் படித்த காலத்தில் 2008 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரைவேட் லா காலேஜ் தான் தமிழ்நாடு மொத்தமாக இருந்தது. இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு லா ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இப்போ சீட்ஸ் நிறையவே இருக்குது,
1: அவைலபிலிட்டி இருக்குது. சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்து நம்ம வந்து எல்எல் இது பண்ணுறதுக்கும் லா பண்ணுறதுக்கும் பிளஸ் டூ முடிச்சுட்டு லா பண்ணுறதுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது? இதில் வந்து சிலபஸ் எப்படி இருக்கும்?

0: ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு லவ் பண்ணுறதுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது? இதில் வந்து சிலபஸ் எப்படி இருக்கும், அந்த இதில் சிலபஸ்கள்?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் டியூரேஷன் அது ஒரு வேறுபாடு. இப்போ நேராக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம ஒரு லா காலேஜில் வந்து போய் சேர்றோம் இல்லை ஒரு லா யூனிவர்சிட்டியில் சேர்றோன்னா அஞ்சு வருஷத்துலேயே நம்மளுக்கு கோர்ஸ் முடிஞ்சிடும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு டிகிரி வரும், பிஏஎல்எல்பி இல்லை பிகாம் எல்எல்பி. இப்போ அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி அந்த மாதிரி கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு டிகிரி ஹானர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் எல்லாத்துலேயும் வந்து பிஏஎல்எல்பி கொடுக்குறாங்க இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு. பட் இப்போ இதை நீங்கள் வந்து ப்ளஸ் டூ இல்லை, நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு டிகிரி வந்து பண்ணுறேன், உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிஏ பண்ணுறேன் ஒரு பிகாம் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங்லாம் கூட பண்ணிவிட்டு கூட லா வந்து ஜாயின் பண்ணுறாங்க, நாலு வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சட்டக்கல்வி படிக்கிறாங்க. அப்போனா டைம் மாறுபடுது, கிட்டத்தட்ட த்ரீ ப்ளஸ் த்ரீனா சிக்ஸ் இயர்ஸ், இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லா பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ். ஸோ டைம் ஒரு வேறுபாடு. கோர்ஸோட சப்ஜெக்ட் டெப்த்தும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அவங்க இந்த ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ன்னு வந்து படிப்பாங்க. அதாவது வந்து நம்ம லானா டைரெக்டாக வந்து நம்ம லாக்குள்ளே போக முடியாது, அவங்களுக்கு அந்த லாக்கு ஒத்தி இருக்க இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ், உதாரணத்துக்கு சோஷியாலஜி இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை வந்து ஒரு எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை முதல் ரெண்டு வருஷம் இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து சட்டக்கல்வின்றதே சோஷியல் சயின்ஸில் வர ஒரு சப்ஜெக்ட் தான், சமூக கல்வியில் வர ஒரு சப்ஜெக்ட். ஸோ சட்டம் பற்றி தெரியணும்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட்ஸோட பேசிக். இவங்க இதெல்லாம் வந்து அந்த அஞ்சு வருஷம் கோர்ஸில் படிப்பாங்க. பட் ஏற்கனவே இளங்கலை முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸாக இருப்பேன் இல்லை ஒரு பிகாம் இருப்பேன்னா எனக்கு ஏற்கனவே அந்த ஃபவுண்டேஷன் ஓரளவு இருக்கும். ஸோ மெச்சூரிட்டி தான் அங்கே மாறுபடுது.
0: அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து லா ஓரியன்டாகவே வந்துடும் அந்த இதில்.
1: ஆமாம், அவங்க வந்து மூணு வருஷம் முடிச்சுட்டு வரும்போது டைரெக்டாகவே ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் மேக்ஸிமம் இருக்காது, லா சப்ஜெக்ட்ஸே எல்லாமே வந்து வந்துடும். கிட்டத்தட்ட இப்போது என்னோடய காலேஜில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 11-12 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட வந்து வருது. இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும், சில இடத்துல 7-8 இருக்கும், சில இடத்துல வந்து 10 வரும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க முடிச்சுட்டு வரும்போது வந்து பல்வேறு விதமான சட்டங்கள் வந்து படிச்சுட்டு வெளியில் வராங்க.
0: இப்போ நவலூர் குட்டப்பட்டுக்கிட்ட ஒரு காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தமிழ்நாடு தேசிய சட்டப்பல்கலைக்கழகம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை ஒட்டி ஹாஸ்டலோடு சேர்ந்து இருக்கும் இல்லையா?
1: இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதனால் இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்டு உரையோட பள்ளி மாதிரி தான். அதனால் இங்கே ஹாஸ்டல் வந்து மேண்டேட்டரி. இப்போ மற்ற கவர்மெண்ட் லா யூனிவர்சிட்டி நம்ம சென்னையில் இருக்க இதை எடுத்துட்டாலும் காலேஜ் எடுத்தாலும் அங்கே ஹாஸ்டல் மேண்டேட்டரி கிடையாது. இங்கே நீங்கள் தமிழ்நாடை சேர்ந்த மாணவராக இருந்தாலும் சரி இல்லை திருச்சியை சேர்ந்த மாணவராக இருந்தாலும் சரி ஹாஸ்டல் இஸ் அ மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி அஞ்சு வருஷம், ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 24/7 உங்களை சுற்றி அந்த என்விரான்மெண்ட்லேயே வச்சு நீங்கள் எப்படி வந்து நாளைக்கு நல்ல லாயராக மாறி வரீங்க அதை பார்க்குறதுக்காக தான். ஸோ இங்கே ஹாஸ்டல் ப்ளஸ் எஜுகேஷன் அது ரெண்டுமே
0: வந்து கம்பல்சரி
1: கம்பல்சரி.
0: இப்போ ஒரு நேயர் காத்திருக்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: கேளுங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா, இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த இன்டெகிரேட்டடா நம்ம கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த கோர்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு புதுசா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து லால வந்திருக்கா, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி வந்து இந்த முதுகலை படிப்பு அப்படிங்கறது நம்ம லால அவைலபிளா இருக்கா, அது எப்படி இருக்கும், அதற்கு படிப்புகள் எவ்வளவு ஆண்டுகள், அதை பத்தி சொல்லுங்க.
0: சொன்னீங்க
2: அந்த முதுகலை படிப்பு பத்தியும் சொல்லுங்க.
0: நன்றிங்க நன்றிங்க.
1: நன்றி மேடம். நான் முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட்னு ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இவங்க டபுள் டிகிரி வாங்குறாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளங்கலை பட்டம்னா அங்கே ஒன்றே ஒன்று தான், இன்ஜினியரிங் பிஆர்க்கு இல்லை ஒரு எம்பிபிஎஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு பட்டம் தான். பட் லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தீங்கனாலே அஞ்சு வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரீங்கனாலே அது ஒரு பிஏஎல்எல்பி இல்லை பிகாம் எல்எல்பி இல்லை பிசிஏஎல்எல்பி இல்லை பிபிஏஎல்எல்பி. ஸோ இதுதான் நம்ம இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டு கோர்ஸ் ஒரே நேரத்தில் வருது. அது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1980களோட கடைசி பகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் இருந்தது. நீங்கள் லாயர் ஆகணும்னா டைரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு வர முடியாது, ஸ்கூல் முடிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு கோர்ஸில் நீங்கள் பிஏஓ ஒரு பிகாமோ ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்கிற மாதிரி ஒரு நடைமுறை வந்து 1980களோட பிற்பகுதி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ த்ரீ இயர்ஸ் கோர்ஸும் இருக்குது. அதே மாதிரி யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைரெக்டாக லா சேரணும்னு விருப்பப்படுறாருன்னா அவங்களுக்கான ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து இந்த இன்டகிரேட்டட்

0: கோர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்திருக்கு. ஹானர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஏஎல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ்னு.
1: இது ஒன்லி வந்து இதில் மட்டும்தான் இருக்கு இல்லையா, சட்டக்கல்வியில் மட்டும்தான் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்.
0: ஆமாம், சட்டக்கல்வியில் மட்டும்தான் இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸஸ் இந்த கான்செப்ட் இருக்கு. ஏன்னா இது சோஷியல் சயின்ஸஸ்லேருந்து வருது, இது ஒரு தனி கிடையாது. அதனால தான் உங்களுக்கு யாரும் சொன்ன மாதிரி உங்களுக்கு சோஷியாலஜி பற்றி தெரியணும், எக்கனாமிக்ஸ் பற்றி தெரியணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி தெரியணும், இந்த சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சட்டத்தை பற்றி நம்ம நல்லா வந்து புரிஞ்சிக்க முடியும், ஐசோலேட்டடாக படிக்க முடியாது. அதே மாதிரி புது கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா கேட்குறீங்க, நிறையவே. ஏன்னா சட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்க ஒன்று. இப்போ நீங்கள் வந்து சட்டம் ஒரு லாஸ் ஆஃப் சயின்ஸ்னு வந்து எடுத்திங்கன்னா அது பெருசாக மாறாது. ஒரு லாஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா அது மாறாது. 1+1=2 தான் எப்போவுமே. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் பெருசாக மாறாது. நான் படித்த காலத்துலேயும் சரி, இல்லை நீங்கள் படித்த ஸ்கூல் படித்த காலத்துலேயும் சரி, இது எப்போவுமே. பட் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, இது டெய்லி மாறிட்டே இருக்கும். நேற்று படித்த சட்டம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி படிக்கிற சட்டம் வந்து நாளைக்கு இல்லை, இல்லை அது ஒரு ஒருத்தர் எப்படி பார்க்குறாங்கன்னு. ஸோ அதனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா, புது புது கோர்சஸ் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அவங்களோட சிலபஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கரிக்குலம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, இந்த செயற்கை நுண்ணறிவு, அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டியில் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி, கிரிமினாலஜி, விக்டிமாலஜி, பீனாலஜி, அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்வி மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு சட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கன்னு. நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் முதுகலை பட்ட படிப்பு இருக்கான்னு. மற்ற கோர்சஸ் மாதிரி இதுலேயுமே இருக்குது, எப்படி எல்எல்பி சொல்கிறோம் அதே மாதிரி எல்எல்எம்னு இருக்குது, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எம்எல்னு சொல்லுவோம் சிம்பிளாக, மாஸ்டர் ஆஃப் லாஸ்னு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கோர்சஸ் இருக்குது. 1 இயர் கோர்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட யூனிவர்சிட்டியில், இப்போ தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் நாங்கள் 1 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், பிஸ்னஸ் லாஸ் அப்படின்ற ஸ்பெஷலைசேஷனில். கவர்மெண்ட் லா யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இதே இதுதான் வேறு வேறு டிசிப்ளினில், வேறு வேறு ஸ்பெஷலைசேஷனில்.
1: ரொம்ப அழகான விளக்கங்களை வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எதையாவது படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒரு நோக்கத்தோடு இந்த இதை படித்தா நான் இந்த வேலைக்கு போக முடியும், இந்த கல்வியை எடுத்து எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏஐ மாடல் எல்லா இடத்துலையுமே பரவி வந்துகிட்டே இருக்குது, அதுக்குரிய மாடுலேஷன்ஸும் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்கிரேடேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டக்கல்விலையும் வந்து வருது அப்படின்றப்ப இதுக்கு ப்ராக்டிகல்ஸ் ஏதாவது உண்டுமா?
0: இப்போ ப்ராக்டிகல்ஸ் இப்போ நிறையவே வந்து அதுக்கான கோர்சஸ்ன்னு எவல்யூஷனில் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஏஐன்றது ட்ரெடிஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது, இப்போ ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் நம்மள மாதிரியே திங்க் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அவங்க கற்றுக்குச்சு. இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம், ஏதோ நமக்கு தெரியலன்னா. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏஐ சிஸ்டம்ஸில் தான் சர்ச் மாடலே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டக்கல்வியிலையும் இருக்குது, அதே மாதிரி நாளைக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள்லையும் இருக்குது. அதனால் இப்போ நிறைய பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டட், அதாவது டெக்னாலஜி கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இது வந்து ஏஐ வந்து எப்படி இப்போ வந்து சட்டக்கல்வியை வந்து மாற்றுது, ரீஷேப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்றாக பார்க்கப்பட்டுச்சு, இங்கிலீஷ்லேருந்து தமிழோ இல்லை தமிழ்லேருந்து இங்கிலீஷோ. இப்போ அப்படி கிடையாது, லைவாக வந்து இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைவ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது, நம்ம பேச பேச வந்து தமிழ்லேருந்து மாற்றுறாங்க இங்கிலீஷ்லேருந்து. ஸோ அதோட இதுக்கான சேஞ்சஸ் இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில் எங்களோட பல்கலைக்கழகத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம்.
1: நன்றிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் என்பது எல்லா வகையிலும் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து கல்வியிலையும் வந்து முன்னேற்றம் வந்து போய்கிட்டே தான் இருக்குது, அதற்கேற்ற மாதிரி மாணவர்களும் தங்களை வந்து உயர்த்தி கொண்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேயர்களே, சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும் இதை குறித்தே தான் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல் திருச்சி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: உங்கள் நவனிதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு. புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ். நம்ம நவநீதா சில்க்ஸ்ல. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: நேரம் இப்பொழுது 9:37 ஆயிடுச்சு. இன்னைக்கு வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும் இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நல்ல அருமையான தகவல்களை எஸ் முகமது ஆசாத் அவர்கள் நமக்கு வந்து விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமா பல கேள்விகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முதல் கேள்வி,
6: திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது. பட்டப்படிப்பு வந்து ஏற்கனவே முடிச்சிருக்காங்க, பட் இப்போ வந்து லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அவங்களோட சின்ன வயசுலேருந்து கனவா, எப்படி வந்து படிக்கிறது, அது மாதிரி கல்லூரிகள் இருக்கான்னு கேட்குறாங்க.
7: நன்றி மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு லீகல் மேக்ஸிம். அதாவது வந்து இந்திய குடிமகனாக இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அறிவு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு டைமில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஏஜ் லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது உண்மைதான். ஒரு காலத்தில் வந்து 5 வருஷம் நீங்கள் சட்டப்படிப்பு சேரணுனாலோ இல்லை 3 வருஷம் சட்டப்படிப்பு சேரனாலும் ஒரு மினிமம் ஏஜ் லிமிட் பாரு 20-30 வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை ரிவைஸும் பண்ணாங்க. பட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர் இஸ் நோ ஏஜ் பேரியர். அதனால் வந்து நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டப்படிப்பில் சேரலாம். பட் அங்கே எங்கே சேஞ்ச் வரணும்னா டிபெண்டிங் அப்பான் த கன்சர்ன்ட் யூனிவர்சிட்டி. ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குன்னு சில ரூல்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கோர்ஸ் ஈக்குவலன்சி, அதே மாதிரி நீங்கள் எந்த காலத்தில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த டிகிரி இங்கே வேலிடாக இருக்கா, அந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டுமே இருக்குமே தவிர உங்களோட வயசும் வந்து அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காது.
5: அடுத்த கேள்வி.
8: வணக்கம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன், குமரன் நகர்லேருந்து. இந்தியன் லா டிகிரிஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, இதுதான் என்னுடைய கேள்வி.
5: நன்றிங்கம்மா.
7: நன்றி மேடம். அதாவது இது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறத விட மேம், இப்போ நம்ம இந்த இந்தியாவில் ஒரு டிகிரி வாங்கிட்டு இன்னொரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு வந்து கேட்டிங்கன்னா டைரெக்டாக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நீங்கள் படித்து லா டிகிரி வாங்குறீங்க, யூஎஸ்லேயோ இல்லை யூகேலேயோ நீங்கள் போய் பண்ணணுன்னா அங்கே இருக்கிற சில ஈக்குவலன்சி கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை லோக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து லா டிகிரின்னு இல்லை, எல்லா டிகிரிக்குமே இது ரொம்ப ரொம்ப காமன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் யாரோ ஒருத்தவங்க மருத்துவம் படிச்சுட்டு டைரெக்டாக போயிட்டு நான் சிங்கப்பூர்லேயோ இல்லை மலேசியாவிலேயோ வேலை பண்ணுறேன்னா முடியாது. அங்கே இருக்க சில ஈக்குவலன்சி கோர்சஸ் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இது இந்தியா மட்டும் இல்லை, அதே மாதிரி லா டிகிரி மட்டும் இல்லை, எல்லா கோர்சஸ்க்கும் இது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லா டிகிரி முடிச்சிருவாங்க, அதாவது இளங்கலை பட்ட படிப்பை முடிச்சுட்டு மற்ற ஊரில், அது யுனைடெட் கிங்டம் ஆகட்டும் இல்லை யூஎஸ் ஆகட்டும் இல்லை ஜெர்மனி ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடு, அதாவது நார்மல் ஸ்காலர்ஷிப் இல்லை ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு, ஃபீஸ் ஆகட்டும் அவங்களோட தங்குமிட செலவு ஆகட்டும் ட்ராவல் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்போட கொடுக்குறாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க அங்கே போய் எல்எல்எம் பண்ணுவாங்க. சப்சிக்வெண்ட்டாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
5: நன்றிங்க.
6: அடுத்த கேள்வி, நங்கவரத்திலிருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க, திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா லா படிக்கலாமா? அப்புறம் இந்த பார் கவுன்சில் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பெஸ்ட் லா காலேஜ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க.
7: பெஸ்ட் லா காலேஜ்ன்றது நான் சொல்ல முடியாது. அது வந்து ஏன்னா எது குட் பெட்டர் பெஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பேரிட்டிவ் சாய்ஸ் தான், அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு. இப்போ அப்படி இல்லை, தமிழ்நாட்டிலே நான் நிறைய சொல்லிவிட்டு எத்தனை காலேஜ் வந்திருக்கு அதே மாதிரி. ஸோ இந்த பெஸ்ட்ன்றது நீங்களே உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியதுதான்.
5: தரவரிசை பட்டியல்
7: பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய சட்ட பல்கலை

0: பல்கலைக்கழகங்களில் இருக்க கோர்ஸ் ரிகர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லா யூனிவர்சிட்டிஸ் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்னும் கொஞ்சம் ரிகரஸ்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ மற்ற இடத்துல ஒரு 30-40 கோர்ஸ் படிச்சுட்டு வராங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 60-65 கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதுதான். சில பேருக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல் எஜுகேஷன் பிடிக்காது, இல்லை ஒரு மெயின் சிட்டிலேயே இருக்கணும்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் தேர்வை டிசைட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து பண்ண முடியுமான்னு. ஸோ இது ரெண்டு பார்ட். ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் லா வந்து இப்போ நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் அதை படிக்கலாம். பட் அதை வச்சு நாளைக்கு என்ரோல்மெண்ட் பண்ண முடியுமான்னு வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. இங்கிலீஷில் வந்து அட்வொகேட்னு ஒரு வார்த்தை இருக்குது, லாயர்னு ஒரு வார்த்தை இருக்குது. லா படித்து எல்லோரும் லாயர் ஆகிடலாம், ஆனால் எல்லோரும் அட்வொகேட் ஆக முடியாது. ஏன்னா அட்வொகேட் நீங்கள் ஆகணும், வழக்குரைஞர் ஆகணும்னா நீங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே போயிட்டு வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும். என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்க ஒரு முக்கியமான இது என்னென்னா, உங்களோட டிகிரி வந்து ஒரு ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கணும். இது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1950s கிட்டத்தட்ட 80s வரைக்கும் நிறைய நேரம் வந்து லா வந்து பார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி இருந்தது, ஈவினிங் காலேஜ் கோர்ஸ் மாதிரி இருந்து. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பேச்சஸ் ஈவினிங் ஒரு பேச்சஸ் அப்படிலாம் இருந்தது. பட் இப்போ வந்து சீரியஸ்னஸ் காட்டணுன்றதுக்காக அப்படி இல்லை, ஒரு லா ஃபுல் டைம் கோர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு ரெக்கக்னைஸ்ட் லா காலேஜோ இல்லை ஒரு பட்ட சட்ட பல்கலைக்கழகத்துலையும் நீங்கள் டிகிரி வாங்கணும். ஓப்பன் ஸ்கூலிங்கில் ஒரு டிகிரி வாங்கிட்டு லா சேரலாமானா அது பண்ணலாம். அந்த டிகிரி ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இக்னோ இருக்குது, இந்திரா காந்தி தேசிய சட்ட இது நேஷனல் இது இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாடு திறந்தவழி பல்கலைக்கழகம் இருக்குது, டிஎன்ஓ இருக்குது. அங்கே ஏதாவது நீங்கள் ஒரு டிகிரிலாம் வாங்குறீங்கன்னா அந்த டிகிரி ரெக்கக்னைஸ்டாக இருக்குன்னா அது சப்சிக்வெண்ட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் லா ஜாயின் பண்ணலாம். பட் அது ஜாயின் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் ஃபுல் டைமாக இருக்கணும். டிஸ்டன்ஸ் மோட்டில் லா பண்ண முடியாது. அது அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனம் உங்களுக்கு கோர்ஸ் ஆஃபர் பண்ணதுன்னா அது உங்களோட ஓன் நாலேஜ்க்காக தான், நம்மளோட அவேர்னஸ்க்காக நம்ம வந்து படிக்கலாமே தவிர அதை வச்சு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா முடியாது.
1: அடுத்து பார் கவுன்சில் என்ரோல் பண்ணுறதும் இதே தான் இல்லைங்களா?
0: என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அதே, ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சட்ட கல்லூரியிலையோ சட்ட பல்கலைக்கழகம், அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும், இல்லை ப்ரைவேட், ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட 5 இயர்ஸ் கோர்ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் காட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கவுன்சில். இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஊரில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாதிரியான மாநிலங்களில் நிறைய லா காலேஜஸ் வந்துருச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸே கிடையாது. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுற சில கேஸஸும் இருக்குது. ஸோ ஃபேக் லாயர்ஸ், ஃபேக் டிகிரிஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டு வரதுனால பார் கவுன்சில் ரொம்ப சீரியஸாக எந்த இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட லா காலேஜஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் அதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட்டே அலோவ் பண்ணுவாங்க.
1: சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ பார் கவுன்சிலில் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலா பலன்கள் என்னவா இருக்குது?
0: நீங்கள் அட்வொகேட் ஆகணும்னா அதுதான் ஃபஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாயர் வந்து எல்லாருமே லாயர் தான், சட்டம் படிக்கிறவங்க எல்லோரும் லாயர். ஆனால் படிக்கிறவங்க எல்லாரும் கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள மட்டும்தான் அட்வொகேட்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சட்டம் படிப்பாங்க, முடிச்சுட்டு ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட வல்லுநர்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்க வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட வல்லுநர் இப்போ தேவைப்படுறாங்க. அங்கே இருக்கவங்களை வந்து நம்ம அட்வொகேட்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஒரு லீகல் அட்வைசர் இல்லை ஒரு லீகல் மேனேஜர் தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிசிஐயில் என்ரோல்மெண்ட் கண்டிப்பாக அவசியம். அது பண்ணாமல் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்காக வந்து நம்ம வக்காலத்து நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியாது.
1: ஓகே, அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பார் கவுன்சில் பண்ணணும். இப்போ அந்த பார் கவுன்சிலில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கும் சில விதிமுறைகள் தளர்வுகள் இருக்குங்களா?
0: பேசிக் இதுதான், நீங்கள் உங்களோட கோர்ஸ் ஃபுல் டைமாக இருக்கணும், அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலரில் வந்து பண்ணியிருக்கணும், உங்கள் மேலே வேறு ஏதோ கிரிமினல் அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வருவாங்க. மற்றபடி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி இது பண்ண வேண்டியது தான், அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை. பட் மெயின் ஃபஸ்ட்டு எது என்னென்னா உங்களோட கோர்ஸ் வேலிடாக இருக்கா
1: அதை பார்க்கணும்
0: அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி சில ப்ராசஸ் இருக்குது, அதுக்குரிய ஃபீஸ் இருக்குது, அதை நீங்கள் பே பண்ணணும், அவ்வளோதான்.
1: அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: இரண்டு மேடத்துக்கு வணக்கம். வருடத்துக்குள் ஆல் இந்தியா மெடிக்கல் ஆல் இந்தியா உள்ள பார் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்படும் தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அவர் வழக்கறிஞராக தொடர முடியும் என்று நான் ஒரு சமயத்தில் ஒரு பத்திரிகையை படித்தேன். இது முடிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா சட்டப்படி ரத்து செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது என்றுதான் சொல்றாரு. மேடம் கொஞ்சம் கருத்து சொன்னீங்கன்னா.
0: ஆமா, நீங்க கேக்குறதோட பேர் வந்து ஏபிஇன்னு சொல்லுவாங்க, ஏஐபிஇ ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன். இதோட

0: கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் பார் எக்ஸாம்னு இருக்கும். அதாவது நீங்கள் சட்டம் படித்து வந்துட்டீங்க, பட் அந்த பாரில் என்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரியான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல்ல இல்லை, பட் 2010 பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஐடியா எதுக்குன்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஃபேக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேக் என்ரோல்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது, அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தானே தவிர ரொம்ப கஷ்டமான தேர்வு வந்து கிடையாது. அதாவது நீங்கள் 5 வருஷமோ இல்லை 3 வருஷமோ சட்டப்படிப்பு ஒழுங்காக வந்து நீங்கள் படித்து வரீங்கனாலே இந்த தேர்வை கிளியர் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமானதே கிடையாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபில்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் தான், பேசிக் எக்ஸாம். அதை நீங்கள் முடித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக தான், நீங்கள் என்ரோல் பண்ணிடலாம். பட் நாளைக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களோட ஓன் நேமில் ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் கிளைண்ட் எங்கேஜ் பண்ண முடியும். அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வாங்குறதுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். இது 2010 இருக்குது, எல்லா வருஷமும் இது நடக்குது. யாரெல்லாம் லா முடிச்சு என்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க இந்த இதை வந்து கிளியர் பண்ணணும்.
1: அது வந்து அவர் செய்தித்தாள படிச்சிருக்காரு. இதற்குடைய தளர்வுகள் வந்து உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
0: இல்லை, தளர்வுகள்ன்றது எதுவும் கிடையாது. இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் வந்து அட்வொகேட்டாக நாளைக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்களோ இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணும்.
1: கண்டிப்பாக
0: அது நீங்கள் 5 வருஷம் படிக்கிறீங்களா 3 வருஷமோ இல்லை வெளிநாட்டிலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் சரி, ஒன்ஸ் இது பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இது எதுக்குன்னா அட்வொகேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கவங்களுக்கு. நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல, இல்லை ஒரு சட்ட வல்லுநராக இருக்க போகிறேன், இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ண போகிறோன்னா அங்கே இது மேண்டேட்ரி கிடையாது.
1: சரி, இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் லீகல் அட்வைஸராக வந்து நம்ம வந்து வேலைக்கு சேர்றோம் அப்படின்றப்ப அதற்குரிய தகுதிகள் வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி எப்படி வரும், இல்லை நம்ம போய் எப்படி அவங்களை அப்ரோச் பண்ண முடியும்?
0: இப்போ லிங்க்டின் மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் நிறுவனமும் சரி, ப்ரைவேட் நிறுவனமும் சரி, அதாவது பேங்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வருஷம் வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. பேங்க்ஸில் லீகல் மேனேஜர், கிரேட் ஏ கிரேட் பி நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயும் சரி, ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் சரி, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்கவுங்களோட இதை செக் பண்ணிகிட்டே வரலாம். அவங்க எதை வச்சு தேர்வு பண்ணுறாங்கன்னா நார்மலாக அந்த கிளாட் எக்ஸாம் வச்சே கூட சில நேரம், அதாவது கிளாட் எல்எல்எம், எப்படி கிளாட்டில் இப்போ எல்எல்பி எழுதுறீங்களோ முதுகலை தேர்வு எல்எல்எம் என்ட்ரன்ஸில் வர நீங்கள் மார்க் வச்சு கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வேறு நிறைய செபி மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான நிறுவனத்துலேயும் சட்டம் படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. தனியார் வங்கிகள்லேயும் இருக்குது, தனியார் நிறுவனங்கள்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தேடி போகணுமான்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரியான வெப்சைட்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணலாம்.
1: சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும் குறித்து தான் நம்ம இன்றைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில். சட்ட கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலை வாய்ப்புகளும், இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் பல நல்ல தகவல்களை நமக்கு சரியான நேரத்தில் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் பலவிதமான கேள்விகளை கேட்டு தங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் கேட்டு பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்றது முதல்ல சொல்லிட்டு தாங்க, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வந்து வெளிச்சத்தை தேடணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சட்டம் தெரியுது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சட்டங்களும் சட்டத்தை மீறி நடந்தால் உடனே வந்து ஒரு கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த ஆர்டிஐ போடுறது அப்படின்றது எல்லாத்துக்குமே ஈஸியாகவே தெரியுது. இந்த பழக்கம், அதாவது இந்த செயல்பாடு நமக்கு வந்து சரியான முறை அப்படின்றத எத்தனை முறைகள் வந்து இந்த ஆர்டிஐ போட்டு அவங்கள்ட்ட வந்து பதிலை வாங்கிறது, எந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து இந்த ஆர்டிஐ வந்து பரலாம், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஆர்டிஐலேருந்து நம்ம வந்து தகவல்களையும் வாங்க முடியும்?
3: நன்றி மேடம். இது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்ன்றது 2005 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றது. இப்போ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா தரவுகள் வந்து கேட்டு பெறலாம். அதுக்கான மினிமல் அந்த ஃபீயை கொடுத்து, இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படியும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 19 படி ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். நமக்கு வந்து தகவல் தெரிஞ்சால் தான் அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியும். ஸோ செக்ஷன் 8 இருக்குது, அதை வந்து நேயர்கள் அனைவரும் இந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் 8 நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் மட்டும் சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து எல்லா விதமான டேட்டாவும் நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா ரேடியோ, எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேள்விகள் டேட்டா வந்து கேட்கலாம். அந்த டேட்டாவை கண்டிப்பாக குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் கொடுத்தே ஆகணும். அது கொடுக்கலன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு அப்பீல் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் தெரிஞ்சால் தான் மக்களுக்கு தெரியும், ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ன்றது பப்ளிக் மணியில் தான் ரன் ஆகுது, டாக்ஸ் பேயர்ஸ் மணியில் வந்து ரன் ஆகுது. ஸோ அங்கே என்ன மாதிரியான வேலை வந்து நடக்குது, எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களோ. ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் இந்த லா எடுத்துகிட்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஆஃப் லேட் அந்த லா கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டே வருது சில காரணங்களுக்காக, பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெப்பன்.
2: இப்போ ஒரு கேள்வியை காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக.
4: கிராப்

0: ஐஐடியிலிருந்து ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க. இவர் 2003 எம்எல் ஜாயின் பண்ணி சில காரணங்களால் படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போ நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
1: நீங்கள் புதுசாக வேணால் சேர்ந்து படிக்கல, ஏன்னா 2003 இப்போ 2023 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நார்மலாக சில நேரம் வந்து ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வந்து தடைப்பட்டு போச்சுன்னா ஒரு மினிமல் கேப் இருக்குன்னா சில நேரம் அந்த கல்வி நிறுவனத்தை பொறுத்தது அவங்க அதை அலோவ் பண்ணுவாங்க. பட் 23 வருஷன்றது இட்ஸ் டூ லாங் அ கேப். ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே எங்கே நீங்கள் வந்து எம்எல் படித்தீங்களோ அதே இடத்துல போய் ரிக்வெஸ்ட் பண்ணி திரும்பி ஜாயின் பண்ணலாம். பட் இப்போ ஏதோ காரணத்துக்காக கிட்டத்தட்ட 2023 உங்களுக்கு எல்லாமே மாறி இருக்கும், சிலபஸ் மாறி இருக்கும், கோர்ஸோட வந்து மெத்தடாலஜி எல்லாமே மாறி இருக்கும். ஸோ இப்போவும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திரும்பி, ஏன்னா எம்எல்ஏ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு எல்எல்பி கேட்குறீங்கன்னா அட்லீஸ்ட் அது 5 இயர்ஸ் பெரியது. எம்எல் வந்து 1 இயர் இல்லை 2 இயர் கோர்ஸ் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே திருப்பி என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்கலாம்.
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் 9:57 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ மாணவர்கள் இந்த கோர்ஸை எடுக்கணும், இதற்குரிய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. மக்களுக்கு, நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள்?
1: அதாவது சட்டக்கல்வி பொறுத்த அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தேவை. ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோட எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் லா வந்து இருக்குது. நம்ம ஒரு டிராஃபிக்கில் போகிறோம், ஏன் சிக்னலில் நிற்கணும், ஏன் சிக்னலில் நிற்கக்கூடாது, அந்த இடத்துல ஆரம்பிக்கிட்டோம். ஒரு பஸ்ஸில் ஏறோம், ஒரு டிக்கெட் வாங்கணும்னா அந்த டிக்கெட் ஒரு ஒப்பந்தம். ஸோ நம்ம பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் இல்லை அங்கே ஒரு ரூல்னு இருக்குது. ஸோ நம்மளோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கேள்வி கேட்க முடியும், கேள்விக்கான பதிலும் பெற முடியும். ஸோ சட்டக்கல்வி வெறும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா பொதுமக்களுக்கும் அடிப்படை அறிவுன்றது கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படி இருந்ததுனால தான் அவங்களால் நாளைக்கு வந்து ஒரு உண்மையான குடிமகனாக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து இப்போது இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா சட்டத்தோட நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது நீங்களே வந்து செல்ஃப் லேர்னிங் மாடியூல்ஸும் நிறைய வந்திருக்கு. ஒரு ஒரு துறை சார்ந்தவங்களும் அது பற்றி ஏதாவது உங்களுக்கு லீகல் அறிவு வேணும்னா ஏஐ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ப்ளஸ் எப்போல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல வழக்கறிஞரையும் பார்க்கணும். ஏன்னா என்ன தான் ஆன்லைனில் அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் செல்ஃப் அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து கேட்குற அளவுக்கு வந்து வராது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அது சம்மந்தமாக இருக்கோ நல்ல ஒரு சட்ட வல்லுநர், நல்ல ஒரு சட்ட வழக்கறிஞரை நீங்கள் பாருங்கள்.
2: ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்களை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கீங்க. மாணவர்களை, இன்றைய எதிர்காலம் வந்து நமக்கானது. இந்த எதிர்காலத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த துறை நமக்கானது, எதில் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சட்டத்தோடு பிணைஞ்சு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி இந்த வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும் தலைப்பு கொடுத்திருந்தாலும், பல்வேறு தலைப்புகளில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருந்தாலும், இன்றைய தலைப்பு வந்து மிக அற்புதமான ஒரு தலைப்பு. எல்லாருமே பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இதுவரை இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா.
1: வசந்த் அழைப்பு நேயர்கள் அனைவர்களுக்கும், ஆல் இண்டியா ரேடியோவுக்கும், என்னை இன்னைக்கு இன்வைட் பண்ண கோகிலா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். Thanks for patiently listening.
2: நன்றிங்க.
0: இதுவரைக்கும் வசந்த் அழைப்பில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள். உடன் உரையாடியவர் கே கோகிலா. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருக்கு போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். அமர்நாத் புனித யாத்திரை நம் நாட்டின் பண்பாடு மற்றும் ஒற்றுமைக்கான திருவிழாவாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கிய நிலையில் பிரதமர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு, தூய்மை, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, சுற்றுச்சூழல், தேசபக்தி ஆகிய 5 முக்கிய கோட்பாடுகளை நோக்கமாக கொண்டு இந்த யாத்திரை அமைய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக அமர்நாத் புனித யாத்திரை இன்று காலை ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் மற்றும் பால்தால் வழித்தடங்களில் தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். அரசு நிர்வாகத்தில் மனித நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மனிதர்களால் வழிநடத்தப்படும் செயற்கை நுண்ணறிவே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கில் முக்கிய பங்காற்றும் என்றும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், பல்வேறு துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை வாரியாக 2வது நாளாக சென்னை

0: தலைமைச்செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். ஊரக வளர்ச்சி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்றைய கூட்டம் நடைபெறவுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 9,795 ஆசிரியர்கள் எழுதுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 3,232 பேர் தேர்வு எழுத உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் July 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. தாள் 1 தேர்வு July 4 தேதியும் தாள் 2 தேர்வு July 5 தேதியும் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 12 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. மொத்தம் 3,232 பேர் பங்கேற்க உள்ளனர். காலை 8 மணிக்கே தேர்வு மையத்திற்கு வருமாறும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: திருச்சி மாவட்டத்தில் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் இல்லங்களுக்கே குடிமைப் பொருட்கள் நாளையும் வரும் 6 தேதியும் விநியோகம் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

கொச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட வென அடி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

நேயர்களே, கேட்டுட்ருக்கோம் போடு ஆட்டம் போடு, உங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு உங்களோட நான் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய எண் 0431-246-1021, 240-102 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி கலந்துக்கலாம் இந்த ப்ரோக்ராமில். அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் கண்களிலே.

0: மகிழ்ச்சியான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி ஆறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: ஆர் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
1: கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரு பட பாடல்கள்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக வரும் 10ஆம் தேதி நியூசிலாந்து செல்கிறார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றான இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தகத்தை வலுப்படுத்துவதை எதிர்நோக்கியிருப்பதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 27 திருக்கோவில்களில் பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது.

0: தகுதி வாய்ந்தோர் இணையதளம் வாயிலாக ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தாயார் ஜேஷ்டாபிஷேகத்தையொட்டி இன்று தாயார் சன்னதியில் சேவை கிடையாது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையேயாய் 2 கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இரு அணிகளுக்கிடையே 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலியில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியும் 2வது போட்டி கொழும்புவில் 23ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க உங்களுடைய விருப்பமான பாடல்கள் ஒலிக்கும் நேரம். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 246 102 1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரியா சர்ப்ரைஸ் டிரஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோடு, திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிற முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நான் திருச்சி நாகமங்கலத்துல இருந்து லீலா பேசுறேன்.
0: லீலாம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு என் தங்கச்சி படித்தவளே நல்ல காலம் பிறந்துடுச்சு அந்த பாட்டு.
0: சரி, பாட்டு கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம் மேடம். ரொம்ப நன்றி.
0: நன்றிம்மா.

0: ரெண்டா பெரியசாமி, பக்கத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊரெல்லாம் நல்லபடி மாத்துவட, ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ. இந்த

0: சொல்றத பார்த்தா உன் தங்கச்சி அம்சமா தான் இருபா போல் இருக்கு. அப்படின்னா கவலையை விட உன் தங்கச்சி நானே கேட்டுக்கிறேன்.
1: மூஞ்சிக்கு என் தங்கச்சி கேக்குதா? நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அவளுக்கு பாக்க போறேன் தெரியுமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறை.

0: யூர்
1: பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக திருச்சிராப்பள்ளி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து இன்றைக்கும் நாளைக்கும் 6ம் தேதி 7ம் தேதி நாட்களில் புறப்படக்கூடிய திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவாரூர் வரை மட்டும்தான் போகும், காரைக்காலுக்கு போகாது. அதே மாதிரி எதிர்வழி தடத்தில் காரைக்கால் திருச்சி டெமு ரயிலானது காரைக்காலிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி வந்து சேரும். அதே மாதிரி காரைக்கால் தஞ்சாவூர் பயணிகள் ரயில் அதனுடைய வழித்தடத்தில் தேவையான இடத்தில் 20 நிமிடங்கள் நின்று போகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நாம சந்திக்க போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: நான் சத்யா பேசுறேன் மேடம், திண்ணியத்திலிருந்து.
1: சத்யா, ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களா சத்யா?
2: ரொம்ப நாள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கல மேடம்.
1: பாத்தீங்களா,
2: என்ன
1: பாட்டு குடுக்கலாம்?
2: எனக்கு மேடம் எல்லாமே என் ராசாதான் படத்துல இருந்து பாட்டு வேணும் மேடம்.
1: என்ன பாட்டு? அழகான மஞ்சப்புரா அந்த பாட்டா?
2: அந்த பாட்டு வேணும்.
1: அழகான மஞ்சப்புரா பாட்டா? மாத்திட்டீங்களோ
2: பாட்டு.
1: சரி, கேக்கலாமா பாட்டு?
2: கேக்கலாம் மேடம்.
1: நன்றிமா.
2: தேங்க்யூ மேடம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: சங்கத்தமிழரின் அக வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் முனைவர் க கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய சொற்பொழிவு கேட்கணும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துக்கு இன்னைக்கு மாலை 6:30 போகலாம். மின் நிறுத்தம் பற்றிய அறிவிப்பு. புத்தாணத்தம் துணைமின் நிலையத்தில் நடக்கக்கூடிய பராமரிப்பு பணிக்காக புத்தாணத்தம் இடையப்பட்டி, காவல்காரன்பட்டி, புங்குருணிப்பட்டி, கணவாய்ப்பட்டி, கழனிவாசல்பட்டி, சமத்துவபுரம், பிள்ளையார் கோவில்பட்டி, பிச்சம்பட்டி, சுக்காம்பட்டி, முத்தாழ்வார்பட்டி, சீல்நாயக்கன்பட்டி, அழங்கம்பட்டி, கோட்டை வழுவஞ்சி, மெய்யம்பட்டி, கருஞ்சோலைப்பட்டி, வெள்ளையகவுண்டன்பட்டி, மானாங்குன்றம், அழகு கவுண்டம்பட்டி, தமநாயக்கன்பட்டி, டி கருப்பூர், கருமலை, மணியங்குறிச்சி, கல்லக்காம்பட்டி, டி புதுப்பட்டி, எண்டப்புளி, மாங்கனாம்பட்டி இந்த பகுதிகளில் நாளைக்கு சனிக்கிழமை காலை 9:45 மாலை 4 மின் விநியோகம் இருக்காது. உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் அடுத்து யார் பாட்டு கேட்க வராங்க? வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா, என்னுடைய பேர் கருப்பசாமி, குளிச்சல்லேருந்து பேசுகிறேம்மா.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து நாட்டாமை படத்தில் கொட்டப்பாக்குங்கிற பாட்டு வேணும் மேடம்.
2: சரி சரி, பாட்டு கேட்கலாமா ஐயா?
3: ஓகே ஓகே மேடம், நன்றி
2: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ். நம்ம நவநீதா சில்க்ஸ்ல, நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் துணைமின் நிலையத்தில் நாளை சனிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால திருப்பனந்தாள், சோழபுரம், பாலாக்குடி, அணைக்கரை, தத்துவாஞ்சேரி, சிக்கல்நாயக்கன்பேட்டை, மானம்பாடி, மகாராஜபுரம், கோவிலாச்சேரி பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. எஃப்எம் ரெயின்போ 102.1 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் என் கனவு, என்னுடைய வாழ்நாள் கனவுங்கிறது இதுதாங்க என்னுடைய இலக்கே அப்படின்னு உங்களுடைய கனவுகளை தோழியர் பகிர்ந்துக்கலாம். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1, 246-102-1 தொலைபேசி எண்கள் வாயிலாக. இப்போ அதே மாதிரி 2 தொலைபேசி எண்களில் ஒரு எண்ணை பிடிச்சி வந்திருக்கிறாரு. வணக்கம், உங்களோடு நாங்கள் ஐயா விட்டு விட்டு கேக்குது, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
9: படம் வந்து அடுத்த வாரிசு.
8: சரி,
9: அது வந்து வாழ்க ராணி வாழ்க ராஜாகும். எதுக்காக பாடு கேக்குறேன்னாக்க, அரண்மனையில வந்து ஸ்ரீதேவியும் டான்ஸ் அடிப்பாங்க.
8: சரி,
9: இந்த பாட்டை பத்தி பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாவும் எஸ்பி சரோஜாவும் பாடிப்பாங்க. அதுக்காக அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாடல் அது.
8: ஒரே துள்ளலான பாடல்.
9: ஆமாமா.
8: சரி, பாட்டு கேட்கலாமா?
9: கேட்கலாமா. அப்புறம் அந்த 2013

0: பாலாஜா பேடி எடுத்தீங்க, சூப்பரா இருந்துச்சு பேடி கேட்டது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப ஞாபகம் வச்சு சொல்றீங்க, நன்றி நன்றி
0: நன்றிம்மா
1: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள்.

0: மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: மத்திய அரசால் குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க. தன்னலமற்ற துணிச்சலான செயல்களில் ஈடுபட்ட குழந்தைகளின் திறமைகளை பாராட்டி அங்கீகாரம் செய்ய இந்த விருது வழங்கப்படுது. விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த குழந்தைகளுக்கு தரப்படுது. இந்திய குடிமகனாக இந்தியாவில் வசிக்கும் 5-18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பத்தை இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். விருதுக்கான விண்ணப்பத்தை குழந்தையோ அல்லது குழந்தையை சார்ந்த பெற்றோர், ஆசிரியர்கள், அலுவலர்கள் பரிந்துரைக்கலாம். விண்ணப்பத்தை இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும். எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் அவலூர்ல இருந்து சந்திரா பேசுறேன் மேடம், திருச்சி மாவட்டம்.
0: சந்திராமாவுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: முதல் மரியாதையில இருந்து அந்த நிலாவத்தான் கையில பிடிச்சேன், அந்த பாட்டு போடுங்க.
0: உங்களுக்கு கொடுத்த முதல் மரியாதை யார்? உங்களுக்கு கொடுத்த முதல் மரியாதையை மறக்கவே முடியாது.
1: அப்படின்லாம் யாரும் இல்ல மேடம், நான் ரொம்ப சின்ன பிள்ளைதான், அதனால எனக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது மாதிரி.
0: நீங்க யாருக்கு கொடுத்திருக்கீங்க?
1: நான் எங்க படிச்ச ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் கொடுத்தேன்,
0: ஆசிரியர்களுக்கு.
1: ஆமா.
0: சரி, பாட்டு கேட்கலாமா? நன்றிமா.

0: சாரிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 காதோரம் கவி பாடி வலம் வரும் ஒரு மணிக்கு மதுர கீதம். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில தென்னைக்குள் பல பயிர் சாகுபடி குறித்து பொள்ளாச்சி இயற்கை விவசாயி வி டி வள்ளுவனவர்கள் தகவல் தருவார். 2:30 ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ கண்டனவர்களின் அனுபவங்கள் கனிந்த வாழ்வாக இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு இசை தூரல். உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில 11:45 அழைக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வல்நாட்டில இருந்து கவிதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கவிதா.
0: கவிதா? ஐயோ, கவிதாவை கூட கவிதையா சொல்றீங்க? போங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்மா?
1: முந்தானி மடத்துல இருந்து அந்தி வருதா, அந்த பாட்டு.
0: என்ன காரணம்? பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்குமா?
1: பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணன் மாதிரி எனக்கு.
0: அப்படியா?
1: அவங்க இறந்தது தாங்க முடியல, அதனாலதான்.
0: ஒரு அஞ்சலி.
1: அஞ்சலி.
0: சரி, பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடைப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேர்முகத்தில் சொல்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள். இப்போ ரொம்ப அழகாக பாட்டு கேட்டுருக்கிறாங்க நேயர்கள். உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயரை அழைக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் வடசேர்ந்து லட்சுமி கருணாகரம் மேடம்.
0: லட்சுமி மாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பிரியமான தொழிலிருந்து மான் குத்தி எங்கிற
0: பாட்டு. பாட்டு கேட்கலாமா?
1: ஆமா மேடம், அங்கேட்ட பாட்டு தான் இல்லைன்றீங்களே.
0: சரி, பாட்டு கேட்கலாமா? நன்றி மேடம்.

0: நேரம் நண்பர்கள் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். புனித அமர்நாத் யாத்திரை நம் நாட்டின் பண்பாடு ஒற்றுமைக்கான திருவிழாவாக அமைவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கிய நிலையில் பிரதமர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில் பாதுகாப்பு, தூய்மை, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, சுற்றுச்சூழல், தேசபக்தி ஆகிய 5 முக்கிய கோட்பாடுகளை நோக்கமாக கொண்டு இந்த யாத்திரை அமைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று காலை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேசிய கூட்டுறவு வார விழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு கடனுதவிகளும் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளின் உணவு தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலைவாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து minister_hrce@tn.gov.in இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசு மற்றும் அரசு

உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்தில் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் குற்றங்களை கண்காணித்து அதனை தடுக்கும் விதமாக 14 ரோந்து வாகனங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கௌதம் கோயல் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்கவும் பொதுமக்களுக்கு உடனடி உதவி வழங்கும் வகையிலும் இந்த சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறள் அமுதம்
2: வலியறிதல் 48 அதிகாரம் 5வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

காடு நமக்கு இயற்கை கொடுத்த கொடை. காடுகள் தான் நமக்கு மழை கிடைப்பதற்கான முழுமுதற் காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்கிறதும் இந்த காடுகள் தான். மண்ணரிப்பை கட்டுப்படுத்துவதும் இந்த காடுகள் தான். காடுகள் அழிக்கப்படுவதனால கடல் மட்டம் உயர்ந்து புவி வெப்பமடையுது. காடுகளோட பரப்பளவு ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது இப்பெல்லாம். இது அதிகரிக்கணும் அப்படின்னா மரங்கள் நடுறது ரொம்பவே அவசியமா இருக்கு. வனத்துறை மட்டுமே மரங்களை நட்டு காடுகளை உருவாக்க முடியாது. பொதுமக்களும் இணைஞ்சு செயல்பட்டாதான் இது சாத்தியமாகும். மரம் நட்டு காடுகள் வளர்க்கறது அப்படிங்கறது ஒரு மக்கள் இயக்கமா செயல்படுத்தப்பட வேணும். இந்த சூழ்நிலையில தான் பழமையான பாரம்பரியமான விதை பந்துகள் வீசக்கூடிய முறைய நாடு பின்பற்ற வேண்டிய நிலை உருவாகி இருக்கு. மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறத விட மிக எளிமையானது விதைப்பந்து வீசுறது. இந்த விதைப்பந்துகளை பாதுகாக்கிறது இயற்கையே பாத்துக்கும். இந்த முறைய எல்லா பொதுமக்களும் அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாம இழந்து விட்ட இயற்கைய சுழற்சி முறையில மீட்டெடுக்க வேணும் அப்படின்னா இந்த பாரம்பரிய முறையான விதைப்பந்து வீசும் முறைதான் தீர்வா இருக்கும். இந்த விதைப்பந்துகளை தயாரிக்கிறது சுலபமான ஒண்ணு. இதுக்கு தேவையானது வளமான மண், மாட்டு சாணம், இது கூட விதை. விதைய வச்சு உருண்டையா பந்து மாதிரி உருட்டணும். இந்த உருண்டைகள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போற போக்குல தரிசு நிலங்கள், மலையடிவாரம், சாலையோரம், ஆற்றங்கரை இந்த மாதிரி பகுதிகளில் வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். கடுமையான வறட்சியா இருந்தாலும் அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டாலும் அதையும் தாங்கிக்கிட்டு விதைப்பந்துகள் முளைக்கும். விதைப்பந்துகள்ல இருக்கக்கூடிய சாணம் ரொம்ப சிறந்த இயற்கை உரமா செயல்பட்டு விதைகளுக்கு நோய் தாக்கமும் ஏற்படாம பாதுகாக்குது. மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் வளர்க்கறதுக்கு ஆகக்கூடிய செலவை விட விதைப்பந்து வீசுவதற்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப கொஞ்சம்தான். அது மட்டும் இல்லாம மரக்கன்றுக்கு டெய்லி

தண்ணி ஊத்தணும். ஆனா விதைப்பந்துகளுக்கு மழை பெய்யும் போது கிடைக்கக்கூடிய தண்ணியே போதுமானது. நாம அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய பழங்கள்ல இருக்கக்கூடிய விதைகளை சேகரிச்சு வச்சு அதுலேயே விதைப்பந்துகளை தயாரிக்கலாம். புளி, வேம்பு, புங்கன் இந்த மாதிரி பழங்களுடைய விதைகள் விதைப்பந்துக்கு ரொம்ப ஏற்ற ஒன்றா இருக்கும். நம்மளோட நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுடைய பிறந்த நாள் இது மாதிரி மகிழ்ச்சிகரமான நாட்கள்ல அவங்களுக்கு விதைப்பந்துகளை நாம பரிசா கொடுக்கலாம். இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு முழுமையா கொடுக்க வேண்டியது நம்மளுடைய

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மதியம் 12:10 மங்கையர் உலகம், மதியம் 1:45 மாநில செய்திகள், திருச்சி வானொலி அலைவரிசைகளில் மதியம் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னைக்குள் பல உயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் பொள்ளாச்சி இயற்கை விவசாயி வி டி வள்ளுவன் அவர்கள். மதியம் 2:30 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ கண்ணன் அவர்களின் அனுபவங்கள். மூன்று மணிக்கு இசைத்தூரல், 4 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ, மாலை 6 ஆரவாரம்,

மாலை 6:15 உணவே மருந்து, இரவு 7 மணிக்கு தடை அதை உடை. தொழில் முனைவோர் பி. நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேரம் 12:10, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம் மங்கையர் உலகம். இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியின் தலைப்பு, என் கனவு, நான் அடைய விரும்பும் இலக்கு. ஒவ்வொரு பெண்ணோட மனதிலையும் ஒரு கனவு இருக்குங்க. அது வெளியில சொல்லப்படாம இருக்கலாம், ஆனா உள்ளத்துல உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கும். சிலருக்கு மருத்துவராகணும்னு இருக்கும், சிலருக்கு ஆசிரியராகணும், இன்னும் சிலருக்கு தன்னம்பிக்கையோட வாழ்றது தான் கனவா இருக்கும். கனவுகள் வேறுபடலாம், ஆனா அதை அடையணும்ன்ற நம்மளோட எண்ணம் மட்டும் எல்லாருக்குமே பொதுவானது. பல பெண்கள் தங்கள் குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா அதனால அவங்க கண்ட கனவை மறந்துடுறாங்க. நீங்க உங்க கனவு என்ன, அதுக்காக உங்களுடைய முயற்சிகள் என்னன்னு என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். உங்க கனவை பகிர்ந்துக்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0431-246-1-240-102-1.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என் கனவு நான் அடைய விரும்பும் இலக்கு என்ற தலைப்புல தங்களோட கனவை பகிர்ந்துக்க வராங்க நம்ம முதல் நேயர்.
3: வணக்கம் மா,
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம் மேம்.
3: இளையத்தில் அனைவரும் நலமா?
2: அனைவரும் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் மேம்.
2: உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?

0: தெரிஞ்சுக்கலாமா?
1: என் பேர் கலையரசி, நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க கலையரசி, உங்களோட கனவு என்ன?
1: நான் வங்காரி மாதாய் மாதிரி ஆகணும் ஆசை. அவங்க வந்து கென்யாவை சேர்ந்தவங்க,
0: ஓ சூப்பர்.
1: அவங்கள மாதிரி ஆகணும் ஆசை. அவங்கள மாதிரி மரம் வளர்த்து நோபல் பிரைஸ், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பாரத் விருது இது மாதிரிலாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
1: கனவு
0: கண்டிப்பா உங்க கனவு நிறைவேறட்டும். அதுக்கான முயற்சிகளை நீங்க போட்டுட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார்
1: சரிங்க.
0: காலிங்.
1: தேங்க் யூ மேம்.

மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0431 246 101 240 102 1. அடுத்து நம்ம கேட்க போகிற பாட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஒரு ட்ரீம் இல்லாத லைஃப் டைரக்ஷன் இல்லாத ஜேர்னி மாதிரி இருக்கும் இல்லையா? சின்ன கனவுனாலும் பரவாயில்ல, அது நம்மளை முன்ன கொண்டு போகணும். அப்படி அவங்க கனவை சொல்ல ஒரு தோழி இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பார்ப்போம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: வாணி நேயர்களின் ராணி, தகவல்களின் பாணி, பாடல்களின் பாணி, ஆகாசவாணி, அன்பாய் வாணி, சிந்தனையாளனுக்கு நீ சீனி, சிறுவனி சிகரத்தின் சிற்பி, ஆகாசவாணி எங்கள் அன்பு ராணி, பண்பலை முள்ளத்தாரசி, திருவையார் சத்திர ராஜேஸ்வரி.
4: செம செமமா, வணக்கம். உங்க கனவை சொல்லுங்க.
5: நான் இப்ப சொன்னேன்லமா, அத நம்ம பண்பலையில அட்வர்டைஸ்மெண்டா கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய கனவு. இன்னொரு கனவு என்ன அப்படின்னா, எஜுகேஷன் லைன்ல வந்து நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், சயின்டிஸ்ட் லைன்ல ஒரு 3 பிளான் வச்சிருக்கேன்மா. நம்ம உங்களுக்கு எனக்கு மட்டும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அது ஒரு 3 பிளான் வச்சிருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கையிலையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கனவு.
4: ஓகே ஓகே, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தி ஆஃபர்ஸ் தான். 5% முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்ப்ரைஸ் Dress Wear of the Day பெற்று செல்லலாம். நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி.

0: பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: கனவுகளுக்கு காலாவதி தேதி கிடையாது. ஒருத்தர் 20 வயசில் தொடங்கலாம், 40 வயசில் தொடங்கலாம், இன்னொருத்தர் 60 வயசில் கூட தொடங்கலாங்க. ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதைக்கிறப்ப தான் அதோட வளர்ச்சி தொடங்குது. அது மாதிரி இப்போ நாம் எடுக்க போகிற ஒரு சிறிய முயற்சி தான் நாளைக்கு பெரிய வெற்றியாக மாறும். அடுத்த தோழிக்கிட்ட பேசுவோம். வணக்கம்மா.
2: வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நான் பெரம்பலூர் வந்து தமிழறிஞர் அரிமா ஸ்ரீ வைகை மாலா பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் நீண்ட நாள் நேயர் தான், முத்திரை பதித்த நேயர் தான். நான் அடிக்கடி லைனுக்கு வர முயற்சி பண்ணுவேன். என்னுடைய பல பணிகள் காரணமாக எனக்கு லைன்
1: கிடைக்கிறது. உங்க கனவை சொல்லுங்கம்மா.
2: ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த வருஷம் பெரிதினும் பெரிதுகிறேங்கிற இந்த ஆண்டு அரிமா சங்க ஆண்டின் பெரிதினும் பெரிதுகிறேன்னு கனவு காணுங்கள். அப்துல் கலாம் கண்ட மாதிரி கனவு காணணும். கண்டிப்பா நம்ம பெரிதினும் பெரிது மாதிரி உயரணும். நான் வந்து பல பொறுப்புல இருக்கிறதால நானும் வாழணும். நான் மத்தவங்களையும் ஒரு 10 பேர் 4 பேரை வாழ வைக்கணும். ஒரு கட்டுக்களவாது நம்ம பிறந்தோம் இறந்தோம் செத்தோம்னு இல்லாம நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தோட இருக்கணும். அந்த வகையில ஒரு கடுகளவாது சாதனை புரியணும். ஒரு 4 வறியவர்களை உயர்த்தணும், முன்னேற்றணும். அதாவது சாப்பாடு போட்டு அனுப்புறதை விட அவங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு என்ன உதாரணமோ அதை செய்வித்து நம்ம பிறந்த பையனை அடையறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். முக்கிய எனக்கு ஒரு ஆசைமா இது. நீண்ட நாள் ஆசை.
1: கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறுமா. நன்றி.

0: इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்த நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொரு தோழிகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்க கனவை விட்டுறாதீங்க. ஸ்லோவா நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா முன்னோக்கி நடந்துட்டே இருங்க. வெற்றி உடனே கிடைக்காம இருக்கலாம், ஆனா முயற்சி செஞ்ச ஒவ்வொரு நாளும் உங்களை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும்னு சொல்லி நிறைவு பெறுகிறது உங்கள் மங்கையர் உலகம்.

இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. அடுத்ததா மதியம் 1 மணிக்கு மங்கையர் உலகம் மதுரகீதம் கேட்க போகிறோம்.

நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களோட விமர்சனங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரி, இயக்குநர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவுகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 500 GW கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டு சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர்

0: திரு முஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள முஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர் தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொதுவழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

0: முத்தனே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அடடே வா தம்பி வா, வணக்கம். கொஞ்சம் டீ சாப்பிடு.
0: குடுங்க ஒரு கப்பு, குடிச்சிட்டு பேசுவோம்.
1: ஆமா, என்ன காலையிலயே?
0: அதாவதுன்ன, உங்களை பாத்துட்டு போனாலே போற காரியம் ஜெயம் ஆயிடுதுன்ன. ஓசியில டீ குடிக்க என்ன மாதிரி எல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு. அது சரிண்ணே, என்ன காலங்காத்தா இல்லையே பரபரப்பா கையில பையோட வெளியில கிளம்புற மாதிரி இருக்க.
1: அதுவா தம்பி, ரசாயன கலப்பு இல்லாத காய்கறி வாங்க போறேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்.
0: நல்லதுண்ணே, அதுக்கு எதுக்கு நெகிழி பைய கையில எடுத்துட்டு போறீங்க?
1: காய்கறி வாங்கிட்டு அது என்ன தலையில எடுத்து வர முடியும்?
0: ஏனே, அதுக்கு துணிப்பை எடுத்துக்கிட்டு போலாம்ல.
1: துணிப்பை எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகுறது?
0: கௌரவம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இருக்குதோ? கௌரவம் அப்படிங்கறது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, சூழலை கெடுக்காம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல இருக்குது. அத விட்டு விட்டு எடுங்க துணி பைய, கிளம்புங்க.
2: என்னடா லுக்கு போற?
3: தனி ஒருவர் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு, திறன் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பொருளாதாரம் வேகமான மாற்றங்களை சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மைபாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மைபாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பகிர்ந்துள்ளனர். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்புக் குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்புக் குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகல் பொழுதின் உற்சாகம், இது மதுர கீதம். காலத்தால் அழியாத கல்வெட்டு பாடல்கள். 1970 வெளிவந்த படம் என் அண்ணன். நீலகண்டன் இயக்கம், எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. ஸ்காட்லாந்து எழுத்தாளர் உடைய நாவல் தழுவி எடுக்கப்பட்ட படம். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு விரும்பியுள்ள நேயர்கள் கொடிக்கால் புதூர், முத்துசாமி, அகிலாண்டேஸ்வரி, நாகதேவி, கௌஷிக்.

0: நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்ப

0: நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நடிகர் திலகம், ஸ்ரீதேவி, ஜெயசுதா, ஜெய்கணேஷ் நடிச்சு 79 வெளிவந்த படம் பட்டாக்கத்தி பைரவன். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலை மதுர கீதம் நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கணும்னு விரும்பியிருக்கிறாங்க. மதுரை, கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சக்தி, ஜனார்தன், மான்ஷி, பிரணீதா, நந்தினி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, வசந்தி, கதிரவன், குழந்தை வேலு, சண்முகம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: அருமையான பாடல்கள் தரும் மதுரை கீத எஃப்எம் ரெயின்போ 102.1 வைர நெஞ்சம். இந்த படம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம், பத்மபிரியா, முத்துராமன், பாலாஜி நடித்து 75ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதிரடியான த்ரில்லர் படத்தை ஸ்ரீதர் எழுதி இயக்கி தயாரிச்சிருந்தார். ஸ்ரீதர் படங்கள்லேயே ரொம்பவே அழகா இளமையா நடிகர் திலகத்தை காட்டின படம் இந்த படம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடக்கூடிய இந்த பாட்டை சென்னையில் பீச் ரிசார்ட்ல படமாக்கியிருப்பாங்க. ஆனால் ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் சேர்ந்து ஏதோ வெளிநாட்டில் படமாக்கின உணர்வை கொடுத்துருப்பாங்க படம் பார்க்குறவங்களுக்கு. இப்போ மதுரை கீதம் நிகழ்ச்சியில் பாட்டுக்கு விருப்பம் யார் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இளையான்குடி இக்பால், சித்திக், கதீஜா, அப்துல் மஜீது, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: பகல் பொழுதில் மனமயக்கும் பாடல்கள் மதுர கீதத்தில். அசாதாரணமான ஒரு கதைக்களம், முன்னணி கலைஞர்கள், குழந்தை நட்சத்திரங்களோட சிறப்பான நடிப்புக்கு கிடைச்ச வெற்றி படம் எங்க பாப்பா. கண்ணதாசன் வரிகள், MS விஸ்வநாதன் இசை, படத்துக்கு பலமா இருந்தது. PR பந்துலு தயாரிப்பில் 1966 வந்தது அந்த படம். இப்ப பாட்டு மதுரகீதத்தில் கேட்டிருக்கிறாங்க சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ, விலிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை கஸ்தூரி, அருணா சேகர், வெண்கரும்பூர் நேரு. பாட்டு பாடியிருக்கிறாங்க TM சௌந்தரராஜன், P சுசீலா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: 1:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதத்தில் ராமு. இந்த படத்துடைய ஹிந்தி படத்தின் உரிமையை வச்சிருந்த வீனஸ் பிக்சர்ஸ் சுப்பிரமணியத்திடமிருந்து அந்த உரிமையை ஏவிஎம் நிறுவனம் வாங்கி ஜாவர் சீதாராமன் திரைக்கதையை எழுத ஏசி திரிலோக சந்தர் இயக்கத்தில் இந்த படத்தை எடுத்தாங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையும் கண்ணதாசனின் பாடல்களும் படத்துக்கு பக்கபலமாக இருந்தது. ராமு 100 நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். இந்த படத்தை பார்த்த கிஷோர்குமார் ஜாவர் சீதாராமன் தன்னோட படத்தை திரைக்கதையை மாற்றியிருந்த விதத்தை ரொம்ப ஸ்லாகிச்சு பாராட்டினாராம். 1966 வந்து வந்த இந்த படம் இப்போ 60 வருஷம் ஆனாலும் கூட பாட்டெல்லாம் எப்பவுமே கேட்கலாம். இப்போ இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி.

0: கடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்ப்ரைஸ் Dress Wear of the Day were pictures illala. Navanita Silks, Holy Cross College Bus Stop, 4th Station Road, Tiruchi.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc Honors Agriculture 4 years, BSc Honors Horticulture 4 years. சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

காலம் தந்த அருமையான பாடல்கள், கவிஞர்கள் தந்த கலக்கலான பாடல்கள் மதுர கீதமாக எஃப்எம் ரெயின்போ 102.1 புதையல். 1957 வெளிவந்த திரைப்படம். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம். நடிகர் திலகம் பத்மினி நடிச்சு படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை. தஞ்சை ராமையாதாஸ், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், ஆத்மநாதன் இவங்க எல்லாரும் பாடல்களை எழுதியிருந்தாங்க. இப்போ நாம கேட்க போகிற இந்த பாட்டு விரும்பியிருக்கிற நேயர்கள் ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹபீப்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய நிச்சய தாம்பூலம் படப்பாடலை விரும்பியிருந்தார்கள். மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா சதீஷ், அதிரன் சாந்தி, மோகன் காமராஜ், செந்தில் கலிங்காயி, அண்ணாமலை.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: மதுரை கீதம் நிகழ்ச்சியில் பேசும் தெய்வம் படப்பாடலை விரும்பியிருக்கிறார்கள். கவுண்டம்பாளையம் வளர்மதி, மதுசூதனன், விஷ்ணு, லாவண்யா, சஷ்வந்த். பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறுகாப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன்

0: சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22ஆம் தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 34,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலைவாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்புக் குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்புக் குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய.

0: வரதி.
1: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து பி சி.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நாம் இணைந்திருக்கிறோம் FM Rainbow 102.1.

ஏஆர் ரஹ்மான் இசையில் காற்று வெளியிடை படப்பாடல் ஒலித்தது. இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள், பொன் மாலை 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு. சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Battalion of the National Disaster Response Force has pre-positioned rescue teams across vulnerable districts in Maharashtra and Goa. Teams equipped with flood rescue equipment and trained personnel have been deployed to ensure a quick response to any rain-related emergencies. With Nivedita's report, Anuja Kumar, AIR News. In the FIFA World Cup, Switzerland defeated Algeria 2-0 to reach the round of 16 in Vancouver, Canada. Switzerland will face either Colombia or Ghana on Tuesday at the same venue, aiming to reach the quarterfinals for the fourth time in their history. In another match, Spain defeated Austria 3-0 in the round of 32 at Los Angeles Stadium in Inglewood, California, to book a place in the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi describes Amarnath Yatra as eternal chapter in spiritual tradition and cultural unity of the country, extends greetings to devotees. Finance Minister Nirmala Sitharaman invites French investors to partner with India's journey towards Vikasit Bharat 2047, calls for strengthening India-France strategic partnership. Two-day orientation program for newly elected members of Legislative Assembly begins in West Bengal. India steps up humanitarian assistance to earthquake-hit Venezuela under Operation Amistad. Nearly 2,600 people died, thousands still missing. IMD issues red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Goa, Madhya Maharashtra, Odisha and parts of Madhya Pradesh till tomorrow. And with that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம். மண்ணை வளமாக்கும் மரங்கள், மரங்களை வளமாக்கும் மனிதர்கள், இந்த இணைப்பில்தான் உணவின் எதிர்காலம் உருவாகிறது. அந்த அடிப்படையில் பல பயிர் சாகுபடியில் மண்வளத்தை உயர்த்தியதால் உலக அளவில் விருது பெற்ற பொள்ளாச்சியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி வீட்டி வள்ளுவன் அவர்கள் அண்மையில் தென்னையில் பல பயிர் சாகுபடி அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது,
3: உங்க எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். 2009 தட்டு தடுமாறி தென்னை விவசாயம், இப்போ தென்னை விவசாயம் பத்தி தெரியும். கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில 2009 இதுக்கு ஏதாவது விடை இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஈஷா காவேரி கூக்குரல் மண் காப்போம் இயக்கத்திலிருந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. 2009 இன்னைக்கு 17 ஆயிருக்கு, எல்லா கைட் பண்ணிருக்காங்க. காரணம் மண்ணு தான் அப்படிங்கறது அந்த விஞ்ஞானம் எனக்கு தெரியாது. ஏதோ வெள்ளையா போட்டோம்னா அது காய்க்குது, அது அதிகமா காய்க்கணும்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணும், அதுக்கு தெரிஞ்சதே வழியும் மண் வளமாகணும் அப்படிங்கறது தெரியல. அந்த மண் வளத்தை வந்து எப்படி அதிகம் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், அதை ஸ்பீடா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த விஞ்ஞானத்தை கொடுத்து 2009 டிராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அதை அறிமுகப்படுத்தி, இப்ப வந்து ஒரு உங்க முன்னாடி நான் ஒரு விவசாயி. இந்த பூமி வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க, நம்மாழ்வரையா, பாலேக்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட ரொம்ப வருஷமா ஃபேமிலியோட இருந்தவங்க தான் வாலண்டியர்ஸா இருக்காங்க. அந்த மூலமா தான் இந்த ஒரு அறிவு வந்து விவசாயிகளுக்கு போயிட்டு இருக்குது. தென்னை வந்து வெறும் மோனோ கல்ச்சரா இருந்தது, ஓவர் பயிர் சாகுபடி முறை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்திலுமே நாம ஒரு பயிர் சாகுபடி முறை பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஒரு 60-70 வருஷமா எந்த சூழ்நிலையில வந்து நாம இதை வந்து மாத்தணும், அந்த ஓர் பயிர் சாகுபடி முறைக்கு வந்ததுல இருந்து தான் இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயிரவே நம்பி இருக்கிறோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, ஒரு மாடு வதச்சாலும் ஒரு மாடு கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோனோ கல்ச்சர் வந்து அந்த தென்னை பயிராக இருந்ததை வந்து எனக்கு நஷ்டமா தான் இருந்தது. அதுக்குள்ள மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மல்டி கிராப் மல்டி டயர்ங்கிறது காமன், அதுல வந்து ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது ரொம்ப புதுசா வந்திருக்குது. எதனால அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை ஆயிடுச்சு, எல்நினோ, பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து நாம உருவாக்குனதுதான். அது கூட வந்து மரம் சார்ந்த விவசாயம் அப்படிங்கறது வந்து ஈஷா சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ண முடியும் உண்மையிலேயே எனக்கு 2009 நம்பிக்கை இல்லாம தான் ஆரம்பிச்சேனுங்க. இந்த மல்டி கிராப் மல்டி டயர்ல வந்து உள்ள தென்னைக்குள்ள 14 வகையான பயிர்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தென்னை வந்து பிரதான பயிர், ஜாதிக்காய், மிளகு, டிம்பர் வேல்யூஸ், டிம்பர் வேல்யூல வந்து மகக்கனி, காயா, ஈட்டி, செஞ்சந்தனம், பனானால 7 வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. கருகாப்புல மஞ்சள், சேனக்கிழங்கு, பாக்கு, ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸ், இந்த மாதிரி வந்து 14 வகையான பயிர்கள் வந்து இந்த 4 தென்னைக்கு நடுவில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேன் ஆஃப் இருக்குது. கருகாப்புலன்னா அது

ஒரு கேனாபி, மஞ்சள் ஒரு கேனாபி, இந்த மாதிரி டிஃபரெண்ட் கேனாபி, இது எவ்வளவு டயாமீட்டர்னு பார்க்க வேண்டியது இல்ல. சும்மா நாம ஒரு கை நாட்டு விவசாயி, நாம என்ன பார்க்க முடியும்னா, மேல இருந்து சூரிய வெளிச்சம் அடிக்குது. ஏன்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அந்த நிழலுக்கு என்ன வரும்போது சூஸ் பண்றதா நம்மளோட ஒர்க். அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நாம் உருவாக்கிட்டோம்னா 14 பயிர் இல்ல, அதுக்கு மேலையும் நாம பண்ண முடியும். இதுக்கு வந்து ஈஷா உருவாக்குனதா வந்து அந்த 5i கான்செப்ட் சொல்லுவாங்க. 5i அப்படிங்கறதுல முதல் ஐ வந்து இன்வெஸ்டிகேஷன். ஒரு மண்ணை வந்து பரிசோதனை நாம் பண்ணணும். என்னென்னமோ சோதனைகள் பண்ணியிருக்கோம், ஒரு விளைவு கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த மண்ணை பரிசோதனை பண்ணணும். அதிலிருந்து போன தண்ணி தான் நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி, அதையும் பரிசோதனை பண்ணணும். நம்மளோட லேண்டை வந்து ஒரு சர்வே பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐ. ரெண்டாவது, இதுக்கு தேவையான இரிகேஷன் அமைப்பு. ஒவ்வொரு தண்ணிக்கும் வந்து ஒரு 150 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 4 தண்ணிக்கு 600 லிட்டர் நாம் தண்ணி கொடுக்குறோம். இருந்தாலும் இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கிராப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டியதா இருக்குது. அதுக்குண்டான இரிகேஷன் சிஸ்டம் தான் வந்து ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். குறைந்த அளவு தண்ணீரில் அதிகமான கிராப் கொண்டு வர முடியும். எதனால குறைந்த அளவு தண்ணீர்னா, எப்பயுமே நமக்கு வந்து கிணத்துல தண்ணி இருக்கிறது இல்லை. ஒரு தடவை அதிகமா இருக்கும், ஒரு தடவை கம்மியா இருக்கும், இல்லைன்னா தண்ணி இல்லாமல் போயிடும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும். அது இரிகேஷன், அது வந்து ட்ரிப் இரிகேஷன். அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 25 பாயிண்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மெயின் கிராப் வந்து கோகனட் போக, 21 பாயிண்ட்ல வந்து தண்ணி விழுகும். அந்த தண்ணி விழுகிறது வந்து கேபிலரி ரியாக்ஷன் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அதுல வந்து ஏதாவது ஒரு பயிர்கள் நாம் வந்து பண்ணிக்க முடியுங்கிறத நாம் மேற் சொன்ன 14 வகையான பயிர்கள். இந்த இரிகேஷன் இந்த அமைப்பை உருவாக்கிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு இன்டர் கிராப் வந்து நாம் பண்ண முடியும். இந்த இன்டர் கிராப் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தபடி மாறும். என்னோட ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு டிசைன் வந்து அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தோட்டத்தில் வந்து இல்லை. ஏன்னா அதே மாதிரி அதுங்க பண்ண முடியல. ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்தபடியும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் அங்கே டிசைனே பண்ண முடியும். அந்த அடிப்படையில் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே வந்து இந்த டிசைன் மாறுது, ஆனால் கான்செப்ட் மாறாது. அந்த 5i கான்செப்ட்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க அல்ல, உலகம் முழுக்க ஒரே கான்செப்ட் தான். அந்த அடிப்படையில் வந்து அந்த இன்டர் கிராப்பை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். 14 வகை பயிர்கள், இவ்வளவு கிராப் பண்ணுறோம், ஆனால் மினிமம் வாட்டர் எப்படி அப்படின்னா, இப்போ 25 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 8 லிட்டர்ஸ் பர் அவர், 25 × 8 = 200 லிட்டர். ஸோ 2 மணி நேரம் கொடுத்தோம்னா 400 லிட்டர் தான் ஆச்சு. 4 தண்ணிக்கு 600 லிட்டர் கொடுக்குறோம், 2 மணி நேரம் கொடுத்தோம்னாலும் 200 லிட்டர் மீதி ஆகுது. இது படிப்படியாக வந்து நாளாக வாரத்துக்கு ஒரு தண்ணி, மாசத்துக்கு ஒரு தண்ணி அந்த மாதிரி கம்மியாகி வரும். அப்படின்னா டோட்டல் வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து கம்மியாகி போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப இன்னைக்கு அடிப்படை தேவையா இருக்கு. அந்த இன்டர் கிராப் இரிகேஷன் இது ரெண்டையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இன்புட். இதுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். எப்படி இவ்வளவு கிராப்புக்கு வந்து அங்க வேர் பகுதியிலேயே நம்ம கொடுக்க முடியுமா, களை எடுத்து கொடுக்க முடியுமா, இல்ல மம்மட்டியில வெட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கத்தை வந்து ஈஷா மண்கோப்பம் கொடுத்தாங்க. இன்புட் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணுதுங்க, மூட்டை மூட்டையா வாங்கணும், அங்கங்க அடுக்கி வச்சிருக்கோன்னு, அதுக்கு 10 ஆள் வேணும், இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற நாட்டு மாடு வச்சே பண்ணிக்க முடியும். அந்த நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கிற சாண மூத்திரத்தை அதை கரைச்சு 100-120 லிட்டர் மைக்ரான்ஸ்ல இருக்கிறதுல வடிகட்டி, வடிகட்டினா ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதை வந்து நம்ம எப்பயுமே கொடுக்குற அந்த இரிகேஷன்ல வந்து அது வெஞ்சூரி மூலமா நம்ம கொடுத்துக்கிறோம். அப்படின்னா எங்க இடுபொருள் கொடுக்குறோம், அந்த 25 பாயிண்ட்லயுமே இடுபொருள் வந்து விழுகும். அப்படின்னா எங்கெல்லாம் இடுபொருள் விழுகுது அப்படின்னா, காடேகமாவே இடுபொருள் விழுகுது. வேற எங்கெங்க போகுது, அங்க எல்லாமே ஏதோ ஒரு வகை சத்து இருக்கும். அது சத்து தான் வந்து மாட்டு சாணன் மூத்திரமால கிடைக்கிற சத்துக்கள். இந்த சத்துக்கள் தொடர்ந்து வந்து இந்த மண்ணில் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மண்ணில் வந்து அடிப்படையான விஷயமே வந்து மைக்ரோப்ஸ். நாம் யாருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னா, மரத்துக்கு கிடையாது, மரத்தில் இருக்கிற வேர்களுக்கு தான் கொடுக்குறோம். அந்த மைக்ரோப்ஸ் சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னா, இந்த மாடின் மூலமாக கிடைக்கிறது வந்து பிரமாதமான ஒரு சத்தான ஒரு தேவையான சாப்பாடாக கிடைக்குது. தொடர்ந்து இந்த சாப்பாடு கொடுக்கும்போது மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது. இந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அந்த பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வேணும். எப்படி நமக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒரு வீடு இருக்குதோ, அது மாதிரி அதுக்கு ஒரு ஷெல்டர் வேணும். அந்த ஷெல்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, 14 வகையான பயிர்கள் இருந்து வர்ற கழிவுகளை வந்து அது ஒரு மூடாக்கு அமைப்பை வந்து நாம் உருவாக்குறோம் மண்ணில். அந்த மூடாக்கு அமைப்பு எப்படி பயன்படுதுன்னா, இந்த மாதிரி இருக்கிற மைக்ரோப்ஸ் பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மூடாக்கு அமைப்பு வந்து தொடர்ந்து வந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மரப்பயிர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இலை உதிர்க்குது. இந்த மாதிரி இலை உதிரும் போது என்ன ஆகுதுன்னா, மண்ணிலோட மேற்பரப்பில் ஒரு போர்வை மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாகுது. தொடர்ந்து இலைதலைகள் மேலே விழுகும் போது ஒரு 2-3 இன்ச்சுக்கு வந்து இலைதலைகள் விழுகுது. அந்த மாதிரி விழுகும் போது வாட்டர் எவாப்பரேஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாகவே வெயில் அடித்தாலும் சரி, மழை இருந்தாலும் சரி, அந்த சாயில் மாய்ச்சருங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மூடாக்க அமைப்பு முக்கியம். இவ்வளவும் நடக்கும்போது மறுபடியும் நாம் தொடர்ந்து அந்த
டிப்பிரியேஷன்ல இந்த மாட்டு சாணம் மூத்திரம் அப்படிங்கிற தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பேரலா மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது, மூடாப்புக்கு அமைப்பில் இருந்து மக்கு உருவாகுது, அந்த மக்கு உருவாகிறது மைக்ரோப்ஸ் பாதுகாத்துக்குது, அதனால வந்து மண் வளம் கிராஜுவல் அதிகமாகுது. இந்த மாதிரி மண் வளம் வந்து என்னோடதுல 0.5 இருந்தது, படிப்படியா அதிகமாகி ஒரு 7வது வருடத்தில் வந்து 1.56 அந்த மாதிரி அதிகமாயிருச்சு. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா,

இந்த மாதிரி ஒரு இடுபொருள் தேடி இருக்கிற இந்த விவசாயம் அப்படிங்கறது வந்து இல்லாம போகுது. இது சென்னையில வந்து காப்பு அதிகமாச்சு, காய் வெயிட் அதிகமாச்சு, இது இல்லாம வாழையில ஃபர்ஸ்ட் இயர் இன்கம் வந்துச்சு, பெப்பர்ல இன்கம் வந்துச்சு, ஜாதிக்காயில வருது, கருகாப்பிள்ள, மஞ்சள், இந்த எல்லா பயிர்ல இருந்தும் வரும்போது ஒரு பயிர் சார்ந்து நாம் இருக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு தென்னைங்கிறது இன்னைக்கு ரேட் கம்மியாயி போச்சுன்னு நான் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு மஞ்சள் கிடைக்குது, அதுல ஒரு ரேட் கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப் எப்பயுமே வந்து டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு பாக்குறாங்களோ அது மாதிரி இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது இந்த லாபம்ங்கிறது அப்பல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து இந்த நம்ம விவசாயிகள் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டியதில்லை. எல் நினோ இல்லை, எந்த மாதிரி வந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து நாங்கள் ஒரு 17 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். இந்த 4 சொன்ன அந்த 4i

எப்பயுமே வந்து டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு பாக்குறாங்களோ அது மாதிரி இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது இந்த லாபம்ங்கிறது அப்பல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து இந்த நம்ம விவசாயிகள் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டியதில்லை. எல்நினோ இல்லை, எந்த மாதிரி வந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து நாங்கள் ஒரு 17 வருஷமா நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். இந்த 4 சொன்ன அந்த 4i, இந்த 4i வந்து பிரமாதமாக ஒர்க் ஆகும்போது 5வது ஐயா வந்து இன்கம் வந்து பிரமாதமாக வந்துடும். இன்கம் வரும்போது அதில் இன்னொன்று நாம் பார்க்க தேவையாக இருக்குது. இப்போ நான் தென்னை விவசாயி, தென்னையிலிருந்து தேங்காய் கிடைக்குது. தேங்காய் வந்து இன்னைக்கு ரேட் கம்மியாக போச்சு, கவலைப்படல. என்னென்னா நான் டே 1லிருந்தே நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட்டிகிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் போடுறது கிடையாது, தானே விழுகிற்காய். அதை பொறுக்கி வச்சு அதை உடச்சி காய வச்சு சல்ஃபர் இல்லாமல் காய வச்சுட்டு ஒரு 5 நாள் காய்ச்சல் எச்சா கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணோம்னா 1 வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதை மறைச்சி ஆட்டி பிராண்ட் பண்ணி தமிழகம் முழுக்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த தேங்காய் ரேட் எப்படி போனாலும் சரி, தேங்காய் இல்லை நமக்கு வந்து 2 மடங்கு ரேட் வந்து அதிகமாக கிடைக்குது. இது எதுக்குன்னா மதிப்பு கூட்டல், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு கூட்டல் இருக்குது. மதிப்பு கூட்டல் உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரேட்டு வந்து இயல்பாகவே அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாய முறையில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நஞ்சில்லாத ஒரு உணவாக நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். எங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டே 1லிருந்தே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து TNOCD வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சென்னையில் ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்லேருந்து 0% ரெசிடியூ அப்படின்னு வந்தது. 0% ரெசிடியூ அப்படின்னா நஞ்சில்லாத ஒரு தரமான ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து சர்டிஃபைட்டில் வந்தது. 0.01 வரைக்கும் அலோவபிள் லிமிட் இருக்குது, பட் எங்களுக்கு எல்லாமே ஆல் 0 வந்தது. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வேளாண் துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு அதற்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு தரமான உணவுப் பொருளையும் வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். நாம் விவசாயம் பண்ணுற பூமியில் எத்தனை பேருங்க நாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். நான் நெல் விவசாயம் சேர்ந்து தான் பண்ணுறேன், சாப்பாடு சாப்பிட்றோமா? நம்மளோட தோட்டத்தில் வந்து தென்னையை தவிர வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கிறோமா அப்படின்னா தானாக வந்து காக்கா குருவி போட்ட மரத்தை கூட நம்ம பிடுங்கி எடுத்துருவோம். ஏன்னா அது வந்து களையாயிரும், காடு கூட முளைச்சிரும். ஈவன் பப்பாளி முளைச்சால் கூட நம்ம எடுத்துருவோமா இல்லைங்களாங்க? சுத்தமாக வச்சிருக்கிறோம்ல, ஒரு உணவு காடுகள் அதை உருவாக்குனாங்க. அதோட பயன் வந்து எனக்கு முதல்ல தெரியல. ஒரு பெரிய நோய் வந்து நம்மளை தாக்குச்சு, நம்ம 2-3 மாசம் வீட்டுட்டே வெளியே வரல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு விவசாயியா என்கிட்ட 100 கணக்கான மூட்டை வந்து அரிசி மூட்டை நான் வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் வந்து என்கிட்ட அவ்வளவு இருந்தது, எதுக்குமே வெளியே போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது அப்பதான் எனக்கே வந்து அதை உணர முடிஞ்சது. அது எந்த மாதிரி அப்படின்னா இப்ப நாங்க பண்ணியிருக்கிற விவசாயத்துல வந்து இப்ப நெல் பண்றோம் அப்படின்னா நெல்லுக்கு அப்புறம் வந்து பயிர் வகைகள் விதைச்சு வருவோம். ஸோ ஒரு போக நெல் இருக்கு, அடுத்த போக மாற்று பயிரா வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் வரும். ஸோ வருஷத்துக்கு உணவுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். தோட்டத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் முக்கணிகள் சொல்லுவாங்க, 3 பருவ காலங்கள். சித்திரை திருநாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். எதை வச்சு கொண்டாடுறோம்? விதவிதமான கனிகள் வச்சு கொண்டாடுறோம். அவ்வளவு பழங்கள் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பழங்கள் வந்து நம்ம முக்காவாசி வெளியிலிருந்தா வாங்குறோம். என்ன எதுவுமே இருக்காது நம்மள, நாம தான் மோனோகல்ச்சர் ஆயிடுச்சு. ஒன்றும் இருக்காது, தேங்கானா தேங்காய் இருக்கு, மாங்கானா மாங்காய் தான் இருக்கு, அதை தவிர எதுவும் இருக்காது எங்களை. ஸோ அதை எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணாங்க இவங்க. இதில் மாலை வந்து இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, மல்லிகா, செந்தூரம், மல்கோவா, நீலம், தசரி, அல்போன்சா, கிளிமூக்கு, பாலக்காடு, இத்தனை வெரைட்டி நான் இப்போ தான் சாப்பிட்டுருக்குறேனுங்க. அடுத்து பல்லால் பார்த்தீங்கன்னா சங்கரா. சங்கராங்கிறது பார்த்துருப்பீங்க, அந்த செகப் சொலை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கலாம், ஒன்றும் ஒட்டாது. தேன் பழம், அது போக நாட்டு பழம், இந்த 3 வெரைட்டி பல்லால் இருக்குது. வாழை பாருங்கள், செவ்வாழை, நேந்திரன், பூவன், கற்பூரவள்ளி, பச்சை நாடன், கதலி, மொந்தன், 7 வெரைட்டி. இந்த 7 வெரைட்டியில் எங்களுக்கு இப்போ மேஜராக கற்பூரவள்ளியும் பூவன் இருக்குது. இது போக சப்போட்டாவில் வந்து அந்த பால் மாதிரி இருக்கிற சப்போட்டா, நீளமாக இருக்கிற சப்போட்டா. நாவலில் வந்து ஜம்போ இருக்குது, சீட்லெஸ் இருக்குது. சீத்தாவில் பாருங்கள், 3 வெரைட்டி. முள் சீத்தா இருக்குது, ராம் சீத்தா, அப்புறம் சாதாரண நாட்டு சீத்தா. இது போக அட்டிங்க, இது போக வெல்வெட் ஆப்பிள், அந்த க்ரீனு பிங்க்கு ரெட், அதில் பப்பாளியில் நாட்டு பப்பாளி ரெட் லெடி இருக்குது, அவகோடா, மங்குஸ்தான், ரம்புட்டான், லிச்சி, கொய்யால சிகப்பு வெள்ளை இருக்குது, பெருநெல்லி, சிறுநெல்லி, மாதுளை, அப்போ அது இல்லாமல் சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, கரிப்பலா, நாட்டு புளி இருக்குது, கொடுக்கா புளி இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட்டு, செரி, சீமை இலந்த, பைனாப்பிள், கிட்டத்தட்ட 52 வெரைட்டி என்னோட தோட்டத்தில் இருக்குது. சென்னையில் பொதுவாக ஒரு 1000-1500 கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த பல்லால் வந்து 500 கிலோ கிடைச்சிது. ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபாய் ஆச்சு, 10 தென்னை மரத்துக்கு சமம் பலா. மெயின் கிராப்பாக ஒன்றையவே ஃபோக்கஸ் பண்ணாமல் அடிஷனலாக இந்த மாதிரி பலாவையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் அது இல்லாமல் பேரிக்காய் வச்சுருக்கிறவங்க,
கனி இருப்ப காய்க்க வரந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த

0: கனிகள் வந்து நமக்கு மட்டுமல்ல நமது நாளைய சந்ததிகளுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.
1: விவசாய அன்பர்களே, 5i இன்வெஸ்டிகேஷன், இரிகேஷன், இன்டர்காப், இன்புட், 4i-யும் சிறப்பாக இருந்தால், அதாவது 5th i இன்கம் சிறப்பாக வந்துவிடும். நஞ்சில்லாத தரமான பொருட்களும் கிடைக்கும்னு பொள்ளாச்சியை சேர்ந்த இயற்கை விவசாயி VT வள்ளுவன் அவர்களோட சாகுபடி அனுபவங்கள்ல இருந்து நாமும் தெரிஞ்சுகிட்டோம். இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விவசாய பெருமக்கள் 9843059597 என்ற அலைபேசி எண்ணை அணுகலாம். அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9843059597. ஒரு பயிர் சாகுபடியை சார்ந்து இல்லாம பல பயிர் சாகுபடியை செஞ்சா பொருளாதார வளமும் விளைச்சலும் சாத்தியம்தானே. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: பயனுள்ள தகவல்களோடும் பல்சுவை நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு உறவாடும் இது திருச்சி வானொலி.
3: அனுபவங்கள் பேசும் வயது, அன்பு குறையாத மனது, வாழ்க்கையை வழிநடத்தும் மூத்தோரின் இனிய நினைவுகளும் அருமையான பகிர்வுகளும் கலந்து நமக்காக வருகிறது ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் கனிந்த வாழ்வு. மாணவர்களோட கனவுகளுக்கு சிறகுகள் தந்து அறிவை புகட்டி பல தலைமுறைகள் சிறக்க செய்யும் ஆசிரியர்கள் நம்ம சமூகத்தோட உண்மையான மதிப்புமிக்க சொத்துக்கள். அந்த அர்ப்பணிப்பு மிக்க கல்வி பயணத்தில் கிடைத்த அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துக்க வராரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
4: உங்களுடைய பிறந்த ஊர், இளமை காலங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா.
5: தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டைக்கு அருகில் உள்ள காவண்ணா புதூர் என்ற ஊரிலே 1957 பிறந்தேன். 3 சகோதரர்கள், 3 சகோதரிகள். நான் ஒருவன் மட்டும்தான் பட்டம் படித்து ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய இளமை காலம் என்பது விவசாயம் சார்ந்த பணியிலே தான் இருந்தேன். அப்ப விவசாயம் என்பது மிக கடுமையான ஒரு தொழிலாக இருந்தது. விவசாயத்தை பார்த்துட்டு வகுப்பறைக்கு செல்லுகின்ற பொழுது படிப்பது என்பது கடினமாக தெரிகிறது. விவசாயம் செய்யும் போது விவசாயத்தை விட்டுட்டு படிக்க போகணும் என்று என்ன ஓட்டம் ஓடும். சில பாடங்கள் சில ஆசிரியருடைய கடினமான நெருடுதல் போது ஐயோ படிக்கணுமா, விவசாயத்துக்கே போயிடலாமே, இப்படி இந்த இளமை பருவத்திலே மாறி மாறி ஓடியது. ஒரு 16-17 வயதுக்கு பிறகு இந்த விவசாயத்தினால வருகின்ற வறுமை பற்றாக்குறையினால் பெற்றோர்களுக்கிடையே அடிக்கடி சண்டைகளும் மனஸ்தாபங்களும் வருவதை இளம் வயதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருந்தது. அப்பொழுது மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது, என்ன இந்த விவசாயம் கடைசி வரையும் இப்படி ஒரு போராட்டம் தானா, இதற்கு வேறு வழி இல்லையா, இந்த நிலமும் இந்த விவசாயமும் நம்மளை விட்டு என்றைக்கும் போகாது, முடிஞ்சவரை போய் படிப்போம், ஏதாவது ஒரு இலக்கை அடைவோம் என்றுதான் படிப்பை துவங்கினேன்.
4: தஞ்சை வயல் வந்து பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம் தான், அதெல்லாம் அங்கேயே இந்த மாதிரி இருந்ததுங்களா?
5: ஆமா, இப்போது உள்ள தொழில்நுட்பம் வந்து அப்பொழுது விவசாயத்துல இல்ல. 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் விவசாயத்தினுடைய அறுவடை செய்ய முடியும். அப்ப வருடத்துக்கு 2 முறையில்தான் வந்து அந்த அறுவடை செய்ய முடியும். அப்ப வந்து எந்த விதமான ரசாயன உரங்கள் இல்லாமல் தொழு உரங்களை மட்டுமே விவசாயம் செய்யப்பட்ட காலங்கள் அந்த காலங்கள். அப்பொழுது வந்து ஈல்டிங் மிக குறைவு. ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக போனாலே 15 மூட்டைகள் வரை பெருசா இருக்கும். அந்த குறுவை சாகுபடி என்று சொல்கின்ற பொழுது அடிப்பாங்க, நெல்லை தூத்துவாங்க, நெல்லை கட்டும் போது பாத்தீங்கன்னா மழையான மழை பெய்து அதுல சரிபாதி நெல் அப்படியே தண்ணில ஓடிக்கிட்டே இருக்கு. பார்க்கின்ற பொழுது கண்ணில அப்படியே ரத்தம் வரும். உழைத்த உழைப்பு தண்ணில ஓடுதடா அப்படின்னு ஒண்ணும் செய்ய முடியாது, எதையும் மறைக்கவோ கட்டவோ முடியாது. மீதி இருக்கிற நெல்லையும் கொண்டாந்து அந்த ஈரத்தோட காய வைக்கிறதுங்க மிக கஷ்டமான காலகட்டங்கள். ஆனா அப்ப வந்து நல்ல உணவு கிடைத்தது, நல்ல குடிநீர் கிடைத்தது. உணவு முறையில வந்து அம்மியில அரைப்பது, திருவையில வந்து மாவு அரைப்பது, உரல்ல வந்து நெல்லை குத்துவது, இப்ப கை குத்தல் அரிசிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலே கை குத்தல் அரிசி இருந்த காலகட்டங்கள. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து பைப் தண்ணி 2 கையால் அள்ளி குடிப்போம், குளத்துல தண்ணி அள்ளி குடிப்போம். பள்ளிக்கூடத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் விற்கும், மாங்காய் விற்கும், கமார்கட்டுன்னு விற்கும். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக சாப்பிட்ட சத்தான உணவுகள். அப்ப வந்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா நாங்க ஏதோ சாப்பிடுவோம் அவ்வளவுதான். வந்து போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் எடுத்து கடிச்சு தும்போம், தக்காளி பழத்தை எடுத்து தும்போம். இதெல்லாம் தூயாவும் இருந்தது, ஆரோக்கியமாவும் இருந்தது. அப்ப எல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு.

0: வாழைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் அதிகமாகவே உண்டார்கள். இப்ப நாங்களாம் இந்த அளவுக்கு இருக்கிறது அப்போ சாப்பிட்ட உணவுகள் தான் இன்னைக்கு எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டாந்து வைத்திருக்கிறத இன்னமும் நாங்கள் வந்து 60 கிலோ மூட்டையை ஒரே கையில தூக்கிடுவோம்.
1: அந்த காலத்துல கல்வி நிலையங்கள் கம்மியா தான் இருந்திருக்கும். நீங்க எங்க இருந்து போனீங்க, எப்படி படிச்சீங்க, அந்த அனுபவங்கள்?
0: நடுநிலை பள்ளி வரலையும் என்னுடைய கிராமத்திலே படிச்சேன். அதற்கு பிறகு தஞ்சாவூர்ல உள்ள பிளேக் உயர்நிலை பள்ளியில படிச்சேன். கல்லூரி கல்வி என்பது வந்து அப்ப தஞ்சை மாவட்டத்துல வந்து 2 கல்லூரி தான் இருந்துச்சு. ஒன்னு சரபோஜி கல்லூரி, இன்னொன்னு பூண்டி புஷ்பம் கல்லூரி. இந்த 2 கல்லூரியில வந்து அப்போ இடம் கிடைக்கிறதுங்கிறது மிக கஷ்டமான ஒண்ணு. அப்பவும் மிக குறைந்த சீட்டுகள் தான். அதன் பிறகு என்னுடைய அக்கா வந்து இங்க இருந்ததுனால அவங்க என்னை அழைத்து கொண்டா வந்து தந்தை பெரியார் கல்லூரியில வந்து என்னை புதுமுக வகுப்பு பியூசி என்று சொல்வார்கள் அங்க சேர்த்தேன். அங்கேயும் மிக கடினமான போராட்டம். அப்ப நான் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அங்க இருக்கிற சொல்றாரு, நீங்க வந்து தமிழ் மீடியம் போடுங்க, ஆங்கில வழி கடுமையான போட்டி இருக்குங்கிறாங்க. அப்போ தமிழ் மீடியத்தை படிப்பதை இழுக்காக நினைக்கிற காலமா இருந்துச்சு. அப்பயே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தான் ஒரு பெரியதாகவும் தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம மொழியில நமக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் பிசி தமிழ் மீடியத்துல சேர்ந்தேன். அப்புறம் பிஎஸ்சி அங்கேயே தான் படித்தேன், தமிழ் வழியில தான் படித்தேன். ஜமால் முகமது கல்லூரியில எம்எஸ்சி படித்தேன். எம்எஸ்சியை படிக்கும் போதுதான் காலம் தவறாமை என்பதை என்னுடைய ஹெச்ஓடி டாக்டர் தங்கவேல் அவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
1: இப்ப உங்க கூட பிறந்தவங்க 4-5 பேர் இல்லையா, உங்களை மட்டும் எப்படி வந்து படிக்க வைக்கணும்ன்ற முனைப்போட இருந்தாங்க அவங்க?
0: பெற்றோருக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு இல்ல. நான் வந்து 3வது தலைமுறை, 8வது 10வதுக்கு வரல யாரும் படிக்கிறதே இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே அளவுக்கு அதிகமான நிலங்கள் இருந்துச்சு, சாகுபடிகள், தண்ணீர் பஞ்சம் கிடையாது, விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறையினால அப்படி அப்படியே டிராப் ஆயிடுவாங்க. அப்ப நான் மட்டும்தான் நினைச்சேன், இல்ல நம்ம தலைமுறையில ஏதாவது ஒருத்தராச்சும் படிக்கணுங்கிறது எனக்கு தனி உந்துதல் இருந்தது. ஆனா எனக்கு சயின்ஸ் மேல ஒரு ஆர்வம் உண்டு. ஒன்னு ஒன்னா கற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கு நான் பல பேருக்கு வந்து என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எதற்கு எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கறத நான் படிகாட்டியாக சொல்லிக்கொண்டு அவர்களை இந்த கல்லூரியில படிங்க, இங்க படிங்க, என்னென்ன படிச்சீங்கன்னா இப்படி இருக்குங்கறத நான் இவனுடைய பட்டறிவின் மூலமாக நிறைய பேருக்கு பண்ண
1: முடியும்.
0: 1987 முதல்ல இடைநிலை ஆசிரியராக பணியிருக்கிறேன். திருச்சி மாவட்டம் பிள்ளம்பாடிக்கு அருகில சிறுகளப்பூர் என்ற ஊர்லதான் முதல் முதல்ல நான் பணியாற்றினேன். அந்த ஊர்ல இன்னைக்கு எனக்கு புது வாத்தியர்னு தான் பேரு. 1-8 வரலயும் உள்ள பள்ளிக்கூடம் காலை களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த பிள்ளைங்க களை எடுத்துட்டு வருவாங்க. வரும்போது அந்த குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலை சீவிருக்க மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோட வருவாங்க. நான் அந்த குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சு, நானே சோப்பு வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்கெல்லாம் குளிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்களை அழகுபடுத்தி வகுப்பறையில உட்கார வச்சேன். எல்லா குழந்தைங்களும் சுகாதாரமாக பெஞ்சில் உட்காரும். அது என்னுடைய நோக்கம் ஒழிய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழை பணக்கார அந்த நோக்கமே கிடையாது, தூய்மையா இருக்கணும் குழந்தைங்க. அப்ப என்னட்டா படிக்கும் போது ஒரு மாணவி வந்து அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க அப்பா வந்து சென்னை சென்ட்ரல்ல ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி அமுதா என்ற அந்த மாணவி. அந்த மாணவி நல்லா படிக்குது, ஆனா அந்த சூழலால அந்த பிள்ளைக்கு படிக்க முடியாது போயிடுமோ, திருமணம் செஞ்சு வச்சிருவாங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் அப்பதான் சொன்னேன், உங்க அப்பா வந்தா என்னை பார்க்க சொல்லு அமுதா அப்படின்னு சொன்னேன். அதே போல பொங்கல் விடுமுறையில அவர் வரும்போது என்னை வந்து பார்த்தார். நான் சொன்னேன், சார் நீங்க இந்த குழந்தைய உங்க ஊரோட அழைச்சிட்டு போயிடுங்க, இங்க படிக்க முடியாது இந்த குழந்தையால, தயவு செஞ்சு நீங்க அங்க நல்லா படிக்கிறா அப்படின்னு சொன்னேன். அவங்க அழைச்சிட்டு போய் படிக்க வச்சாரு. அந்த பொண்ணு உயர்கல்வி படிச்சது சென்ட்ரல் ரயில்வேல வந்து டிக்கெட் கவுண்டரா இருந்தாங்க. சமீபத்துல அவங்கள தொடர்பு கொண்டு பேசலாம்னு பேசும்போது, என்னமா அமுதா எப்படி இருக்கிற, நீ வந்து ரயில்வேல இருக்கிறன்னு கேள்விப்பட்டா மிக்க மகிழ்ச்சி. சார் நான் அதை விட்டுட்டேன் சார். ஏமா அந்த வேலையை விட்டுனேன் சார், இப்ப நான் ஆசிரியரா இருக்கேன் சார். ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல வேலையை சொல்ல, இல்ல சார் நான் ஆசிரியர் ஆனதுக்கு நீங்க தான் சார் ரோல் மாடல், நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து சென்னை முடிச்சூர்ல வந்து பிஆர்டியா இருக்காங்க. அப்ப அவங்க பொருளாதாரத்துல ரொம்ப கம்மியா இருந்தவங்க. அப்புறம் நீ எப்படிமா இருக்கிற, என்னமா பண்றேன், எனக்கு 2 பெண் குழந்தைங்க சார், ஒருத்தி வந்து ஸ்டான்லில ஃபைனல் MBBS பண்றா, 2வது பொண்ணு விழுப்புரத்துல மெடிக்கல் செகண்ட் இயர் பண்றா சார். அதை கேட்கும் போது எனக்கு மிகவும் மனசு புலகாகிதமா இருந்தது.

0: கல்விப்பணிய அர்ப்பணிப்போட செஞ்சு எண்ணற்ற மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டி இப்ப ஓய்வு பெற்ற பின்னாடியும் அனுபவங்களாலையும் அறிவுரைகளாலையும் சமூகத்துக்கு வழிகாட்டிட்டு வர ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏ கண்ணன் அவங்களோட தொடர்ந்து பேசலாம்.
1: மேல்மருவது பக்கத்துல செய்யூருங்கிற ஊர்ல பணியாற்றினேன். அப்ப என்னோட ஒரு ரூம்மேட் பையன் வந்து கம்பர்ஷனுக்கு ரோட்ல வந்து வாட்ச்மேனா ஜாயின் பண்றாப்புல 18 வயசுலதான் ஜாயின் பண்றாரு அந்த பையன். நான் கேட்டேன், தம்பி நீ சின்ன வயசுல ஜாயின் பண்ணிருக்கிற, 8வது தான் படிச்சிருக்கிற, நான் உனக்கு தொடர்ந்து சொல்லித்தரேன், 10வது எழுது, பாஸ் பண்ணிட்டா நீ வந்து கிளர்க்கா போயிடலாம், இதுலயே இருந்தீங்கன்னா காலம்புறம் கம்பளமும் இருக்காது குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை அறையில உட்கார

0: பத்தாவது படிக்க வச்சு ரெண்டு ரெண்டு பேப்பரா பாஸ் பண்ணி அந்த பையன் பத்தாவது முடிச்சுட்டான். இப்ப வந்து அந்த பையன் திருக்கழுக்குன்றத்துல பிஓ ஆபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டன்டா இருந்து இப்ப சூப்பரண்டா இருக்கான். டெல்லி பாபு புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல முதுகலை ஆசிரியரா பணியாற்ற 90% வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. மேல்நிலை வரலையும் உள்ள பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 8வது வரலையும் படிக்க வைப்பாங்க. அதுக்கு மேல அவங்க படிக்க அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு 10வது வரலையும் படிக்கிறதுக்கு ஒரு சில குழந்தைகளை அனுப்புவாங்க. எல்லாருமே அந்த ஸ்கிராப் போட்டுருப்பாங்க. நான் அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் போய் 8வதுக்கு மேல படிக்க வைக்கணுங்கிறத அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ அவங்க வரும்போது நானே அவங்க வில்லத்துக்கு சென்று உங்களுடைய தபால வந்து உங்க வீட்டுக்காரவங்க படிக்க முடியல அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க. இந்த நிலை உங்க குழந்தைங்களுக்கும் வரணுமா? உங்க குழந்தை படிக்கணும், அவங்க ஒரு பேங்க்ல போய் ஒரு டிராப்ட் பண்ணணும், ஒரு லெட்டர் எழுதணும், அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா கல்வி வேணும் சார். அழகு தயவு செஞ்சு என்ன படிக்க வைங்க. அதே சமயம் உங்களுடைய மதத்தினுடைய கொள்கை கோட்பாடு மாறாமல் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து அவங்களோட போராடி மிகப்பெரிய இலக்கை எட்டி எல்லா பெண்களையும் பிளஸ் டூ படிக்க வச்சேன். இன்னைக்கு எல்லாம் நல்ல நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. என்னை ஒரு திருப்பி தேடிக்கிட்டே வந்துட்டாங்க மாணவர்கள் எல்லாம். நான் வந்து அப்ப எல்லாம் அவ்வளவா ட்ரெஸ் பண்ண மாட்டேன். பள்ளிக்கூடத்துல போய் கிராமங்கள்ல பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு சட்டையோ போடாத ஒரு சூழல்ல இருக்கும்போது நமக்கு என்னத்துக்கு ஆடம்பரமான ட்ரெஸ், ஆடம்பரமான ஷூ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல தான் என்னுடைய மாணவர்கள் அவர்கள் எல்லாம் ரொம்ப டீக்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. வால் ஷீட்டு மார்டின் ஷர்ட் போடுவாங்க. மாணவர்கள் பார்த்தா ரொம்ப ஜெய் ஜாயிண்டா நல்ல கலரா அழகா நடிகர் மாதிரி இருப்பார்கள். எங்களை வழி நடத்திட்டு நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னை அழகு பார்த்தவர்கள் அந்த மாணவர்கள். எனக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு என்னை இன் பண்ண வச்சு ஃபுல் கை போட்டு என்னை வந்து பார்த்தது அந்த மாதிரி மாணவர்களை நான் பார்க்கவே முடியாது.
1: வானொலியோட தொடர்பு எப்படி இருந்தது?
0: நான் இரவு நேரத்துல அந்த 9 to 10 படைப்பாளர்களா போடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க தொலைபேசியில நேயர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க கேட்கிற பாடல் இன்னமும் எனக்கு ரேடியோ மீதுதான் ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னமும் நான் நேஷனல் பனாசோனிக் வச்சிருக்கிறேன். வேலையை செஞ்சுட்டு கூட அந்த பாட்டை கேட்கலாம். அன்னைக்கெல்லாம் தையல் தொழிலாளிகள் எல்லாருக்குமே அந்த ரேடியோ வச்சிருப்பாரு, டிரான்சிஸ்டர் சின்னொண்டு வச்சிருப்பாரு, டீ குடிக்கிறாரு இல்லையோ ரெண்டு பேட்டரியை போட்டுருவாரு. நிறைய நம்ம வானிலை வந்து ஒவ்வொரு தலைப்புல கொடுக்கறாங்க. சமீபத்துல கூட வழங்க மாநிலம் வந்து இயற்கை விவசாயம் ஒருத்தர் பேட்டி காணீங்க. அவரு சொன்ன பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே இப்ப எவ்வளவு நெல்லை கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னார். வானொலி என்பது இன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு மீண்டும் வருவார்கள். அன்னைக்கு வந்து எங்க பொண்ணு காமிச்சா அந்த செல்லிலே பாத்தீங்கன்னா எனக்கே இவ்வளவு ஸ்டேஷன் இருக்கா பிரைவேட் ஸ்டேஷன்ங்கிறது அன்னைக்குதான் எனக்கு பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் நம்மளுடைய மத்திய அரசால் நடத்தக்கூடிய இந்த ஆல் இண்டியா ரேடியோல எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. கலைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, விவசாயிகளுக்குன்னு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் அவங்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மருத்துவர்கள் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுறீங்க, அனுபவங்களை நான் அவங்க கேட்க முடியுது. இடையில பாத்தீங்கன்னா பாடலோட சேர்ந்து சமையல் குறிப்புகள் பெண்களுக்காக, அதை கேட்கறதுக்கு சில பெண்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. யாருக்கு எதை கொடுத்தால் நம்மளுடைய வானொலியை கேட்பார்கள் என்று அறிந்து அதற்கு ஏற்றவாறு எல்லாமே இருக்கு. வானொலி என்பது ரத்தத்தோட ஊர்னதுன்னு சொல்லுவாங்களே, இது நான் நினைப்பேன் இந்த பாட்டு கேட்கிறாங்களே எப்படி இவங்க போடுறாங்கன்னு நினைப்பேன். கேட்டவுடனே அந்த பாட்டை போடுறீங்க. அப்போ எவ்வளவு பாட்டை ஸ்டோரேஜ் பண்ணி அவங்க கேட்கறதுக்கு எடுத்து கொடுத்து போறீங்கன்னா அதை விட அந்த நேயர் கலந்துரையாடுறீங்கள மிக கலோக்கியலா, என்னமா சாப்பிட்டீங்களா, எப்படிமா இருக்கிறீங்க. நேயர்கள் சில பேர் ரசிகர்களாவே இருக்கிறாங்க. அவங்க சார் நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்தே ரெண்டு மூணு நாளாச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பாரம்பரியம் பரஸ்பரம் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். சில பேர் வந்து இணைப்பு கிடைச்ச உடனே அவங்களால பேசக்கூட முடிய மாட்டேங்குது. என்ன பேசணும்னு
1: சந்தோஷத்துல
0: பேச முடியல, இணைப்பு கிடைச்சிருச்சு சொல்லுங்க, எனக்கு இந்த பாட்டை போடுங்க சார். அப்ப வானொலிங்கிறது வந்துமா அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரலையும் அருமையான ஒரு நிகழ்ச்சி. நான் என்னுடைய விருப்பம் வைக்கிறது என்னன்னா நீங்க செல்லு பாருங்க, டிவியில நாடகம் பாருங்க, நான் வேண்டான்னு சொல்ல, கொஞ்ச நேரம் இந்த வானொலியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுப்புகளை கேளுங்க. நான் என்ன சொல்லுவேன், பெண்களுக்கெல்லாம் அடுப்பங்கரையில போகும்போது நீங்க டிவி பார்க்க முடியாது. இன்னைக்கு அடுப்பங்கரையில ஒரு சின்ன ரேடியோ வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை சோர்வு தெரியாது, அதே சமயம் தகவலை தெரிஞ்சுக்க முடியும். சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மட்டன் செய்யறது சொல்றாங்க, ஒரு சிக்கன் செய்யறது சொல்றாங்க, ஒரு பிரியாணி செய்ய சொல்றாங்க, காய்களை எப்படி செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிச்சன்ல இருக்கும்போது இன்னைக்கு கேட்ட செய்தி நாளைக்கு நமக்கு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால வால் இண்டியா ரேடியோ வந்து உலகம் இருக்கவரை இயங்கிக் கொண்டே இருக்கும். அதை யாராலையும் எதுவுமே செய்ய முடியும்.

0: அரசு உயர்நிலைப் பள்ளியில ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரப்பூர் கண்ணன் அவர்களை வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். கல்லூரி காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது?
1: மாணவர் பருவத்துல அது ஒரு கிடைக்க முடியாத பருவம். எல்லாருமே காலேஜ் போய் படிச்சு வெளியே வரணும்னு தான் நான் இப்போ சொல்லுவேன். நீங்க காலேஜ் போய் படிங்க, அங்க வந்து கல்வியையும் கற்றுக்க முடியும், கலையையும் கற்றுக்க முடியும், நட்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுடைய அரசியல் ஈடுபாடு, மாணவர்களுடைய சமுதாய விழிப்புணர்வு, பெரிய பெரிய கல்வியாளர்களை அழைத்து வந்து இலக்கிய மன்றாவளா நடத்துவது. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே குற்றம், லைட் இல்லாம போனாலே குற்றம். எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது படம் வந்திருக்கும், ரஜினி படமோ கமல் படமோ ஏதாவது ஒரு புது படம் வந்திருக்கும், நாங்க அந்த படத்துக்கு போகணும், காலை காட்சிக்கு போகணும். ஏன்னா அதுக்கு மேல போனா வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக என்ன பண்ண, ஏதாவது கோரிக்கை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்தணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், எங்கேயாவது காவல் அலுவலர் வந்து ஒரு மாணவனை கைது பண்ணிட்டார்னா அதை கோரிக்கை வைப்போம். இல்லன்னா ஹாஸ்டல்ல ஏதாவது ஒரு சாப்பாடு
0: அன்னைக்குன்னு
1: ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துவோம். நேரம் மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு மனு கொடுப்போம். எங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு 10:30 முடிச்சிருவோம். போக முடியும். அதே சமயம் சமுதாய விழிப்புணர்வு எல்லாம் நாங்க வந்து அப்ப வந்து படிக்கணும் அப்படிங்கறதுல ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு எல்லாம் நாங்க வரும்போது வராட நடங்கும் போது ஓரமா நிற்போம், மரியாதை. கல்லூரி காலங்கள் வந்து மிக அருமையான காலங்கள். அப்ப ஃபுல் டே காலேஜ் காலைல 10:00 to 1, மதியம் 2:00 to 4. அப்ப படித்த அந்த பட்டறிவு தான் எங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு லேபில் சொல்லிக் கொடுக்க மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. நான் பிஎஸ்சில படிக்கும் போது பாத்தீங்கன்னா கற்பான் பூச்சியில டிசெக்ஷன் பண்ணிருக்கிறேன், பச்சைத்தவளையில டிசெக்ஷன் பண்ணிருக்கிறேன், ஓணான்ல டிசெக்ஷன் பண்ணிருக்கிறேன், எம்எஸ்சில வந்து மஸ்கிட்டோவே டிஸ்கஷன் பண்ணிருக்கேன், கொசுவையே டிஸ்கஷன் பண்ணி செலைவா கிளான்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எடுத்து நாங்க பண்ணிருக்கோம். அப்போ அதே போல கெமிஸ்ட்ரி லேபில் கெமிக்கல்ஸ், அப்போ கிட்டத்தட்ட 12 chemicals உண்டு. எங்களுக்கு கொடுக்கக்கூடியது திருவோண்டு பொட்டலம், அதுல பாதியை செஞ்சுட்டு பாதியை மடிச்சு கொண்டு போய் வச்சிருப்போம். ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு அது என்ன சோடியம் குளோரைடா, பொட்டாசியம் பர்மாங்கனேட்டா, கால்சியம் கார்பனேட்டா, அது என்ன சால்ட்டுங்கிறதுக்காகவே நாங்க அதை வந்து உப்பை சேமிச்சு கொண்டு வீட்டில் வச்சிருப்போம். அப்ப ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு டிராயிங் ஷீட் போட்டு கொடுத்தோம்னா அதை கொண்டு போய் காமிச்சோம்னா அதை இப்படி போடணும்டா, இப்படி வரையணும்டாம்பாங்க, இப்படி சொல்லி கொடுக்கணும்பாங்க. கல்லூரி நாட்கள்ல வந்து சிறப்பா இருக்கும். அன்னைக்கெல்லாம் பெரியார் காலேஜ்ல வந்து ஒருத்தர் படிச்சு பட்டம் வாங்குறாங்கிறது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா அடிக்கடி அங்க போராட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்டானமஸ் காலேஜா, மிக சிறப்பான காலேஜா இருக்கு. அரசு கல்லூரி எல்லாம் இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியும், இடம் கிடைக்கல. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிமாண்ட்ஸ் காலேஜ். கிராமப்புறவங்கள்ட்ட எல்லாத்தையும் விழிப்புணர்ச்சி வந்து குழந்தைகளை படிக்க வைக்கணும். அதை விட குழந்தைகள் நல்ல ஆக்டிவிட்டிஸா இருக்காங்க எங்க படிக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு மீடியாவில் வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கிறது, அதை கொண்டு அவங்க போறாங்க. கல்லூரி காலங்கள் என்பது எல்லாருமே காலேஜில் போய் படிக்கும் போது அது வந்து நல்ல நட்பு கிடைக்கிறது. என்னோடையெல்லாம் வந்து என்னுடைய நண்பர் வந்து 40 ஆண்டு காலம் நாங்கள் நட்பில் இருந்தோம். தஞ்சை மாவட்டத்தில் கருப்பூர் என்ற ஊரில் என்னுடைய அருமை நண்பர் சக்கரவர்த்தின்னு இருந்தார். அவர் இங்க வந்து தங்கி படித்தாரு. அவரும் நானும் வந்து இணைப்பிரியா தோழர்களாக இருந்தோம்.
0: என்னைக்குமே நமக்கு கை கொடுக்க கூடியது நட்பு தானங்களே. மீண்டும் இவருடைய அனுபவங்களை அடுத்த வாரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: கல்விங்கிறது புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் இருக்குது. இத மீண்டும் ஒருமுறை நமக்கு உணர்த்தி சென்றது இன்றைய இந்த சிறப்பான நேர்முகம். அனுபவங்கள் பேசும்போது வாழ்க்கை பாடமாகுது. அந்த பாடங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்கள். இவருடைய இனிய நினைவுகளை அடுத்த வாரமும் நம்மோடு கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்.
1: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல
2: தெரியுதுல்ல. தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
1: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
2: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
3: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
1: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
2: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாட்டை குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
1: நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
2: டேய், என்ன கொஞ்சம்

0: சொல்ல உட்றியாணி,
1: சொல்லுங்கண்ணே சொல்லுங்க.
0: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
2: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.
3: நேர்களே, அடுத்ததான் நம்ம வந்து இசைத்துறையில் கேட்க போறோம். மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள்.

0: இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு ஊழல் இல்லா ஆட்சி அமைக்க செயல்பட்டு வருவதாக மாநில சமூக நலன் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கு சேவை செய்வதையே நோக்கமாக கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களிடம் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் நாளை கோரிக்கை மனுக்களை பெறுகிறார். இத்தொகுதிக்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று ஆத்தூரில் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமப் பகுதியில் செயல்படும் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நாளையும் நாளை மறுநாளும் பாதுகாப்பான முறையில் அம்மோனியா வாயு அகற்றும் நடவடிக்கை தொழில்நுட்ப வல்லுநர் குழுவின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தொழிற்சாலையிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படுவதாகவும் இன்று மாலைக்குள் 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள் கடைகள் பள்ளிகள் குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிஷா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தற்போது நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

நேரம் 3:02, திருச்சி FM ரெயின்போ 102.1. இசை மனதை வருடும், தகவல்கள் அறிவை வளர்க்கும். இது இரண்டும் இணைஞ்சா இன்னும் இனிமையா இருக்கும், கரெக்டா? அப்படிப்பட்ட ஒரு அழகான இசைப்பயணத்தில் உங்களை அழைத்து செல்ல போகுது இசைத்தோரல்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: சிலரை கேட்டால் எனக்கு தூங்க நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரியுமா? ஒரு மனிதர் தனது வாழ்நாளில் 25 வருஷம் தூங்குறதுலே செலவிடுறாங்களாம். தூக்கம்ன்றது வீணான நேரம் இல்லைங்க, நம்மோட மூளை ஓய்வெடுத்து அடுத்த நாளுக்கு தயாராக நேரம் இது. அதனால இரவு நேரத்தில் நல்ல தூக்க பழக்கத்தை பழக்கமாக்கிக்கோங்க. உடலும் மனமும் உங்களுக்கு நன்றி சொல்லும்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தூக்கத்தை வந்து நல்லா பழக்கப்படுத்திக்கணும், நிறைய பேருக்கு தூக்கமே வராது அப்படின்லாம் சொல்லுவாங்கன்ட்டு. ஏன்னா நிறைய காரணங்களால் தூக்கம் வராமல் இருக்கும். சிலர் வந்து நிறைய சாப்பிட்டுட்டேன்ப்பா, செரிக்கலப்பா, அதனால தூக்கம் வரலன்னு கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. பூமியும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக்லாம் மக்க முடியாமல், அதாவது அந்த பிளாஸ்டிக்கை மண்ணால் வந்து செரிக்க முடியாமல் நிறைய தவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது குறித்த நிறைய விழிப்புணர்வுகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஏன் இதை பற்றி, இன்றைக்கி இசைத்தூரில் இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நேரில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து சர்வதேச பிளாஸ்டிக் பை ஒழிப்பு தினம். இந்த பிளாஸ்டிக்லேருந்து நம்ம எப்படியெல்லாம் தூரத்தை கடைபிடிக்கலாம், எப்படியெல்லாம் அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை, பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால் இந்த பிளாஸ்டிக் பையிலிருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டுமே ஜூலை 3ஆம் தேதியை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த ஆண்டு அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்லேருந்து விடுபடணும். அதாவது ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி வீசிடுறோம் பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டிலேருந்து முழுசாக நம்மளுடைய சமுதாயம் விடுபடணும், வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டினுடைய கருப்பொருளாகவும் இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 102 நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இசை தூரல்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டுக்கிட்டுருக்கோம். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் விமர்சனங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் கடிதம் வந்திருக்குது. யார்கிட்ட இருந்துன்னா, ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க எழுதியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேருந்து மங்கள இசையிலிருந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாள் மலரில் வந்த தகவல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இளம் உழவர் வெற்றி கதை நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு பற்றி சிறப்பாக விளக்கம் கொடுத்தாங்க. கோழி வளர்ப்பு ஒரு ஏடிஎம் அப்படின்னு கூட சொன்னாங்க. 28 வயதிலேயே இந்த மாதிரி வியாபாரத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்க. கோழிகளுக்கு தீவன முறைகளை பற்றி விளக்குனது அருமையாக இருந்தது. கேள்விகளை துருவி துருவி கேட்ட ஆர்வி அவர்களுக்கும், பட்டதாரியாக இருந்து பதில் சொன்ன கோகிலா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயை பற்றி தெளிவாக பேசிய சகோதரிக்கு நன்றி. அதே போல அன்னைக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களுமே சூப்பராக இருந்தது, வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அழகு மீன், அலங்கார மீன், கலர் மீன்கள் பற்றி தெளிவாக பேசிய முனைவர் பேச்சு முத்தையா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய எனக்கும் வாழ்த்துக்களை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி அன்னைக்கும் அதே மாதிரி காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ரொம்ப ஆழமா கேட்டு எழுதக்கூடிய நேயர் அவர் நம்ம ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க. அதே போல வனம் தரும் வளம் அப்படின்னு ஒரு சிறப்பு தொடர் போயிட்டு இருக்கு வன மகோத்சவத்தை தொடர்ந்து. அதுல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் காஞ்சனா அவர்கள் கோடியக்கரை பற்றி பல தகவல்களை சொன்னாங்க, பயனுள்ளதாக இருந்தது, தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் மனநல டாக்டர் உஷாநந்தினி அவர்களும் குழந்தைகள் டாக்டர் மேகநாதன் அவர்களும் பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து போராட்டம் போடு நிகழ்ச்சி உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இனிய உலகம் இனியும் தங்குமா நிகழ்ச்சியில் கௌதமனும் குப்பை தொட்டியில் போட்ட குப்பையும் மாறி மாதிரி பேசிக்கிற மாதிரியான ஒரு தகவலை கேட்டோம். அது ரொம்ப விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமா இருந்தது. சிறப்பு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். இப்போ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் குப்பை போடுறோம், எல்லாரும் குப்பை போடுறோம் அப்படின்னு ஏதோ கடமைக்காக போட்டுட்டு போறோம். அதுவும் இந்த பிளாஸ்டிக் சர்வதேச பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கணும். மக்கிற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு செய்கிற உதவி இல்லை, நம்ம சூழலுக்கு செய்கிற பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கலாம். நேரம் 3:22. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறையில் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேயர்கள் விமர்சனம் அனுப்பியிருக்காங்க. மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியிருக்க விமர்சனத்தை பார்ப்போம். வணக்கம், பெரம்பலூரிலிருந்து தேவி. 2ஆம் தேதி 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, சூப்பரான பாடல்கள். 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள், ஜெயந்தி மேடம் வந்தாங்க, என்னை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, பேச வேணும்னு ஆர்வமா இருந்துச்சு, ஆனா 4 நாளைக்கு இடைவேளைக்கு அப்புறம் தானே வரணும், அதனால என்ன நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். 3 மணிக்கு இசைத்தூரல் மின்னஞ்சல் குழந்தை போல் குரல் கொண்ட அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். பொன்மாலை பொழுது கவிதையும் கானமும் கொடுத்த சுரேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அனைத்து பாடல்களும் அமுதம் போல் இருந்தது. நன்றி, வணக்கம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5% முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல். ஒரு மரம் என்ன செய்யும்? நிழல் தரும், பழம் தரும், அவ்வளவுதானா? இல்ல, ஒரு வளர்ந்த மரம் ஒரு வருடத்துல பல கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருது. அதனால மரம் நடுவது சுற்றுச்சூழலுக்காக மட்டும் அல்ல, நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் தான்.
5: இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு. இது இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த மின்னஞ்சல் விமர்சனம் அனுப்பியிருக்க நேயர் எஸ் லக்ஷ்மி குமரன் நகர்லிருந்து. வணக்கம். ஜூலை 2 அன்று இசைத்தூரல் தொகுத்து வழங்கிய கீர்த்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கு குரல், அழகா நீர்த்தியாக மின்னஞ்சல்களை வாசிக்கிறார். இரவு இசை இனிமை, நிகழ்ச்சி அருமை. சகோதரர் சுரேஷ் நேயர்களிடம் அன்போடு உரையாடி விருப்ப பாடல்களை வழங்கினார். சகோதரர் சரவணன் பாடல்களை பற்றிய தகவல்களை சொல்லி பாடல்களை வழங்கினார். நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள். இன்று வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கோகிலா அவர்கள் சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முகமது ஆசாத் அவர்களிடம் சட்டக்கல்வி பற்றிய விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும் பற்றிய நேர்காணல் சிறப்பு. நிறைய சந்தேகங்களுக்கு அழகாக தெளிவாக பதிலளித்த சிறப்பு விருந்தினருக்கு பாராட்டுக்கள். கோகிலா அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
4: இந்த தகவலோட அடுத்ததான் நம்ம இன்னொரு தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக். இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தை நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம், அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்லேருந்து எப்படியெல்லாம் நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு குறைஞ்சது 200 வருஷம் ஆகுமா, அதிகபட்சமாக அது 1000 ஆண்டுகளை கூட தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைச்சு பாருங்களே, எத்தனை சந்ததி எத்தனை தலைமுறையை தாண்டி போகும் அப்படின்னு. உலக அளவில் ஒரு நிமிஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பைகளோட அளவு இருக்கு இல்லையா, அது 1 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கான் இந்த நெகிழி பைகளோட பயன்பாடு மட்டும். இது வந்து இதோட நின்றது கிடையாது. மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறக்கூடிய நுண் பிளாஸ்டிக் நுண்துகளாக மாறி சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஊடுருவி போச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், இந்த நாளில் இன்னொரு உறுதிமொழியை நம்ம கூட எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாங்கள் குறைச்சிக்கிறோம், நெகிழி பயன்பாட்டிலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறோம் அப்படிங்கிறத. சேலம் தானே நேர்களே, கேட்டு இணைஞ்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறையில் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு நேயர்கள் விமர்சனம் கடிதம் மூலமா அனுப்பியிருக்காங்க. கூகூர் புகழேந்தி முத்துலக்ஷ்மி சந்தோஷ் June 29 அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவ நேரம், காய்கறி விலை நிலவரம், மேட்டூர் நீர்மட்டம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டு பயனடைந்தோம். இடையில் ஒலிபரப்பான பாடல்கள் தேனாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் பல. June 30 அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம், மருத்துவ நேரம் நிகழ்ச்சி கேட்டோம். பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோய் பற்றி டாக்டர் செந்தில்குமார் மிக சிறப்பாக சொன்னதை கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். புற்றுநோய் என்றாலே பயம்தான் வரும் ஐயா. இடையில் ஒலிபரப்பான பாடல்கள் அருமை. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இசையோடு இணைந்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் இன்றைய இசைத்துறை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீர வீராங்கனைகளின் திறனை ஊக்கப்படுத்தும் வகையில், விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட விளையாட்டரங்கில் 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் அதிக அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களுக்கான வழிகாட்டு மையத்தில் உள்ள காலி பணியிடத்திற்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதி வாய்ந்தோர் வரும் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பருவமழை மற்றும் பேரிடர் காலங்களில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ஆயுதப்படை காவலர்களுக்கான செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சியில் படகுகளை இயக்குவது, வெள்ள மீட்பு, மருத்துவ முதலுதவி உள்ளிட்டவை வழங்கப்படும். ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் 4:14. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு
4: யோசிக்காம
0: சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 8வது தடவையா இன்னைக்கு

0: யாரு சொன்னது அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. யாருங்க சொன்னது, எங்க நீங்க பாட்டுல சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேப்பாங்க. வச்சுக்கணுங்க,
1: அதுதான் கேம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம், மைண்ட் கேம்ஸ் விளையாட போறோம். நம்ம ஒரு பத்து ஒரு பழம் அப்படின்னா ஒரு பத்து பழத்தோட பேர் சொல்ல போறோம், சரியா? காய்கறினா ஒரு பத்து காய்கறியோட பேர் சொல்லுவோம். ஒரு பத்து செகண்டுக்குள்ளார நம்ம சொன்னது எல்லாத்தையும் அவங்க ரிப்பீட் பண்ணணும். நம்ம கிட்ட ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகுதா, இல்ல எல்லாத்தையும் சொல்றாங்களா, அவங்க ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு சோதிக்க போறோம்.
0: ஆமா, ஆனா நேயர்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்புக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். நீங்க என்ன எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுவீங்க, இல்ல பாத்துக்கிட்டு படிப்பீங்க,
1: அப்படிலாம் சொல்லப்படக்கூடாது.
0: உங்களுக்கான ஒரே ஒரு அன்பான நிபந்தனையும் வேண்டுகோளும் கூட, அதனால உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோட வரவேற்கிறோம். நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி என்ன அப்படின்னா
1: 0431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 102 240 102 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.
0: வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரையும் வரவேற்று வண்ணக்கோள்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு
1: அபிராமி நீலவண்ணன்
0: அதிபதி.
2: We back, baby.

0: I'm out of here.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல மைண்ட் கேம்ஸ் விளையாட போறோம். அதாவது நாங்க சொல்றத ஞாபக சக்தியை வந்து இன்னைக்கு நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா என்ன தெரியுமா உங்களுக்கு, நம்ம அப்படியே போவோம், ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுக்கணுங்கிறதுக்காக கதவு திறப்போம். ஆனா ரொம்ப நேரமா என்னமோ எடுக்க வந்தேனே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நிறைய நேரம் நிக்கிறோம். போனை நம்ம எடுத்து அன்லாக் பண்ணுவோம், ஆனா எதுக்காக அன்லாக் பண்ணுவோனே மறந்துடுவோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில, ஏன்னா எனக்கு இது நடக்குது சமீபத்துல, அதனால இதை எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் இப்படிதானா இல்ல நமக்கு மட்டும்தானா
1: அடிக்குது
2: போலயே நீங்க இருக்கிற இடத்துல.
0: நீங்க திரும்ப எனக்கு அதே பழத்தெல்லாம் சொல்லணும், சரியா? முயற்சி செய்றீங்களா? ஆப்பிள், மாம்பழம், திராட்சை, வாழைப்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், தர்பூசணி, எலுமிச்சை, ஆரஞ்சு.
1: ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம்
0: சொன்னீங்க,
1: திராட்சை,
0: பலாப்பழம்,
1: சாத்துக்குடி.
0: சாத்துக்குடியா?
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
1: மாதுளம்பழம் சொன்னீங்க,
0: என்ன பழம்?
1: மாதுளம்பழம்.
0: மாதுளம்பழமா? உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப?
1: ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: அதான் தெரியுதுங்க, நான் ஆனா சொல்லாதெல்லாம் நீங்க சொல்றீங்க. மாதுளம்பழம் ஒரு கிலோ எவ்வளவு விக்குது?
1: நினைக்கிறீங்க?
0: சும்மா ஏதாவது சொல்லுங்க, குத்து மதிப்பா எவ்வளவு சொல்லிருப்பீங்க?
2: இப்ப பழம் வரிசை சொல்லலையா நீங்க குத்து மதிப்பா, அந்த மாதிரி
0: சொல்லிருப்பீங்க? ஏழு பழம் சொன்னீங்க, ஆனா சரியா வந்து அஞ்சு சொன்னீங்க. வாழ்த்துக்கள் மா உங்களுக்கு.
2: சூப்பர், சிறப்பா விளையாடி போயிட்டாங்க.
0: ஆமா,
2: சத்திரப்பட்டியில இருந்து பரமேஸ்வரி. நேர்களை இதே மாதிரி உங்களுக்கும் நல்ல ஞாபகத்தை வச்சுக்க முடியும், என்னோட ஞாபக திறனை யாராவது சோதிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்களும் தவம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான நேரம் தாங்க இது. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல நீங்களும் பேசலாம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பினோட 240 102.1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் நிகழ்ச்சியில பங்கேற்காத நீங்க வரலாம். 240 6 102.1 இந்த எண்ணில் வழக்கமான நேர்களை நீங்க பங்கு பெறலாம்.

0: இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 4:22 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு
1: மைண்ட் கேம்ஸ் வந்து விளையாண்டு இருக்கிறோம், ஞாபக சக்தியை சோதிச்சுக்கிட்டு இருக்கோம். யார் இப்ப இணைப்புல வராங்க பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணனூர் கிருஷ்ணன்.
1: கிருஷ்ணனையா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன்.
0: சரி, இப்ப வீட்டுல எல்லாம் நீங்க வந்து இந்த சமையல் பண்ற பழக்கம் எல்லாம் இருக்கா?
1: சந்தோஷம்
0: பாருங்க அவங்களுக்கு. இப்படி எல்லாம் ஒரு பேச்சு வழக்குல அவங்களுக்கு சந்தோஷத்தை கொட்டி கொடுக்குது. வரவேற்கிறோம், மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுலயும். இப்ப நம்ம விளையாட்டுக்கு போயிடலாம். நான் இப்போ சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருட்களை வரிசைப்படுத்துறேன். நீங்க அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி ஒரு 10 செகண்ட்குள்ள நீங்க நான் என்னெல்லாம் சொன்னேன்னா அதை நீங்க திரும்பவும் சொல்லணும். அடுப்பு, குக்கர், கரண்டி, தட்டு, டம்ளர், கத்தி, மிக்சி, கிரைண்டர், பானை, மளிகை.
2: சொல்லமா? அடுப்பு, குக்கர், கரண்டி, தட்டு, மிக்சி, கிரைண்டர், கரண்டி.
1: இந்த ரெண்டு கரண்டி வந்துருச்சு.
0: அது குழம்பு கரண்டி ஒன்னு, சோத்து கரண்டி
2: ஒன்னு.
0: சிறப்பு என்ன, நெருங்கி
2: வந்துட்டீங்க. பாக்கி தட்டு, அடுப்பு, கரண்டி, மிக்சி, அப்புறம் மறந்துருச்சே.
1: மறந்துருச்சே, என்ன பண்றது.
0: சரி, நீங்க சொல்லுங்க, தோராயமா எத்தனை வந்து நீங்க சரியா சொல்லிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: ஒரு 5 தாண்டி இருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: 5 தாண்டி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா இல்ல?
2: நினைக்கிறேன், அதான் கரெக்டா சொல்ல முடியல.
0: அப்படியா? இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை வெற்றி அடையுது. நீங்க 8 சரியா சொல்லிருக்கீங்க. சிறப்பு இருந்தாலும் ரொம்ப சிறப்பா விளையாடிங்க நேர்களை. இந்த மாதிரி கலகலப்பா எங்க கூட நீங்களும் விளையாடலாம். வண்ண குளங்கள்ல கண்டுபிடி கண்டுபிடி தொட்டு வாங்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட.
1: இல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். முதல் இன்னைக்கு என்ன கேம்? அழைத்து நீங்களும் வாங்க விளையாடலாம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை

0: தெரியும்.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேர்களே, உங்களின் நினைவிற்கு 6:15 மாலை 6:15 உணவை மருந்து திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள் உங்களுக்காக. இரவு 7 உற்சாகம் உச்சம், இதில் தடை அதை உடை. தொழில் முனைவோர் பி நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம், இந்நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன்கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: பசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக். நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: 4:32 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இணைந்திருக்கீங்க நேயர்களே.
1: மைண்ட் கேம்ஸ் விளையாண்டு இருக்கோம், இப்ப யார் வராங்க நம்ம கூட விளையாடுறதுக்காக அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்
2: அக்கா மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆனந்தி பேசுறேன்,
0: வடசேரியில இருந்து.
1: வடசேரியில இருந்து பேசினா என்ன என்ன சொல்ல வரீங்க?
0: இல்ல, அவங்க அங்க இருக்கவங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பூ எடுத்துட்டு வரேங்க நிறைய விவசாய பெருமக்கள் அந்த பகுதியில். என்னமா உங்களை நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க அதை விட பெருமையான ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கீங்க. என்னமா
2: பூ ஏரியாவே இங்க இல்லையே?
0: அப்படியா?
1: இதுக்காக தான் அவர் வந்து இதெல்லாம் சொன்னாரு, எப்படியாவது போட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேச வருது. அப்படிதானே
0: ஒரு வார்த்தைக்கு சொன்னா இப்படி உண்மையா உலகலாமா ஆனந்தியம்மா?
1: கண்ணாடி வர போட்டிருக்காரு கரெக்டா, அதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்குது. ஓகேவா? சரிங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே இயற்கை சார்ந்த இடத்துலதான் இருக்கிறதுனால இயற்கை சம்பந்தமான சில விஷயங்களை நான் சொல்றேன். 10 வார்த்தை நீங்க வந்து 10 செகண்ட்ல அதை திரும்ப எனக்கு சொல்லணும். ஓகேவா? மழை, நிலா, கடல், மலை, மேகம், காற்று, நதி, மரம், சூரியன், அருவி.
2: மழை, நிலா, மேகம், காற்று, சூரியன், மழை, காற்று.
1: அதுக்கப்புறம் காத்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதுக்கு மேல தெரியலையே,
0: கொஞ்சம்
1: சுத்தி பாருங்க சொல்லுங்க. வானத்துக்கு பதிலாக வேகம் சொல்லியாச்சு, பக்கத்துல வேற என்ன இருக்கு? எதுவுமே இல்லையா?
2: வேற மரங்கள் தான் இருக்கு, கருவேல மரம், வேப்ப மரம்.
1: இந்த மரம் லிஸ்ட் எல்லாம் சொல்றீங்களே, மரம்னு ஒண்ணு சொன்னேனே அதை நீங்க விட்டுட்டீங்களே அதுல. சரி, எத்தனை சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க
2: நீங்க? ஒரு 7 சொல்லிருப்பேங்கிறது தெரியுது.
1: 7 சொல்லிருப்பீங்களா?
2: ஆமா.
1: ஆனா ஒண்ணு மட்டும் கம்மி, 6 சொல்லிட்டீங்க. கடைசியா சொன்ன மரத்தையும் சேர்த்தா 7 வந்துடும்.
0: 7 வார்த்தை
1: வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சிலரை பார்த்தாதாங்க சிரிப்பு வரும், சிலரோட வாய்ஸ கேட்டாலே சிரிப்பு வரும்ன்ற மாதிரி
0: மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்க. நிச்சயமா நிறைய நேயர்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. முயற்சி தளர விடாதீங்க, உங்களுடைய முயற்சி தொடரட்டும். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பினோட 240-102-1

இந்த அறிமுக தோழிகளே, நேயர்களே, நீங்க வாங்க. 246 102 1 இந்த வழக்கமான நேயர்களே, நீங்க எல்லாருமே வாங்க, இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள். 4:40 ஆயிட்டு இந்த நேரத்துல நமக்குள்ள விளையாடுறதுக்காக யாரு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத அதிபதி அவர்களே கேளுங்க.
1: வணக்கம். வாங்க.
2: ஹலோ. வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். அதிபதி ஐயா நலமா இருக்கீங்களா? இளையத்துல அனைவரும் நலமா?
1: நல்லா இருக்குங்கய்யா. எல்லாரும்
2: கணபதி. வடக்கு தத்தமாலும் கணபதி.
0: கணபதி ஐயா கூடவே நான் ஒருத்தி இருக்கேன்.
1: இல்ல இருவரும் நலமா.
2: ராஜலட்சுமியா? அதுதி
0: பாத்தீங்களா, பேரை எடுத்தோன்னே நான் எடுத்தோடனே என் பேரை வேற மெனக்கெட்டு சொன்னேன். இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இதுதான் இதுதான் முத தடவை சொன்னேன். கடைசி நீங்க எனக்கு கேட்கல. போங்க.
2: யார்? லோகேஸ்வரியா?
0: இன்னும் ரெண்டு பேரை சொல்லுங்க. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஸ் தான். அப்படியே வச்சுக்கலாமா?
2: நன்றி
0: நன்றி.
1: விளையாட தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே. உங்களுக்கு வந்து என்ன வந்து கொடுக்கலாம்னா, ரேண்டமா நாங்க வந்து சொல்லுவோம். முன்னாடி எல்லாருக்குமே ஒரு தலைப்பு வச்சிருந்தோம் இல்லையா? ஒரு ஒரு தலைப்புல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நம்ம இப்ப வந்து எல்லாம் கலந்து வரப்போகுது. சரியா? ஞாபகம் வச்சுட்டு நீங்க பதில் சொல்ல போறீங்க. யானை, கடிகாரம், மாம்பழம், குடை, திருமணம், பேனா, ரோஜா, கதவு, புத்தகம், போன்.
2: யானை, கடிகாரம், குடை, பேனா, சொல்லுங்க.
0: இன்னொரு தடவையா? அதை எப்படி சொல்லுவேன்? எல்லாருக்கும் ஒரு தடவை தானே.
2: அதுக்கு
0: மேல வரமாட்டீங்களா? இது கூடவே சேர்த்துங்க.
1: எத்தனை இப்ப நீங்க சரியா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க?
0: ஏழா? ஆறு சொல்லிருக்கீங்க.
1: கிட்டத்தட்ட அந்த வெற்றி புள்ளிக்கு அருகாமையில வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. சூப்பரா சொல்லிட்டாரு.
0: ஆமாங்க. அதாவது இன்னொரு தடவை என்ன சொல்ல சொன்னாரு, ஆனா அவரே கரெக்டா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிருக்கிறாரு இல்லையா? ஆறு வந்து முயற்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு சான்ஸ் கொடுத்தோன்னே அதே மாதிரிதான் நேர்களே, நீங்களுமே வந்து கண்டுபிடிக்கலாம், வரலாம், விளையாடலாம், பேசலாம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 4:31 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 102.1 240 102.1 அப்படின்ற இந்த எங்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு.

0: 4:47 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு மைண்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். இந்த நேடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்கள் கலந்துக்கலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240 102.1 மற்றும் 246 102.1 இந்த எண்கள்ல. அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக இனிப்புல யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
0: யாருங்கம்மா?
1: சரஸ்வதி.
2: சரஸ்வதி அம்மா எப்படி இருக்கீங்க? விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்மா.
1: சூப்பரா இருக்கு. வண்ண குழந்தைங்க இசை தூரலா படிக்கிறதுலாம் கவிதை எழுத நல்லா சூப்பரா இருக்கு.
2: நன்றிங்க.
0: மகிழ்ச்சியா இருக்கு.
2: என்னமா
1: பேசணும்.
0: அழைப்பு கூட வரும்னு நினைக்கிறேன். அதுவும் சரியாமா? அது வேறையா? உங்களுக்கு இன்னொரு அழைப்பு வந்துகிட்டு இருக்குன்னு
1: நினைக்கிறேன்மா.
2: எனக்கு விளையாட்டுக்கு போயிடலாம் சரிங்களா? அவங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க?
0: இப்ப வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு நான் சொல்லி முடிச்சோட நீங்க அப்படியே எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லணும். பேருந்து, டிக்கெட், பை, ரயில், சாவி, குடை, தண்ணீர், ஏரோப்ளேன், கப்பல், பஸ்.
1: பேருந்து, டிக்கெட், ரயில், ஏரோப்ளேன், டிக்கெட். அப்புறம் டக்குன்னு வரலையே.
0: டக்குன்னு வரலையா? இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்களேன்.
2: நினைக்கிறீங்க?
0: சிறப்பு, நீங்க கரெக்டா 4 தான் சரியா சொல்லிருக்கீங்க. பாராட்டுகள். எப்படி அவங்க சொன்னதை சரியா சொல்லிருக்காங்க? ஏன்னா நம்ம கேட்டதுல இதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: அவங்களுக்கு அதான் ஞாபகம் இருந்தது, ஞாபகம் இருந்ததும் சொல்லிட்டேன், சொன்னது கரெக்டுன்னு நான் சொல்லிட்டேன்.
0: கிட்டத்தட்ட 11

0: பொருட்கள் விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நாளை சரியாக சொல்லியிருந்தாங்க, நேயர்களுக்கு இந்த மைண்ட் கேம்ஸ் ஒரு நல்ல உற்சாகத்தை தரும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில மைண்ட் கேம்ஸ் சூப்பரா எல்லாரும் விளையாடுனீங்க நேயர்களே, பங்கெடுத்துக்கிட்ட உங்களுக்கும் பங்கு பெற இன்னும் கூட நிறைய நேயர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. எப்பன்னு கேக்குறீங்களா? இரவு இசை இனிமே உங்களுக்காகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதனால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தாராளமா வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்க தாராளமா எங்க கூட பகிர்ந்துக்கங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியாக கூட உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்க பகிரலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: எஃப்எம் ரெயின்போ ரோட்டரி 2.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான முனைய கட்டிடத்தை நாளை திறந்து வைக்கிறார். பலோத்ராவில் 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாதில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்கிறார். தமிழக அரசு பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றப் பணிகளை துறை அலுவலர்கள் கண்காணித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் சிறந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான பரிசு மற்றும் கேடயத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று வழங்கினார். கூட்டுறவு விற்பனை அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது நடுவர் ஆணையம் அமைக்கும் தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த 285 மாணாக்கருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் வழங்கினார். மாணாக்கர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு வாகனத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட பயனாளிகள் சரிபார்ப்பு பணி வரும் 15 வரை நடைபெற உள்ளதால் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மதுரை, நாமக்கல், கோவை, நீலகிரி, சேலம், கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரான்சின் ஜூல்ஸ், அமெரிக்காவின் வில்லியம் இணையை 7-5, 7-5 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேகமூட்டத்துடன் வானம், கூட திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சித்திர தேரும் வேண்டாம், செவ்வந்தி பூவும் வேண்டாம், கண்ணாடி போன்ற உன் நெஞ்சில் இடம் கொடுத்தால் போதும்.

இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. விண்மீன்கள் எல்லாம் விண்ணில் உறங்கினாலும் உன் முகம் தேடும் என் விழிகள் மட்டும் உறங்குவதே இல்லை.

அஞ்சு மணி 18 நிமிஷம் கிட்ட நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. விதி எழுதிய கவிதை நீ, அதை வாசிக்கும் ரசிகன் நான். பூர்வ ஜென்மத்து புண்ணியமே, பூவாய் மலர்ந்தாய் என் மடியில்

கேட்கிறோம் பொன் மாலையோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மௌனமாய் இருந்த என் இரவில் மின்னலாய் வந்த புன்னகை நீ, இருள் சூழ்ந்த என் வானில் ஒளி தந்த பொன் நிலவு நீ.

புரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும். அதை நாளும் தரும் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. ஒவ்வொரு பூவும் ஒரு கவிதை என்றால் அவை பூக்கும் தோட்டம் ஒரு காவியம்தானே.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. அதோ என் நெஞ்சம் அதிர கண்கள் கழிக்க நெருங்கி வந்து விட்டான் என் காதலன். இனி தனிமைக்கு இடமேது?

கண்ணோடு கண் பேச மௌனமே இசையாகிறது. காதல் என்னும் மூன்றாம் பிறை நம் வாழ்வில் என்றும் பௌர்ணமி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: முத்தனே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: அடடே வா தம்பி வா, வணக்கம். கொஞ்சம் டீ சாப்பிடு.
3: குடுங்க ஒரு கப்பு, குடிச்சிட்டு பேசுவோம்.
4: ஆமா, என்ன காலையிலயே?
3: அதாவதுன்னு உங்களை பாத்துட்டு போனாலே போற காரியம் ஜெயமாயிடுதுன்னு. ஓசியில டீ குடிக்க என்ன மாதிரி எல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு. அது சரிண்ணே, என்ன காலங்காத்தா இல்லையே பரபரப்பா கையில பையோட வெளியில கிளம்புற மாதிரி இருக்க.
4: அதுவா தம்பி, ரசாயன கலப்பு இல்லாத காய்கறி வாங்க போறேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்.
3: நல்லதுண்ணே, அதுக்கு எதுக்கு நெகிழி பைய கையில எடுத்துட்டு போறீங்க?
4: காய்கறி வாங்கிட்டு அது என்ன தலையில எடுத்து வர முடியும்?
3: ஏனே, அதுக்கு துணிப்பை எடுத்துக்கிட்டு போலாம்ல.
4: துணிப்பை எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகுறது?
3: கௌரவம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இருக்குதோ? கௌரவம் அப்படிங்கறது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, சூழலை கெடுக்காம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல இருக்குது. அத விட்டு விட்டு எடுங்க துணிப்பைய, கிளம்புங்க.
5: என்னடா லுக்கு போறா?
6: தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.
7: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1, இது பொன் மாலை.
8: அருள்வடிவே பரம்பொருள் வடிவே ஆனந்தமே அருளே பொருளே புகழே.

கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீ

நிறைவு பெற்றது இன்றைய பொன் மாலை. நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சில் உச்சம் இதில் தடை அதை உடை தொழில் முனைவோர் பி நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. தொடர்ந்து 7:25 உழவர் உலகத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் புனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான முனைய கட்டிடத்தை நாளை திறந்து வைக்கிறார். பலோத்ராவில் 100,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாதில் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள்

குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிற்சி பட்டறை புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பரிந்துரை 84% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறையின் திட்டங்கள், செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சென்னை மந்தவெளி அம்மா உணவகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், சமையலறை பராமரிப்பு, குடிநீர் வசதி உள்ளிட்டவை குறித்து அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜஹான் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்றனர். இதனிடையே மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், கரும்பு, நெல் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று ஆத்தூரில் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவரிடம் காவல்துறையினர் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூரில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பந்தியா, அர்ஜுன் கதே இணை இத்தாலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நைட்ல கார் ஓட்டும்போது ஹெட்லைட் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் நமக்கு காட்டும். ஆனா நம்ம யாரும் முழு ரோடு தெரியல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க மாட்டோம்ல. கண்டிப்பா வெளியில போவோம். அந்த 10 அடி தெரிஞ்சா போதும், அடுத்த 10 அடி தானா தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோட. வாழ்க்கையும் அப்படிதான், எல்லா புரிதலும் முதல் நாளே உங்களுக்கு தெரியணும்ன்றது அவசியம் கிடையாது. முதல் அடி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

வார வாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சி அம்பிகாபுரம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு காலையில 9:30 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை நீங்க திட்டமிட்டு செஞ்சுக்கோங்க.

0: நம்ம உடம்பும் மனசும் நலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தானதா ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
1: உணவுகளின் இயல்பான நிறத்தை மாற்றி மேலும் பிரகாசமாகவும் கவர்ச்சியாகவும் காட்ட மனிதர்களால் தயாரிக்கப்படும் ரசாயன பொருட்கள் தான் செயற்கை உணவு நிறங்கள்னு சொல்றாங்க. இவை பொதுவாக பெட்ரோலியம் சார்ந்த ரசாயனங்கள் ஆகும். செயற்கை வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கலவைகள் மூலம் உருவாக்கப்படுகின்றன. உணவின் சுவை மாறாமல் இருந்தாலும் நிறம் மாறுவதற்காக மக்கள் அதனை விரும்பி வாங்குகின்றனர். செயற்கை நிறங்கள் பல்வேறு உணவுகளில் சேர்க்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஜிலேபி, லட்டு, ஜெல்லி, குளிர்பானங்கள், கேக், சாக்லேட், சிப்ஸ், நூடுல்ஸ், ஐஸ்கிரீம் போன்றவற்றில் சேர்க்கப்படுகின்றன. பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை நிறங்கள் சிவப்பு ஜெல்லி இனிப்பிற்காக, மஞ்சள் நூடுல்ஸ், நீலம் ஐஸ்கிரீம், பச்சை மிட்டாய், ஆரஞ்சு குளிர்பானங்கள். ஏன் செயற்கை நிறங்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தோம்னா, பிரகாசமான நிறமுள்ள உணவுகளை மக்கள் எளிதில் கவர்கின்றனர். குழந்தைகள் நிறமுள்ள உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறாங்க. நிறமுள்ள உணவுகளை சந்தையில் அதிகம் விற்கப்படுகிறது.

0: சில உணவுகள் சேமிப்பின் போது அதன் நிறத்தை இழக்கின்றன. அதனை மறைக்க செயற்கை நிறங்கள் சேர்க்கப்படுகின்றன. செயற்கை உணவு நிறங்களின் நன்மை என்ன என்று பார்த்தோம்னா, உணவின் தோற்றத்தை மேம்படுத்துகிறது, நீண்ட நாளுக்கு கவர்ச்சி தருகிறது, வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆனால் இந்த நன்மையை பெரும்பாலும் வணிக நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆரோக்கிய நன்மை குறைவு. செயற்கை நிறங்களால் ஏற்படும் தீமைகள் சிலருக்கு தோல் அரிப்பு, சிரங்கு, கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குழந்தைகளுக்கு அதிக சுறுசுறுப்பு, பற்கள் சேதம், கவனக்குறைவு, உடல் பருமன், வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற ஜீரண பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக அளவு செயற்கை ரசாயனங்கள், கல்லீரல், சிறுநீரகம், நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படலாம். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிறங்கள் மெட்டனில் எல்லோ, ரோடமைன் பி, மெலாச்சிட் கிரீன். இவை உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். செயற்கை நிறங்களுக்கு மாற்றாக இயற்கை நிறங்கள் பயன்படுத்தலாம். இவை தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இவைகளில் இருந்து பெறலாம். மஞ்சள் தூள், பீட்ரூட்டில் இருந்து சிவப்பு நிறம், கீரைகளில் இருந்து பச்சை நிறம், கேரட்டில் இருந்து ஆரஞ்சு நிறம், பட்டாம்பூவில் இருந்து நீலம், நாவல் பழத்தில் இருந்து ஊதா நிறம் பெறலாம். மஞ்சள் தூளில் கற்குமின் என்னும் கனிமம் உள்ளன, அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பீட்ரூட்டில் பீட்டானின் என்னும் கனிமங்கள் உள்ளன, ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துகிறது, இரத்த சோகையை குறைக்கிறது. விட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து உள்ளன. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. பச்சை இலைகளில் இருந்து குளோரோஃபில் கிடைக்கிறது. கேரட்டில் கரோட்டினின் என்னும் கனிமம் உள்ளது, இவை ஆரஞ்சு நிறம் தருகிறது, நம் கண் பார்வைக்கு உதவுகிறது. இயற்கை நிறங்கள் உடலுக்கு பாதுகாப்பானது, ரசாயனம் இல்லாதது, சத்துக்கள் மிகுந்தவை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பக்க விளைவுகள் குறைவு. உணவின் நிறத்தை பார்த்து வாங்காமல் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் பார்க்க வேண்டும். பள்ளிகளில் உணவு பற்றிய விழிப்புணர்வு, ஆரோக்கிய கல்வி, இயற்கை உணவின் முக்கியத்துவம் பற்றி கற்பிக்கப்பட வேண்டும். மின்னுவதையெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழி, நிறமுள்ள உணவுகள் எல்லாம் ஆரோக்கியமானவை அல்ல. வெளிப்புற அழகை விட உணவின் சத்தும் பாதுகாப்பும் முக்கியம் என்பதை உணர வேண்டும்.
1: உணவுல சேர்க்கப்படுற செயற்கை நிறமிகளால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.

வார வாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகள்ல. திருச்சி மின் பகிர்மான வட்டத்திற்குட்பட்ட கோட்ட அலுவலகங்கள்ல அந்தந்த பகுதிகளுக்கான குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்குது. ஜூலை 7ஆம் தேதி துறையூர் மின்வாரிய கோட்ட அலுவலகத்திலையும், 10ஆம் தேதி ஸ்ரீரங்கத்திலையும், 14ஆம் தேதி லால்குடியிலையும், 21ஆம் தேதி திருச்சி நகரியத்திலையும், 24ஆம் தேதி முசிறி கோட்டத்திலும், 28ஆம் தேதி மணப்பாறை கோட்ட அலுவலகங்கள்ல நடைபெறுது.

நேர்லே இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்லிருந்து பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0431-246-1-240-1-202-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நேர்லே இனி மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.

0: வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டார்.

0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுண்டரேலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுண்டரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: better than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1

0: 8 0 4 2 5 0 1 1 1.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
0: 9 4 9 8 3 4 5 3 5 0.
2: ஆரவாரம் கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சி மாவட்டத்தில் நாளைக்கும் திங்கட்கிழமையும் தாயுமானவர் திட்டத்தில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட இருக்கிறாங்க.

6:50 கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 2.1 இது ஆரவாரம். பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சி காரைக்கால் டெமு ரயில் பகுதியாக 3, 4, 6, 7 ஆகிய தேதிகளில் திருவாரூர்

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிகழ்ச்சியோட நிறைவா நாளைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அப்படிங்கறதுனால அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெற்றது இன்றைய ஆரவாரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 பயணமாக வரும் திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு செல்ல உள்ளார். முதற்கட்டமாக வரும் 6 முதல் 8 வரை இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் தொடர்ந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னில் நடைபெறும் 3 இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். பயணத்தின் இறுதிக்கட்டமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். திருப்பூர் ராயபுரம் பகுதியில் உள்ள சமூக நீதி விடுதியை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காலாவதியான மாத்திரைகள் முதலுதவி பெட்டியில் கண்டறியப்பட்டதை அடுத்து விடுதி காப்பாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் இத்தகைய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாணவிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற

0: நிகழ்ச்சியில் மாநிலத்தில் சிறப்பாக செயல்பட்ட 10 தொடக்க நிலை கூட்டுறவு சங்கங்களுக்கும் சிறப்பாக செயல்பட்ட 30 சங்கங்களுக்கும் பரிசுகளையும் கேடயங்களையும் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை, ஈரோடு, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலகங்களில் முறைகேடுகள் தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற சோதனையில் மாநகராட்சி பொறியாளர்களிடம் 7,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கோவையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் விரைவு ரயிலிலிருந்து 9 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பந்தியா அர்ஜுன் கதே இணை இத்தாலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை. யாருக்காவது கல்யாண நாளோ இல்ல பிறந்த நாளோ வந்துட்டா போதும், ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் குடுக்கறது அப்படிங்கற குழப்பத்துல தலையே வெடிச்சிரும் இல்லையா. பட்ஜெட்டை பார்த்தா நல்ல பொருள் கிடைக்காது, பொருளை பார்த்தா பட்ஜெட்குள்ள இருக்காது. இதெல்லாம் விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன கிஃப்ட் குடுக்கலாங்கிற ஐடியாவுமே இருக்காது. நாம வேணா விசேஷத்துக்கு போகாம விட்டுறலாமா அப்படின்னு முன்னாடி நாள் யோசிச்சுட்டு தூங்கினாலும் அடுத்த நாள் காலையில ஆளுக்கு முன்ன அந்த விசேஷத்துக்கு ரெடி ஆகி நிப்போம்ல. கடைசியா ஒண்ணுமே ஐடியா இல்லாம போற வழியில ஒரு மகையோ போட்டோ பிரேமையோ வாங்கிட்டு போய் கொடுத்து இது அன்பு பரிசு அப்படின்னு சீனை போட்டு வருவோம். ஆனா மனசுக்குள்ள நமக்கே தெரியும் அது ஒரு மொக்க கிஃப்ட்னு. நீங்க இந்த மாதிரி யாருக்காவது மொக்க கிஃப்ட் கொடுத்து பல்பு வாங்கிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி மொக்க கிஃப்ட் வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிஃப்ட் குடுக்கறவங்க ரெண்டு விதவங்க. பொதுவா நாம ஒருத்தருக்கு கிஃப்ட் குடுக்கறோம்னா என்ன யோசிக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பயனுள்ளதா இருக்கும்னு யோசிக்கலாம். இது ஒரு வகை. இன்னொருத்தர் எப்படி தெரியுமா, இந்த பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு பிடிச்சத அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு வருவோம். ஆனா இப்போலாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு மக்களே. சும்மா கடையில விக்கிறத வாங்கி குடுக்கற காலம் போய் இப்போ எல்லாமே கஸ்டமைஸ்டு கிஃப்ட் தான். ஒரு சாதாரண போட்டோவை உடன் காவிங் பண்றது, 3D மினியேச்சர் டாய்ஸ் பண்றது, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசின வாய்ஸ் ரெக்கார்ட QR கோட் பிரிண்ட் பண்ண மியூசிக் ஃப்ரேமா குடுக்கறது அப்படின்னு கிஃப்டும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போலாம் எப்படி தெரியுமா, கிஃப்ட் குடுக்கறது எதுக்கு, நான் மூலையை செலவு பண்ணி யோசிக்கணும், அதுக்குதான் ஆள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போயிட்டு நான் இவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னாலோ, இல்ல இதுதான் என் ஐடியான்னு சொன்னாலோ சூப்பரான பரிசு பொருளா நம்ம கைக்கு கிடைக்க போகுது. அது எப்படி சொல்றேன், ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷன் இருக்கதானே செய்யும். இந்த கிஃப்ட் வாங்குற கன்ஃபியூஷனை தீக்கிறதுக்காகவே இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கிஃப்ட் டாக்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. யாருன்னு பாப்போமா.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம்னா, நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கிஃப்ட் கடையில போய் தேடுவோம், என்னதை கிடைக்கும், என்னதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடி தேடி அலைவோம். ஏதாவது வந்து நம்மளுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி, ஐ மீன் இந்த சென்ஸ், நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு எண்ணம் வந்து அந்த இதை வந்து மேட்ச் பண்ற ஒரு கிஃப்டை தூக்கி கொண்டு போய் கொடுத்துருவோம் கிஃப்டா. ஆனா இங்க பாருங்களேன், ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்
3: தேவைப்பட்டிருக்கு. தேவைக்கேற்ப உள்ள பொருட்களை நம்ம அதை வடிவமைச்சு கொடுக்கறோம். அவங்க அவங்களோட ரிலேஷனுக்கோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காக அந்த பொருளை கேட்கறாங்களோ அவங்க மனசுல ஒரு வடிவத்தை அமைச்சிருப்பாங்க. அந்த வடிவத்தை நம்ம உருவமா செஞ்சு கொடுக்கறதுல நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் சார். திருச்சியில
2: நீங்க இதுவரை செஞ்ச அந்த பர்சனலைஸ்டு அல்லாட்டி கார்பரேட் கிஃப்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நம்ம பொதுவா ஸ்பெஷல்

0: வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட கை கால் ஸோ இதெல்லாத்தையுமே அந்த காஸ்டிங்ற ஒரு இதில் எடுத்து ஸோ அதை காஸ்டிங் பண்ணி அந்த அச்சை வந்து அந்த பருவத்திலேயே 3 மாசம் குழந்தைங்களா இருக்கிறப்பயே அந்த கை காலை காஸ்டிங் எடுத்தோ இல்லை அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணி ஸோ அவங்களோட நினைவு பரிசா எப்பவுமே லைஃப் லாங் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைங்களோட அந்த மாலையில உள்ள பூக்கள் அதெல்லாம் வச்சு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டா என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரி, ஒருத்தவங்க வந்து முன்னாடி இறந்துட்டாங்க, ஆனா வந்து அவங்களை வந்து ஒரு நினைவில் வச்சு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு ஒரு
0: உருவம் தயாரிக்கலாம் சார். ஸோ அவங்களோட வெறும் ஒரு புகைப்படம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் கொடுத்தாலே போதும். மினிமம் ஒரு 15-20 டேஸ்லேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களோட உருவத்தையே என்ன சைஸ்ல கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுல ஹாஃப் பாடியாவோ இல்ல ஃபுல் இமேஜாவோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாலிரெசின்ற ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வெயிட்லெஸ்ஸாகவும் செஞ்சுட்டு இருக்கோம். அது இன்டீரியர்ல வைக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியர்ல வைக்கிறதுக்கு பிளாஸ்டர் பாரிஸ்ல உள்ள மெட்டீரியலோ இல்ல வந்து பளிங்கு கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்லுல உள்ள நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்போ ரெகுலரா உங்களுக்கு வந்து வந்திருக்க ஆர்டர்கள்லாம் எந்த மாதிரி பரிசு பொருட்கள்லாம் இருக்குதுங்கிறது சொன்னா நல்லா இருக்குங்க.
0: இப்போ ரீசெண்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உள்ள ஃபேஸ்புக் இதுல வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அதுல வந்து ஆர்டர் பண்றப்போ அவங்க வந்து நம்பிக்கை இதுதான் இருக்குமான்னு தெரியாது. அதனால அதை வச்சு நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காமனா பண்றது ஃப்ரேம் டைப்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரேம்லேயே போட்டோ ஃப்ரேம்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிட்டர் டைப் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு பின்பத்தை வந்து நீங்க குழந்தை பருவத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு மிருகம் வந்து இந்த சைடு பார்த்தா இன்னொரு மிருகமோ இந்த சைடு பார்த்தா இன்னொரு மிருகமோ தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட உருவத்தையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 3 போட்டோ அதில் மெர்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டா பாக்கிறப்ப ஒரு இமேஜாவும் சைட்ல லெஃப்ட் ரைட் பாக்கிறப்ப ஒரு இமேஜாவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்போ நல்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு.
1: பொதுவா இந்த பரிசு பொருள்கள் வந்து நீங்க சொல்லும் போது அது வந்து கடல்னு சொல்லலாம்.
0: ஆமா.
1: ஸோ இப்போ அந்த கடல்ல நாங்க வந்து மீன் பிடிக்கணும், அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பீங்களா? அவங்களுடைய ஐடியா மாதிரியே, அதாவது யாரு என்ன சொன்னாங்களோ அந்த ஐடியா படியே போவீங்களா? அப்படி போடணும்னா சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் இப்படி என்ன பண்ணுவீங்க?
0: இல்ல சார், பொதுவா நம்ம கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட நம்ம குவஸ்டின் கேட்போம். எடுத்தோடனே உங்களுக்கு எப்போ வேணும், எதுக்காக கொடுக்கறீங்க, யாருக்காக கொடுக்கறீங்க, என்ன தொகையில கொடுக்கறீங்க, என்னைக்கு கொடுக்கணும், இந்த டீட்டெயில ஒரு 4-5 டீட்டெயில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அதாவது அவங்களோட கணவர் மனைவியல் ஃப்ரெண்டு உறவினர் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா பெண்ணா என்ன ஏஜ்ல உள்ளவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது உபயோகப்படுறமான பொருளா இருக்கணும். அந்த பொருளை தான் நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ சாதாரணமா போலீஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு வாட்ச் கொடுக்க கூடாது, மோதிரம் கொடுக்க கூடாது, ஏன்னா அவங்க அதெல்லாம் அணிவிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல ஒரு கீ செயினாவோ ஒரு லைட்டு டிராபிக் லைட் மாதிரி உள்ளதுலயோ அதுல வந்து அவங்களோட பிராண்ட் நேமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி.
1: சரி, ஒரு பர்த்டே கிஃப்ட் எப்படியா இருக்கணும்?
0: ஒரு பிறந்தநாளுக்கு கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னா ஏஜ் பார்த்துட்டு, அந்த ஏஜ்ல உள்ளவங்க என்ன ஏஜ்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஒரு குழந்தை ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய பார்க்கறதுக்கா அந்த பர்த்டே அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஏஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமா ஒரு புத்தகத்திலேயோ அந்த நோட்லயோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தையோட புகைப்படத்தை ஃப்ரண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணியே கொடுக்கலாம். ஸோ இதே பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற டவலோ இருக்கட்டும் இல்ல அவங்க ஒரு ஆபீஸ் போறாங்க அப்படின்னா அவங்க ஆபீஸ் பேக்ல அவங்களோட நேம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் இருக்கட்டும், கீச்சனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கஸ்டமைஸ்டா அவங்களோட நேமோ போட்டோயோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். கல்யாணத்துக்கு இப்ப நம்ம போறோம்னா யாருமே வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க நாளை கல்யாணத்துக்கு 10 மணிக்கு போய் அட்டன் பண்ண போறோம். காலையில 9:30 நமக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு 10 மணிக்கு போறோம் அப்படின்னு சுட சுட உடனே போயிட்டு போட்டோ அனுப்புவாங்க. நம்மளும் சுட சுட உடனே மக் பிரிண்டிங்ல மக் பிரிண்ட் பண்ணி உடனே ஸ்பாட்ல போயிட்டு டெலிவரி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் போட்டோ ஃப்ரேம் ஏன்னா ஸ்பாட்ல கேட்கறவங்களுக்கு அது பண்ணலாம். இதே ஒரு பிஃபோர் 2 டேஸ் முன்னாடியே நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட புகைப்படத்தை வச்சு எந்த வகையான முறையில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு இவங்க கேட்பாங்க, ரிட்டர்ன் கிஃப்டா கேட்பாங்க. முன்னாடி எல்லாம் செடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இந்த பை மஞ்சள் பையில வந்து தேங்காய் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே மாறி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சின்னதா MDF வுட்டில் வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்ல வந்து சின்ன சேவிங்ஸ் 500, 10, 20, 100 இந்த மாதிரி ஒரு டிக் பண்ணி அதுக்குள்ளுக்குள்ள நம்மளோட அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல அவங்களோட போட்டோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி, வீட்டுக்கு மைக்ரோவேவ் பொருட்களாவோ அதுலலாம் அவங்களோட பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு தட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லைங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஸோ இப்போ அந்த சீதன பொருட்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
0: சீதன தட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா, அதுல வந்து அந்த தட்டுங்கள்ல நம்மளோட அலங்கார பொருட்களை வச்சு கொடுக்கறத நம்ம செஞ்சு கொடுத்துட்டு, பொண்ணு மாப்பிள்ளைக்கோட நிச்சயதார்த்த ரிங் வைக்கிறதுக்கான தட்டு, அலங்கார தட்டுன்னு அந்த தட்டுங்களும் நம்ம

0: சரி, இது இல்ல ஏதாவது ஸ்பெசிபிகேஷன் இருக்கா? இது இந்த மெட்டீரியல் தான் பண்ணணும், இந்த மெட்டீரியல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இது இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கோல்ட்ல பண்ணணும், அப்படின்னா நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்களா?
1: அது மாதிரி நகைக்கடைக்காரங்க இருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட ட்ரஸ்டடான பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி வெள்ளியோ தங்கமோ என்ன மெட்டீரியல் கேட்கறாங்களோ அது தகுந்த மாதிரி அவங்களோட புகைப்படமோ இல்ல பேரோ அதில் எழுதி தர வேணும், இனிஷியல் வேணும்னாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
0: இதை பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது?
1: என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் சிறு வயதுல இருந்து எனக்கு.
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன்.
0: மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு கிஃப்ட் ரெடி பண்றாரியா?
1: அதுலயும் என்னோட ஆர்வங்களை செலுத்தி பாண்டிச்சேரி டிவிஎஸ் சென்னை டிவிஎஸ் இருந்துட்டு துபாயில நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்து நம்ம சொந்தமா நம்மளோட எய்ம் வந்து நம்ம அந்த பாதையை கொண்டுட்டு போகணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 2021ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பரேட் கிஃப்ட்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணோம். கார்பரேட் கிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க திருச்சியில இருக்கிற பொதுவா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனி இவங்க எல்லாருக்குமே அவங்களோட பிராண்ட் ப்ரொமோஷன் கிஃப்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம லேசர் மிஷின் நம்ம கிட்டே ஓனா இருக்கு. ஸோ ஆன் டைம் டெலிவரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் பாட்டில், கீச்சின், பென், பென் ஸ்டாண்ட், அம்பரலா, நேம் போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே கம்பெனி பிராண்ட் நேம் பிரிண்ட் பண்ணி சிங்கிள் பீசஸ்ல இருந்து பல்க் குவான்டிட்டி வரைக்குமே நம்ம ஒன் டேல டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா பிஹெச்எல், ஓஎஃப்டி இவங்க எல்லாருக்குமே நம்ம பிராண்ட் ப்ரொமோஷன் கிஃப்ட்ஸ் நம்ம ரெகுலரா பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: இந்த தொழில் முனைவு மூலமா வந்து எத்தனை பேருக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க?
1: நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. இது இல்லாம மறைமுகமா வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்டர்ஸ் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஈவினிங் டைம்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம அவங்களுக்கு நம்மளோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் கற்பனையில வரத அதை உருவமாக்கி கொடுக்கணும் எனக்கு. அதை நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்லி எந்த கஸ்டமரும் அனுப்புனதில்லை. என்னோட ஹிஸ்டரியில நான் செக் பண்ண வரைக்கும் இல்லை முடியாதுன்னு சொல்லி அனுப்புனதில்லை. எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினைப்பேன். எனக்கு என்னோட ஸ்டாஃபுங்களையும் சொல்லுவேன் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும்.
0: இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துகிட்டாங்க தனித்துவ பரிசு பொருள்கள் தயாரிப்பாளரும் தொழில் முனைவருமான பி நாராயணன் அவர்கள். ஐயாவுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றிங்க.
2: என்ன நேர்களே, கிஃப்ட் எப்படி எல்லாம் வாங்கலாம், எங்க வாங்கலாம்ங்கிற கன்ஃபியூஷன் தீந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிஃப்ட் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்சத வாங்காதீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க, பயனுள்ளதா வாங்குங்க. சும்மா ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இல்லாம அவங்க தினமும் பாக்குற மாதிரி, யூஸ் பண்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன கீச்சேனா இருந்தாலும் அதுல அவங்க பேர் செதுக்கி இருந்தா அதுக்கு தனி மதிப்பு தான் இல்ல. இனிமே கிஃப்ட் வாங்குறதுல கன்ஃபியூஷனே இல்ல. உங்க அன்ப அள்ளி கொடுங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

உங்க மனசுல நீங்காம நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இன்னைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில இரவு 10 மணிக்கு. சுழி 4 1 1 246 102 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக

0: செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள்

0: மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும் எஞ்சிய நான்கு திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வைத்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19-23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
2: உழவர் உலகம்
3: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில்
1: தாரிணி, தாரிணிமா.
2: அக்கா என்னக்கா வேணும் உனக்கு?
1: என் கண்ணு இல்ல, என் செல்லம் இல்ல, என் பொம்மி இல்ல.
2: இங்க பாருக்கா, என்ன வேணும் உனக்கு அத முதல்ல சொல்லு.
1: இல்ல, எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியல. இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், கத்திரி பொறுக்கணும், தக்காளி வேற நடவு செய்யணும். அதான்
2: நினைச்சேன் நீ கொஞ்சம் போதே நீ எனக்கு ஏதோ வேலை வைக்க போறேன்னு.
1: தாரிணி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இதை நீ பாத்துக்கோயே.
2: அப்போ இன்னைக்குள்ள உனக்கு உடம்பு சரியாயிடுமா? நல்ல காய்கறி சாப்பிட்டா தானே. ஒரு நாளைக்கு 250-300 கிராம் காய்கறி சாப்பிடணும்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. யார் அதெல்லாம் கேக்குறா?
1: ஏய் நிறுத்து நிறுத்து, என்ன சொன்ன?
2: அட ஆமாக்கா.

0: கேக்குறா.
1: ஏய் நிறுத்து நிறுத்து, என்ன சொன்ன என்ன சொன்ன?
0: அட ஆமாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 250 300 கிராம் காய் சாப்பிடணுமா.
1: அதாவது நாம சாப்பிடுற சாப்பாட்டு தட்டை திருப்பி வைக்கணும், சாப்பாட்டை குறைச்சு காய்கறி அதிகமா எடுத்துக்கணும். சரியா?
0: சரிதான் சரிதான்.
1: ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த காய்கறி சாகுபடி செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்கல இருந்து இடைநிலையர் அப்புறம் விற்பனையாளர் இப்படின்னு எல்லாரும் அந்த காய்கறி கெடாம வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தையும் பிரிசர்வேட்டிவ்ஸையும் பயன்படுத்துறாங்களாம். அதான் வாங்கி சாப்பிட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது.
0: ஏங்கா, நீயும் ஒரு உளத்தியர் தானே, நீ ஏன் காய்கறி சாகுபடியில ஏன் முழுமையா இறங்க கூடாது?
1: எனவோ பட்டம்ங்கிறாங்க, விதை நீர்த்திங்கிறாங்க, பூச்சி மருந்து தொட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா.
0: சரிப்பட்டு வரும். காய்கறி சாகுபடி செய்யணும்னு முதல்ல மனசுல நினை. அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய் செல்வராஜ் அவங்க சொல்றத கேட்டுக்கோ.
1: அதுக்கு நான் எங்க போறதாக்கோ?
0: எங்கேயும் போவேணா, இதோ.
2: இந்த ஆடிப்பட்டம் காய்கறி சாகுபடிக்கு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக பார்க்குறோம், ஏன்னா இப்போ நான் ஆடிப்பட்டை தேடிவதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்கவே இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி சாகுபடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்?
3: பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஒரு முத்தான பழமொழி இல்லைன்னா ஒரு செயல்பாடாக இருக்கும். ஏன்னா அந்த பருவம் தவறிச்சு அப்படின்னாலே எல்லாமே நமக்கு வந்து இடர்பாடுகள் தாங்க சார். முன்னோர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொன்னது, அதை நாங்கள் சயின்டிஃபிக்காகவும் இப்போ வந்து நாங்கள் இன்டர்பிரட் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது காய்கறிகளுக்கு வந்து மிகவும் உகந்ததாகும் சார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் என்பது ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு மிக முக்கிய வந்து ஒரு வேளாண் பருவமாகும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வந்து ஆரம்பித்ததுனால ஒரு மிதமான மழை, அதிகமான ஒரு ஈரப்பதம் மற்றும் வந்து காய்கறிகளுக்குன்னு ஏற்ற ஒரு வெப்பநிலை வந்து இதுதான் சரியாக கொடுக்கக்கூடியதுங்க சார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்களான நம்ம தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களுக்கு ஏற்றதாக இயற்கையாகவே அமைஞ்சு கொடுக்கும் சார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விதை முளைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருந்து பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் குறைவாக இருந்து அதிக மகசூல் பெறலாம் சார். இதனால் விவசாயினுடைய வாழ்வாதாரம் மிகவும் மேம்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை சார்.
2: சரிங்க சார். இப்போது நம்ம பகுதிக்கு இப்போ நீங்கள் சொன்னால் நம்ம திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த பகுதிகளுக்கு நம்ம போடலான்னா என்னென்ன காய்கறிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டோம்னா சரியாக இருக்குங்க சார்? ஏன்னா ரெண்டு வகையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று நம்ம இந்த பகுதிக்கு வரணும், ரெண்டாவது விலையும் ஓரளவு கிடைக்கணும். அப்படின்னா என்ன மாதிரியான காய்கறிகள் நம்ம தேர்ந்தெடுக்கலாங்க சார்?
3: பொதுவாக காய்கறிகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க சார். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அப்படியே நேராக விதையை கொண்டு போய் நம்ம வந்து நிலத்தில் விதைத்து அதில் பலன் பெறலாம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், பீர்க்கை, கொத்தவரை, வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விதைப்பு செய்து உடனடியாக நம்ம பலன் பெறலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாற்றங்காலில் விட்டுட்டு மறுபடியும் அதிலிருந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சொலனீசியஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் விட்டுட்டு எடுப்பாங்க சார். இப்போ நம்ம ஆடிப்பட்டம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அந்த நாற்றங்களை வந்து நம்ம இப்போவே ஆரம்பிச்சிடணும் நல்லதுங்க சார். அது எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, மிளகாய் அதெல்லாம் வந்து நாற்றங்கள்லேயே வந்து 25 ஒரு 30 நாட்கள் அந்த வயதுள்ள நாற்றுகளை வந்து நம்ம எடுத்து நிலத்தை வந்து நம்ம தயார் செய்து நடலாம் சார்.
2: இப்போ வெளியிலேருந்து நர்சரியிலேருந்து வாங்குறோம்னா என்னென்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கலாங்க சார்? இப்போ ஏன்னா எல்லாருமே நர்சரி போட்டு தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் மொத்தமாக நர்சரியிலேருந்து வாங்கி நாற்றங்கள் போட்டுருவாங்க போட்டுக்குவாங்க. அப்புறம் நம்ம மாதிரி வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கலாம் அதிகம் கொஞ்சம் சொல்லுங்க
3: சார். ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து இந்த நாற்றங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து அரிதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது, அப்புறம் வந்து எந்த விதையை தேர்வு செய்யணும் தெரியாது. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நர்சரி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு சார். அதாவது நம்ம வந்து அந்த கூட்டுறவு மாதிரி நிறைய விவசாயிகள் சேர்ந்து அவங்களே வந்து இந்த பகுதிகளுக்கு நம்ம இந்த ரகம் எடுத்துக்காட்டாக வந்து கத்தரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக இருக்கும் சார். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். இப்போ தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்தந்த பகுதிகளுக்கு எந்தெந்த ரகங்கள் வந்து உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு விவசாயிகளே வந்து அவங்க வந்து நர்சரியை வந்து ரெடி பண்ணுறாங்க சார். அதில் வந்து நம்ம சில கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா அந்த நர்சரியில் வந்து அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த விதைகள் வந்து ஒரு வல்லுநர் விதையாக இருக்கா இல்லை வந்து சர்டிஃபைடு சீட்ஸாக இருக்கா இல்லை ஒரு ப்ரைவேட்டாக இருந்தால் இப்போ நிறைய பேர் வந்து ஹைபிரிட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இருந்தாலும் அந்த சான்றிதழ்களை வந்து சரிபார்த்து கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து நம்ம வந்து நாட்டுகளை பெற்று பயிரிட்டோமானால் விவசாயிகளுக்கு ஒய்க்காத ஒரு விவசாயமாக அது அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க.
2: சரிங்க சார். இப்போது ஓரளவு நம்ம லாபத்தை பார்த்து தான் காய்கறியும் போட வேண்டிய சூழலில் இருக்கும், ஏன்னா செலவும் இருக்குது நமக்கு. இப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய காய்கறினா எதெல்லாம் நம்ம இந்த ஆடிப்படுறது கரெக்டாக இருக்கும் சார்?
3: விவசாயத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறது வந்து

0: விவசாயிகள் மக்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சிரமப்படக்கூடியது தான். இடர்பாடை வந்து நீக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து ஒரு குறுகிய காலத்தில் நிகரான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. உடனே எனக்கு வந்து லாபம் வேணும், ஒரு விரைவான வருமானம் வேணும் அப்படின்னம்னா கீரை வகைகள் நம்ம பயிரிடலாம் சார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிருந்து 30 நாட்களுக்குள்ளார நமக்கு வந்து விரைவான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த வெண்டை 40 லிருந்து 50 நாட்களுக்குள்ளார ஒரு அதிகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய், பீக்கங்காய், கத்தரி, தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிருந்து 70 நாட்கள் அல்லது 80 நாட்கள். இப்போ கத்தரிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தை விலையை பொறுத்து வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் கொடுக்கக்கூடியது. இப்போ எல்லாருமே ஒரே நேரம் வந்து இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் காலங்களில் வந்து தக்காளி விலை வந்து அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிடும் பொழுது மகரந்தங்கள் வந்து அந்த பூக்களுடைய அந்த இது வந்து அபாட் ஆயிரம் சொல்லுவாங்க, அந்த கரு வந்து கலைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தபாஷன் இருக்கிறனால நிறைய வந்து காய்கள் கிடைக்காது, அதனால விலை வந்து ஏறிடும் சார். அதனால என்னன்னா அந்த இதில் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஒரு இதில் வந்து ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு காய்களை தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து கத்திரிக்காய் போடுறோம், நீங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் போடுங்க, நீங்கள் வந்து பீர்க்கங்காய் போடுங்க, அந்த மாதிரி பந்தல் காய்களை போட்டு ஒரு ஒருத்தரம் பிரித்து பிரித்து பண்ணோம்னாலே சந்தைக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து இந்த காய் தான் வரும்னா அந்த விலைகளை வந்து யாரும் உடைக்க முடியாது. அது வந்து நீடித்த ஒரு நிலையான வருமானத்தை வந்து விவசாயிகள் கொடுக்கும். அதனால் விவசாயிகள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு அந்த காய்கறிகளை பயிர் செஞ்சாங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து அதிகமாக லாபத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம விதைப்பு செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா விதைப்பு செய்கிறதுக்கான நேரம் வந்து இந்த காய்கறி பகுதியில் எந்த அளவுக்கு முக்கியமானதுங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பொதுவாகவே வந்து காய்கறி விதைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாத தொடக்கத்திலிருந்து ஒரு 20 நாட்களில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சார். சப்போஸ் இப்போ வந்து நாற்று நடவுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் நான் சொன்னபடி இந்த ஆடி மாதம் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நாற்றுகளை தயார் செய்து நிலத்தையும் வந்து தயார் செய்துட்டனாலே கரெக்டாக அந்த ஆடி மாத தொடக்கத்திலேயே வரக்கூடிய அந்த மழையை பயன்படுத்தி நம்ம வந்து விதைப்பு மற்றும் நடவு செய்து நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாங்க சார். அது
1: இப்போ நம்ம நிலத்தை தயார்படுத்துறதுன்றது ரொம்ப அவசியமானது. கூடை உழவு நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் செய்யாம இருப்பாங்க. அப்படி இருக்க சூழலில் இந்த காய்கறி பயிர்கள் போடுறத பொறுத்தவரைக்கும் நிலத்தை தயார்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களில் கவனத்தில் வச்சுக்கணுங்க சார்?
0: நிலத்தை வந்து எப்போவுமே சொன்னபடி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஆழமாக உழவு செய்கிறோமோ அது வந்து மிகவும் நல்லது சார். ஏன்னா அந்த மேல் மண் வந்து உள்ளே போகணும், கீழே உள்ள அந்த மண் வந்து மேலே வரணும். ஏன்னா இப்படி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நோய் பரப்பும் காரணிகள் அல்லது வந்து களையினுடைய விதைகள் அல்லது பூச்சினுடைய முட்டைகள் வந்து மேலே வந்து எக்ஸ்போஸ் ஆகி சூரிய வெளிச்சத்தில் இயற்கையாகவே அதை வந்து ஓரளவுக்கு வந்து அதோடய பாப்புலேஷன்ஸ் குறைச்சிடலாங்க சார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய பயிர் கழிவுகள் நிறையா இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம முழுமதாக அகற்றுவது மிகவும் முக்கியமானது சார். பின் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 முறை வந்து உழவு செய்து மண்ணை வந்து நல்ல பொலபொலப்பாக மாற்றணுங்க சார். மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 10 லிருந்து 12 டன் அளவு வந்து நல்ல மக்கிய தொழு உரம் இல்லைன்னா கம்போஸ்ட் கொடுத்தோம்னா மண்ணுடைய வளத்தையும் நீர்பிடிப்பு திறனையும் வந்து அதிகரிக்கும் சார். இப்போ நம்ம அந்த ஆடிப்பட்டதுனால மழைகள் கொஞ்சம் ஆரம்பிச்சிரும். ஸோ மழைக்கால சாகுபடி அப்படிங்கிறதுனால என்னென்னா நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதியினுடைய நல்ல உயரமான பாத்திகள் அமைச்சோம்னா நீர் தேங்காமல் அதனால வரக்கூடிய அந்த நோய்களை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம் சார்.
1: இப்போ நாற்றாங்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்.
0: விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வித்து அதாவது ஒரு நாற்று அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்துகள் அந்த விதைகளில் வந்து நாற்றாங்கல் மூலமாக நம்ம ஏற்படுத்தணும், உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாற்றாங்கல் வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிற நல்லதுங்க சார். ஏன்னா மழை காலம் இருக்கிறதுனால நம்ம விதைகளும் வந்து இப்போ நிறைய காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அதுவெல்லாம் வந்து இந்த மலையில் அழுகி வீணாக போகாத அளவுக்கு வந்து ஒரு உயரமான இடத்துல அந்த நாற்றாங்கல் அமைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நாற்றாங்கால் அமைக்கணும் அப்படின்னா அதோட அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடுகள் வந்து மேட்டுப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அகலம் இருக்கணும், தேவையான அளவு நீளம் இருக்கலாம். ஏன்னா அந்த 1 மீட்டர் அகலம் எதுக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கைகள் வந்து இந்த நீளம் நம்மளுடைய இந்த நாற்று விதைகளை ஊனும் பொழுதும் சரி அந்த நாற்றுகளை பறிக்கும் பொழுது அவ்வளோதான் நம்முடைய கையினுடைய நீளம். ஸோ அதற்காக 1 மீட்டர் அகலமான ஒரு மேட்டுப்பாத்தி அப்புறம் தேவையான நீளம் இருந்துக்கலாம். நம்மளுடைய தோட்டத்துக்கு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ தகுந்தபடி நாற்றுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த நாற்றாங்கல்ல வந்து நன்கு மக்கிய தொழு உரத்தை சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க சார். ஏன்னா தொழு உரங்கிறது வந்து மெதுவாக அதோட சத்துக்களை வந்து அந்த நாற்றுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அதனால நாட்டினுடைய வளர்ச்சி வந்து மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். விதைகளை வந்து நம்ம அந்த நாற்றாங்கல்ல விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அசிட் ட்ரீட்மெண்ட் வித் பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ், அதாவது பயோஃபங்கசைட்ஸ் சொல்லுவாங்க, அந்த ட்ரைகோடர்மா சூடமோனஸ் அதில் வந்து விதை நேர்த்தி பண்ணோம்னா அந்த கிரகங்களில் வரக்கூடிய அந்த நோய்களை வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மழை நீரில் சேதம் இருக்காத அளவுக்கு வந்து அந்த உயரமான நாற்றங்கள், அப்புறம் வடிகால் வசதி கண்டிப்பாக வேணுங்க. அது இருந்துச்சுன்னா நம்முடைய இந்த நாற்றங்கள் வந்து

0: சிறப்பாக அமையும் சார் இதில்.
1: சரிங்க சார். ஒரு சில சமயத்தில் திடீர்னு மழையும் வரும், அப்படிப்பட்ட சூழலில் இந்த நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம காய்கறி பயிரில் என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: பொதுவாக காய்கறிகள் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் பயிரிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று கனமழையெல்லாம் பெய்யுங்க சார். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மேக வெடிப்புங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சர்வசாரமாக கேள்விப்படுறோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க, சூப்பர் நிலம் வருது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பார்த்திங்கன்னா திடீரென்று கனமழை வந்துச்சு. வந்துச்சுன்னா என்ன ஆகுனா தண்ணி வந்து அபரிதமாக இருக்கிறதுனால தேங்கி நம்மளுடைய பயிர்களை வந்து அழுகளுக்கு உட்பட்டுரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு சார். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தியிலும் உள்ள நல்ல ஒரு வடிகால் வசதி, அதாவது ட்ரென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதிகமான தண்ணீர் வந்து வடிக்கணுங்க சார். அது ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து நல்ல மழை பெய்கிற நேரம். மழை இல்லாத நேரம் என்னுடைய தோட்டம் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கு, காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம வந்து தாவரங்களுக்கு தேவையான நீரை வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே செடிகளுடைய ஆரோக்கியம் அதன் வளர்ச்சி வந்து சீர்படும். ஸோ அதனால் நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சரியாக செஞ்சனாலே நம்ம இந்த காய்கறி பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேர் நோய்களை வந்து வெகுவாக நம்ம குறைக்கலாங்க சார்.
1: சரிங்க சார். கலை மேலாண்மை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சின்ன சின்ன பயிராக போடுறோம், காய்கறியை பொறுத்த வரைக்கும் கலை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். கலையை பொறுத்த வரைக்கும் சரியான முறையை மேலாண்மை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் செலுத்தலாம்? ஏன்னா ரெண்டாவது காய்கறி பயிரில் அதிகமாக செலவாகிற ஒரு விஷயம் இந்த களைக்கொல்லி. மக்களும் ரொம்ப களைக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயிகளும் அது கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் செலவு குறையும். அப்படி இருக்கும்போது என்னென்ன செய்யலாங்க சார் அவங்க?
0: காய்கறி பயிர்களில் மிக சவாலானது கலை மேலாண்மை தான் சார். எவ்வளவு நம்ம செடிக்கு நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் நீர் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி அதிகமாக வளர்ந்துடும். அந்த நிலத்தை நம்ம கோடை உழவு வந்து பண்ணிட்டனாலே கலையினுடைய அந்த விதை மேலே வந்து சூரிய வெளிச்சத்தை இதாயிரும். எப்பவுமே வந்து என்னன்னா பயிரிடுவதற்கு முன்பாக ப்ரீ எமர்ஜென்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு கலைக்கொல்லியை நம்ம பயன்படுத்திட்டாலே அந்த கலையினுடைய தாக்கத்தை வந்து குறைத்திடலாம். இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த கலைக்கொல்லி இருக்கக்கூடாது சார், பூச்சிக்கொல்லி வேண்டாம், குஞ்சான கொல்லி எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய உடல்நலத்தை வந்து நாளுக்கு நாள் வந்து குன்றி போக பண்ணுது. நிறைய எதிர்பாராத நோய்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயெல்லாம் வந்து தாக்கம் நிறைய இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை குறைப்பது நல்லது. ஏன்னா இயற்கை முறையில் நம்ம போகிறது மிகவும் சிறந்தது, குறிப்பாக காய்கறி பயிர்கள் பறிக்கணும் உடனே நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் டாக்ஸிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை குறைப்பதற்கு ஏன்னா குழந்தைகள் இருந்து கர்ப்பிணிகள் இருந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சே வந்து விஷயத்தை கொடுக்க வேண்டாம். முதல் 45 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்தபடி பார்த்தீங்கன்னா அந்த கை முறையில் வந்து களை எடுக்கிறது, அதாவது லேபர்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ், அதை பற்றாக்குறை, வேலையாட்கள்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் நிறைய வந்துருச்சுங்க சார். கொஞ்சம் அந்த இடைவெளியை மட்டும் பார்த்து இடைவெளி அதிகப்படுத்தி களை எடுக்கக்கூடிய அந்த கருவிகள் நிறைய வந்து விட்டது. அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சார், அந்த பண்ண முடியல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மூடாக்குன்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங் சொல்லுவாங்க சார், அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி களையை வந்து முற்றிலுமா குறைச்சலாம் சார். நல்ல ஒரு ஆரோக்கியமான காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாங்க சார்.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உர மேலாண்மையில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் செய்யணும் அப்படின்னா அந்த ஊட்டத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க சார்?
0: எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் செல்லாம் கொண்டு போகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுவதமாக 100% வந்து எனக்கு மருந்து வேண்டாம், 100% வந்து இயற்கை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து வந்து சின்ன ஒரு இடர்பாடாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு நல்லது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழு உரம், பசுந்தால் உரம், உயிர் உரம், மற்றபடியாக அந்த வேதியியல் உரங்களை வந்து ஒன்று நெறிந்து பயன்படுத்தலாம் சார். இதில் வந்து இன்டகிரேட்டடாக பண்ணோம் அப்படின்னால என்ன ஆகும்னா மண்ணினுடைய வளம் வந்து நீண்ட காலம் பாதுகாக்கப்படும். எடுத்துக்காட்டா வந்து நம்ம வேதியியல் ரசாயன உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை கொடுத்தாலே என்ன ஆகும்னா அந்த மண்ணில் உள்ள அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோபியல் அந்த ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குங்க சார். பாக்டீரியாவுக்கு பூஞ்சானங்கள் நிறைய இருக்கும். இது வந்து என்னன்னா அந்த சத்தை வந்து கிரகிப்பதற்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் சார். அதனால நம்ம காய்கறிகளே வந்து சாப்பிடுவதே வந்து பாத்தீங்கன்னா சத்துக்க வேண்டியதான் சாப்பிடுறோம். அப்படிங்கிற பட்சத்துல அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக சென்றடையும், காய்கறிகள் மூலமா கிடைக்கும். அது மூலமா மனிதனுக்கும் அதை சாப்பிடுற அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து ஒரு முழுமையாக சேரும். அதனால அந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறது காய்கறி பயிரில் ஒரு நல்ல வளர்ச்சியும் தரமான மகசூலையும் கொடுக்கக்கூடியதுங்க சார். அது
2: நோய் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலே குறைக்கணும்னா விதை நேர்த்தி அவசியமா?
3: அது மட்டும் இல்ல பூங்கடி, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், என்னென்னலாம் காய்கறி சாகுபடி செய்யலாம், லாபம் எந்த அளவுக்கு வரும், வெளியில இருந்து நர்சரியில வாங்கினதை நம்ம எப்படி பாத்துக்கணும், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை ஏன் கடைபிடிக்கணும், இப்படின்னு ஒன்னு ஒன்னையும் பக்குவமா எடுத்து சொல்லிருக்காங்க.
2: ஏய் நிறுத்து நிறுத்து, நீ பேசும்போது ஏதும் என் பேரை சொன்ன?
3: ஆமா சொன்ன. இப்ப என்ன பண்ணுங்கற?
2: சரி சரி சொல்லிட்டு போ. நல்ல வேலை என்னை வாடி போடி நீ சொல்லல.
3: என்னக்கா சொன்ன?
2: இல்ல அக்கான்னு மரியாதை குடுன்னு சொன்னேன்.
3: சரிங்க பூங்கோடி அக்கா, ஓகேவா? அப்போ
2: டபுள் ஓகே. ஆனா காய்கறி சாகுபடி செய்யறோம்ல, அப்போ இந்த பெண் பூ அதிகமா உருவாகிறதுக்கு என்ன செய்யணும்?

0: மற்ற போக்குவரத்து விஷயமெல்லாம் சொல்லலையே இந்த சாரு.
1: சொல்லுவாங்க, அமைதியா கேளு.
2: அந்த உயிர் உரங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா காய்கறி பயிர்கள், இப்ப குறிப்பா வந்து அந்த கீரைகள், பந்தல் காய்கறிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அதனுடைய விளைவுகள் வந்து காட்டக்கூடியது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணில் நுண்ணுயிர்களுடைய செயல்பாட்டை வந்து அதிகரிக்கும். எடுத்துக்காட்டா வந்து அசோஸ்பைரிலம், பாசு பாக்டீரியா, ரைசோபியம், அப்புறம் வந்து வேம் போன்ற உயிர் உரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து கிடைக்க செய்யுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா வேதியியல் அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட பயன்பாட்டை குறைச்சி சுற்றுச்சூழல் நட்பு விவசாயத்தையும் நம்மளால வந்து மேற்கொள்ள முடியும்.
3: இப்ப இந்த காய்கறி பயிரில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னாங்க சார், ரொம்ப ஈஸியா பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த கீரை மாதிரி பயிர்கள் போடும்பொழுது அது என்னன்னா அந்த பூச்சி தாக்குதல் வந்து அந்த மொத்த மகசூலையுமே கூட கெடுத்துரும். ஏன்னா அப்பியரன்ஸ் கொஞ்சம் மறந்துச்சுனாலுமே உங்களால சந்தையில கொண்டு போய் விற்க முடியாது. பார்க்கும்போது ஏதாவது பூச்சிக்கடி மாதிரி இருக்கு, இது இருக்குனாலும் பொருட்கள் சரியா போகாது. இப்படி இருக்கும்போது இந்த பூச்சி தாக்குதல நம்ம எப்படி கண்காணிக்கலாங்க சார்? முதல்ல இந்த மாதிரி காய்கறி பயிரில் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: பூச்சி தாக்குதல் வந்து எடுத்துக்காட்டா வந்து கத்திரிக்காய் நம்ம கடையில் போறோம்னாலே நம்ம எல்லாருமே எடுத்து பார்ப்போம். அந்த கத்திரிக்காயில் ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்துச்சுனாலே அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். அது வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து அந்த ரசாயன மருந்துகளை, கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான். இதை வந்து இந்த ரெசிடுவல் டாக்ஸிட்டி அதிகமாக இருக்கனால இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார். இதை அப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து எப்போல்லாம் நமக்கு உள்ளே என்டர் ஆகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்புறம் வந்து நீல நிற ஒட்டு பொறிகளை வந்து வயலில் நம்ம வந்து வச்சிடலாங்க சார். அந்த ஒட்டு பொறிகள் வந்து எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுடைய வேளாண்மை கல்லூரி ஈச்சங்கோட்டையிலையும் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விற்பனைக்கு உள்ளது. அதை வந்து நம்ம வயலில் நம்ம கொடுத்துட்டாலே என்னாகும், அந்த பூச்சியினுடைய வருகையை வந்து நம்ம கண்காணிச்சிடலாம் சார். இன்னொன்று வந்து அந்த எதிரி பூச்சி வர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது போய் அந்த பூச்சிகளை அந்த நமக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து அதை வந்து அலாம் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ளை த்ரிப்ஸ் அப்புறம் இலைப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த முறையில் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி எண்ணிக்கை வந்து இந்த பொருளாதார சேத நிலையை வந்து தாண்டும் போது அப்போ மட்டுமே வந்து நம்ம வந்து அந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகுந்த கட்டுப்பாடு நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெருமளவு வந்து அந்த மகசூல் வந்து இழப்பு ஏற்படும் சார்.
3: சரிங்க சார். இப்போ இதில் இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எந்த அளவுக்கு காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: சார், இந்த பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒருங்கிணைந்த முறை இருக்குங்க சார். அதில் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் ஒட்டு பொறிகள்னு சொல்லுவாங்க சார், எல்லோ ஸ்டிக்கி டைப்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபெரமோன் பொறி அப்படி சொல்லி இனக்கவர்ச்சி பொறிகள் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பெண் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு ஒரு திரவத்தை சுரந்து ஆண் பூச்சியை வந்து கவர் செய்யும். அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து இந்த கெமிக்கலாகவே செஞ்சு அதை வந்து நம்ம ஒரு ட்ராப் மூலமாக வச்சுட்டாலே அது வந்து அந்த பெண்பூச்சி தான் நம்மளை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு போய் விழுந்து என்னாகும், அதனுடைய பாப்புலேஷன் வந்து நம்ம குறைச்சிடலாம். அப்புறம் வந்து உயிரியல் கட்டுப்பாடு நிறையா இருக்குங்க சார். இப்போ வந்து நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா அந்த நன்மை பயக்கும் பூச்சிகள் ப்ளஸ் வந்து நம்ம அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பூச்சிகளை வந்து அது போய் சாப்பிட்றோம், இல்லை அந்த செயல்பாட்டை வந்து அப்படியே வந்து குறைச்சி விடும் அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து நம்ம இப்போ மருந்து அடிக்கணும் அப்படின்னாலே என்ன ஆகும், டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா செடியில் நம்மளுடைய காய்கறி பயிர்லேருந்து அடுத்தபடியாக கொண்டு போய் இந்த கலை செடியில் போய் உட்காந்துருவோம். ஸோ அதனால் கலைகளை வந்து நம்ம அகற்றுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக வந்து இந்த பந்தல் காய்கறிகளுக்கு என்னுடைய அனுபவத்தின் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு பொறி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறந்தது சார். அது வந்து நிறைய வந்து அந்த பழைய ஈக்கள் அப்புறம் வந்து நிறைய பூச்சிகளை வந்து கவர்ந்து இழுத்து நேரம் அந்த சேதாரத்தை வந்து நாங்கள் வந்து பெருமளவு நாங்கள் குறைச்சிருக்கோம்.
3: சரிங்க சார். இப்போ காய்கறி பயிரில் வந்து குறிப்பாக இப்போ திடீர்னு மழையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி நோய்கள் தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார்?
2: சார், பூச்சி பொடியே பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வந்து நோய்கள் தான் ரொம்ப அதிகமாக வரும் சார். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரழுகள், இலைப்புள்ளி, சாம்பல் நோய், வாடல் நோய், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து பழம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதாவது பழ அழுகல், இதெல்லாம் வந்து மழைக்காலத்தில் காய்கறிகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் சார் இதெல்லாமே.
3: சரிங்க சார். இப்போ நம்ம நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை விவசாயிகளுக்கு இந்த குறிப்பாக இப்போ இந்த படத்தில் போடுற விவசாயிகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
2: மழைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைப்புள்ளி, சாம்பல் நோய், வாடல் நோய் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம குறைக்கிறது நோய் எதிர்ப்பு உள்ள ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்வது மிக முக்கியமானது. அடுத்தபடியாக வந்து பயிர் சுழற்சியை வந்து மேற்கொள்ளணும் சார். அடுத்தபடி முக்கியமான நம்ம தோட்டம் அல்லது வயலுடைய சுகாதாரத்தை வந்து பேணுதல், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து நோயினுடைய அந்த தாக்கம் உள்ள நோய் அறிகுறிகளை உடனடியாக கண்டறிஞ்சு நம்ம அதற்காக அந்த கட்டுப்படுத்துதல் முறைகளை வந்து உடனடியாக மேற்கொண்டோம் அப்படின்னாலே அடுத்தபடியாக அது வந்து பரவுவதற்கான அந்த இதை வந்து நம்ம குறைச்சிடலாங்க சார். இது வந்து மிக சிறந்த ஒரு நோய் மேலாண்மை முறையாங்க சார் இது.
3: சரிங்க சார். பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார். இப்போ ஒரு பயிர் வகையாக நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுங்க சார்.

0: இல்லை, வெண்டையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
1: சரிங்க சார். வெண்டையை பொறுத்த வரைக்கும் சார், அதனுடைய விதை அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கனாலே 3 லேருந்து 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து தேவைப்படும். ஒரு ஹெக்டேருக்கு எடுத்தீங்கனால 8 கிலோ தேவைப்படுங்க சார். விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம். அசோஸ் பயிரிலும் அப்புறம் ட்ரைகோடர்மா வச்சு நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சிடணும் சார். இடைவெளி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 45 x 30 சென்டிமீட்டர், அதாவது 1.5 to 1.25 அடி அந்த இடைவெளியில் வந்து நம்ம வந்து வெண்டையை வந்து பயிரிடலாம். முதல்ல பூக்குற காலம் வரைக்கும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வராமல் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்துங்க சார், கொஞ்சம் இழப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதுக்கு ரெசிஸ்டண்டான ஒரு ரகங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சார். அது வந்து CO4 அப்புறம் CO THC அப்படிங்கிற மாதிரி அந்த ஹைபிரிட்ஸ்லாம் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து இந்த வெக்டர் சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் தேமல் நோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெமிசிய டபாக்கி அப்படிங்கிற அந்த ஒயிட் ஃப்ளைஸ் இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் போய் வந்து அந்த சாரை வந்து உட்காந்து புரியுதோ அது அடுத்தபடியே எங்கே உட்காருதோ எல்லாத்தையும் அப்படி பரப்பிட்டு போய் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அந்த வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு வந்து அந்த மஞ்சள் ஒட்டுப்பொறிகள் அப்புறம் அதுக்கு தகுந்த ரசாயன மேலாண்மை முறைகளில் அதை கட்டுப்படுத்தினாலே இந்த பெருமளவில் தாக்கத்தை ஏற்படக்கூடிய அந்த மஞ்சள் தேமலை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கலாம் சார். இது
0: சரிங்க சார். அடுத்து நிறைய போடுற ஒரு முக்கியமான பயிர் தக்காளி.
1: ஆமாங்க சார்.
0: தக்காளியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாம், எதை செஞ்சாங்கன்னா ஒரு வெற்றிகரமான முறையில் அவங்களால சாகுபடி செய்ய முடியும், அறுவடை எடுக்கலாம்.
1: தக்காளியில் வந்து நம்ம அந்த அடிப்பட்டதுக்கு போகிறோம் அப்படின்னாலே என்ன, மழை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மழை நீரில் வேறு அழுகல் ஏற்படாத வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வடிகால் வசதி ரொம்ப முக்கியமானது. நாற்றுகள் வந்து ரொம்ப முக்கியங்க சார். அதாவது 25 to 30 நாட்கள் வயதுள்ள நாற்றுகளை நம்ம வந்து வயலில் கொண்டு போய் விட்டனாலே அது நல்லாயிருக்கும். தக்காளிக்கு வந்து தகுந்த இடைவெளி, அதாவது ஒரு 2 to 1.5 அடி இல்லை 2 to 1.5 அடி அந்த இடைவெளியில் விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக அந்த பூச்சியோ நோயோ டக்குன்னு போகிறது வந்து அந்த தொடர்பு வந்து குறைக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சொட்டு நீர் பாசனம் அல்லது உரப்பாசனம் சொல்லலாம், ஃபெர்டிகேஷன் சொல்லி ஆங்கிலம் சொல்லுவாங்க. இது வந்து தக்காளிக்கு ரொம்ப சிறந்தது சார். எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வாரம் வாரம் அதோடைய விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க சார். இப்போ அதிகமாக வரத்து வந்துச்சுனாலே அந்த விவசாயிகளுக்கு விலை கிடைப்பதில்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் தக்காளியை பறிக்காம விட்டுருவாங்க, இல்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பறித்த தக்காளியும் கொண்டு போய் கீழே கொட்டிடுவாங்க. அது வந்து வந்து மனதுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அதுக்காக அந்த ஃபெர்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு கரையும் உரப்பாசனம் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், விலை கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சினாலே நம்ம வந்து அந்த உரங்களோட அளவில் கூட்டி பார்த்திங்கன்னா அந்த தக்காளியுடைய மகசூல் அதிகப்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாம் சார். சப்போஸ் விலை குறையுது அப்படின்னாலே நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே அந்த உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது குறையும்னா அப்படி ஸ்டேகடாக கொஞ்சம் அப்படியே மெது மெதுவாக கொண்டு போய்க்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிகேஷன் சிஸ்டத்தில் அந்த பசுமை குடிலில் நம்ம செய்யலாங்க சார். முக்கியமாக தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி இலைச்சுருட்டு நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொதுவான ஒரு நோய் சார். அதை கட்டுப்படுத்துற ஒயிட் ஃப்ளை, அதை வந்து கட்டுப்படுத்தினாலே வந்து நமக்கு இந்த தக்காளி இலைச்சுருட்டு நோயை வந்து நம்ம தடுத்து விடலாம் சார்.
0: சரிங்க. குடிவகை காய்கறிகள் போடுறாங்க, பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதுமாதிரி போடுறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார். அவர்களுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
1: இப்போ கொடிவகை காய்கள் எடுத்துக்கிட்ட அந்த பாகற்காய், புடலங்காய், பீர்க்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது போவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பந்தல் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஒரு சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கணும் சார். அதுபடியே பார்த்தீங்கன்னா அந்த காய்க்கிற பழங்கள் வந்து தரையில் படாமல் இருக்கணும். தரையில் பட்டாலே அந்த லெவலில் அந்த நோயோ அந்த பூச்சிகளோ டக்குன்னு வந்து அந்த மகசூலை வந்து பாதிக்கக்கூடியது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த பந்தல் காய்கறி எல்லாருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பூக்கள் பெண் பூக்களுடைய அந்த விகிதத்தை வந்து நம்ம சராசரியாக சரிவிகமாக வந்து பராமரிக்கணும். பெண்புக்களை ஊக்குவிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிபலிக் ஆசிட், எத்தரல் அந்த மாதிரி வந்து அந்த ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க சார், அதை கொடுத்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்புக்களை ஊக்குவித்து அதுபடியே அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மகசூலையும் வந்து விவசாயிகள் அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் சார். இதுதான் வந்து பந்தல் காய்கறிகளில் ஒரு நல்ல ஒரு நடைமுறையாகும் சார்.
0: சரிங்க சார். இப்போ கீரையை பொறுத்த வரைக்கும் போடுறாங்க அப்படின்னா கீரைகளில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம்?
1: கீரை 25 to 30 நாட்களுக்குள்ள ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த கீரை தாங்க சார். கீரையை போட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய உயரமான பாத்தியில் வந்து நம்ம விதைக்கணும் சார். அது ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வந்து 25 நாட்களில் வந்து நம்ம அறுவடை செய்யலாம். ஒரு சில கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டு கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா முத்த விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரைகள் வந்து தண்டுக்காக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இலைக்காக வேண்டும்னா குறுகிய காலத்தில் அதாவது 25 நாட்களே நம்ம அறுவடை செய்யலாம். தண்டுக்காக வேண்டும் என்று சொன்னால் ஒரு 45 to 60 நாட்களில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலாம். கீரை குறைந்த முதலீட்டில் அதிகமான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஒரு சந்தை தேவை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய பரிந்துரையின்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய சராசரி தேவைகளில் கிட்டத்தட்ட 75 ஒரு 125 கிராம் வரையும் கீரைகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்முடைய உடல் வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து பெற இயலும் சொல்றாங்க. ஆனால் அவள் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு

0: கேள்வி. ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுங்க சார். இப்ப நீங்க வந்து அர்பன் சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட, இப்ப கிராமங்கள் இருக்கோ இல்லையோ, டவுன்ல அந்த சிட்டிஸ் அர்பன்ஸ்ல உள்ளவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பச்சை காய்கறிகள் அந்த பச்சை கீரைகளை வந்து அதிகமா விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த சத்தை வந்து பேணி கொள்ளணும் அப்படிங்கறக்காக. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தையின் தேவை அதிகமாக உள்ளதுனால கீரைகளுடைய வரவேற்பு வந்து நகர்ப்புறங்கள்ல மிகவும் அதிகமாகிட்டே போயிது. நாளடைவில்
1: சரி.
0: வாரத்துல வந்து 2 லிருந்து ஒரு 3 முறை வந்து நீர் கொடுத்தாலே போதும் சார். அதனால குறைஞ்ச இடத்துல ஒரு குறைஞ்ச நீர் வசதி உள்ள இடத்துல வந்து அதிகமான லாபம் பார்க்கலாம் அப்படின்னா கீரைகளுக்கு விவசாயிகள் செல்வது மிகவும் சிறந்ததாகும் சார்.
1: சரிங்க சார், நீங்க சொன்னப்பல என்னன்னா ஒரு குறைந்த காலத்துல நிறைவான ஒரு வருமானத்தை பாக்குறதுக்கு இந்த காய்கறி பயிர்கள் ரொம்ப துணையாக இருக்கும். இப்ப எந்த பயிர் போட்டுட்டு இருக்காங்களோ இந்த ஒரு பட்டத்துல இதை போடுறாங்க அப்படின்றப்ப பயிர் சுழற்சிக்கும் ஒரு வகையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும், எப்படி நாற்றங்கள் அமைக்கணும், விதைகள் எப்படி தேர்வு செய்யணும், இந்த பூச்சி மேலாண்மை எப்படி இருக்கும், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எப்படி பயனுள்ளதாக இருக்கும், உர மேலாண்மையிலையும் நம்ம எல்லா மாதிரியான உரங்களையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போது இயற்கை உரங்களும் கொஞ்சம் தொழு உரம் இது மாதிரி போடலாம், அப்புறம் நமக்கு கொடுக்குற நார்மலான ரசாயன உரங்கள் கொஞ்சம் உயிர் உரங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து பயன்படுத்தும் போது அந்த காய்கறி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல மகசூல் எடுக்கலான்ற தகவல்லாம் சொன்னீங்க. நிறைவா நீங்க டெல்டா பகுதிகளில் இந்த படத்தில் காய்கறி போடுற விவசாயிகள் என்னென்ன விஷயங்களை செய்யணுன்றது மட்டும் சொல்லுங்க.
0: இப்ப நம்ம காவிரி டெல்டா விவசாயிகள் வந்து ஆடிப்பட்டத்தில் வந்து ஒரு ஒரு 10 தொழில்நுட்பங்களை பின்பற்றினாலே போதும் சார். தரமான விதைகள் சார் அதை வந்து பயன்படுத்துவது மிக முக்கியமானது. அடுத்து அதே விதைகளை உயிரியல் விதை நிறுத்தி செய்தது ரொம்ப அவசியமானது. அப்புறம் உயரமான பாத்தி அமைத்தல், ஏன்னா தண்ணீர் பாதிப்பு ஏற்படுறதுனால உயரமான பாத்தி அமைத்தல், நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்துதல், அப்புறம் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதுக்கு அடுத்தபடியாக வந்து தொழுபுரம் மற்றும் உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தல், ரசாயன உரங்களை வந்து குறைத்து கொண்டு இந்த மாதிரி இயற்கை உரங்களை பண்ணாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்தான காய்கறிகள் கிடைக்கக்கூடியது. அப்புறம் அந்த பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டுப்பொறிகள், ஃபிரமோன் பொறிகள், அப்புறம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை இதெல்லாம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட மேலானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் என்னென்ன காய்கறிகள் தேவை அப்படிங்கிறபடி நம்ம பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம பயிர் தேர்வு செய்து நம்ம பின்பற்றினாலே நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாம் சார்.
1: இப்போ நீங்கள் சொன்ன சம்மந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: விவசாயிகள் என் நேரமும் வந்து என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் சார். என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 948-93-20-948. மறுபடியும் சொல்கிறேன், 948-93-20-948. எனக்கு நேரம் நீங்கள் வந்து அலைபேசியில் அழைக்கலாம். சப்போஸ் உங்களோட காய்கறி பயிர்களில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஃபோட்டோ எடுத்து கூட எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் அதுக்கு நீங்கள் அனுப்புனா கூட நான் உடனடியாக பார்த்து கூட அது என்னென்ன பிரச்சனைகள் எப்படி களையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவியல் ஆலோசனை வழங்குவதற்கு நான் எப்பவும் தயாராக இருக்கேங்க சார்.
1: நிறைய முக்கியமான தகவலை சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டது மிக நன்றிங்க.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
2: தாரணி தாரணி, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் போலாமா?
3: எதுக்குக்கா?
2: ஆனி மாசம் இன்னைக்கு 19 தேதி ஆச்சு, காய்கறி விதைகளை இப்பயே வாங்கிட்டு வந்தாதானே ஆடி முதலுக்கே நடவு செய்ய முடியும்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா விதை வாங்கும் போது கண்ட கண்ட இடத்துல வைக்கிற விதையெல்லாம் வாங்க கூடாதுன்னு தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய செல்வராஜ் அவங்க சொன்னாங்கல்ல?
2: ஆமாமா சார் சொன்னாருதான், ஆனா நம்ம அது வாங்கறதுக்கு எங்க போகணும் என்ன?
3: நம்ம எங்கேயும் போக வேணாம்,
2: பின்ன
3: நமக்காகவே அக்ரிகார்ட் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு.
2: சரி,
3: இணைப்புல உள்ள போய் தேடுனா உனக்கு என்ன விதை வேணுமோ பணம் கொடுத்துட்டா பார்சல் வீட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லையா, அருகாமையில உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்துல அலுவலரை தொடர்பு கொள்ளலாம்.
2: நீ சொல்றது சரிதான் தாரணி, அதே மாதிரியே செய்வோம்.
3: அக்கா முதல்ல செய்ய போறது காய்கறி சாகுபடியா இல்ல கீரை சாகுபடியா?
2: கீரை சாகுபடி தான் முன்னாடி, ஏன்னா அதுதான் 20-30 நாளைக்குள்ளார வருமானம் பார்க்கலாம்னு சார் சொன்னாருல்ல. அப்படியே படிப்படியா பாகற்காய், பீர்க்கு, போடல, தக்காளி, வெண்டை, அவரை இப்படின்னு அடுத்தடுத்த காய்கறி சாகுபடி போ வேண்டிதான்.
3: சமத்துனா சமத்துதான், அக்கா வீட்டுல இனிமே டெய்லி 250-300 கிராம் காய்கறியை தான் டெய்லி சாப்பிடுவாங்க போலயே, கிட்டத்தட்ட 500 கிராம் வரைக்கும் கூட போலான்னு நினைக்கிறேன்.
2: அளவுனா அளவுதான், மிச்சம் இருக்கிறத வித்து வருமானம் பாக்கணும் இல்ல? வருமானம் வருமானம் முக்கியம்.
3: பலே பலே, தோட்டத்துக்கு போக நேரமாச்சு, நான் வரேன்.
2: அப்போ என் தோட்டத்துல வேலை செஞ்சு தாரேனது அமுட்டுத்தானா?
4: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம்

0: 23 தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். விருப்பமுள்ள கால்நடை வளர்ப்போர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715. மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையானது அதிக வெப்பம், அவ்வப்போது லேசான மழை மற்றும் அதிவேக காற்று என நிலவுவதால் மாறுபட்ட காலநிலைக்கு ஏற்றவாறு கோழி பண்ணையாளர்கள் சில யுக்திகளை கையாளுவது அவசியமாகும். காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகமாக காணப்படுவதால் தீவனம் வீணாவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகளை பண்ணையாளர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு இதுபோன்ற அதிக காற்றின் வேகம் கொண்ட வானிலையே நிலவக்கூடும் என்பதால் தீவன விரயத்தை தடுப்பதற்கு கோழியின் தீவனத்தில் சிறிதளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம். இதனால் மதிப்புள்ள வைட்டமின் போன்றவை காற்றில் பறந்து செல்வதை தடுக்க முடியும். மேலும் உயர்மனைகளின் பக்கவாட்டில் படுதாவை கட்ட வேண்டும். இவ்வாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மண் பரிசோதனை மற்றும் சமச்சீர் உரமிடுதல். பெரம்பலூர் வாலிகண்டாபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் என் சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்.
2: நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் வேளாண் சார்ந்த தகவல் தொழில்நுட்பங்கள். தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஆர் ஜெயசங்கர். தொடர்ந்து பயோஃபிளாக் தொழில்நுட்பம். தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம் நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் இடம்பெற உள்ளது. நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்.
1: அதற்கு
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நாளை வரிசைகளில் நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான முனைய கட்டிடத்தை நாளை திறந்து வைக்கிறார். பலோத்ராவில் 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாதில் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிற்சி பட்டறை புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பரிந்துரை 84% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த ஆய்வுக்கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. வருவாய்த்துறையில் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இணையவழி உட்பரிவல்லாத தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்துதல் குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கட்டிட புனரமைப்பு பணிகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைந்து முடித்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு

0: சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். கூட்டுறவு சங்கங்களில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதே தமிழக அரசின் நோக்கம் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட தொடக்க நிலை கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய அவர், நடப்பாண்டில் பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 73 கோடி ரூபாய் அளவிற்கும் அதிகமாக பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜஹான் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களிடம் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் நாளை கோரிக்கை மனுக்களை பெறுகிறார். இத்தொகுதிக்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது நடுவர் ஆணையம் அமைக்கும் தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை, ஈரோடு, புதுக்கோட்டை, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலகங்களில் முறைகேடுகள் தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மாவட்ட செயல்பாட்டு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமப் பகுதியில் செயல்படும் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நாளையும் நாளை மறுநாளும் அமோனியா வாயு அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தொழிற்சாலையிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் அடவி நயினார் மற்றும் கருப்பா நதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக இதுவரை தண்ணீர் திறக்கப்படாததால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் நடவு பணிகள் பாதிப்படைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அணைகளிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இனி ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை கேட்கலாம்.
2: Hello, I'm Mike Perkins of the BBC Sports Centre with the latest World Cup news. Portugal came from behind to beat Croatia 2-1. The win puts them through to the last 16 of the World Cup. Cristiano Ronaldo cancelled out Croatia's opener from the penalty spot on 68 minutes before Gonçalo Ramos scored a stoppage time winner. The Portugal manager, Roberto Martinez, says it was a tense evening.
3: It's important to keep the calmness, be rational. And I think now I've got enough experience. I lost all my hair through it, but I think it's worth it. And at the level of this World Cup, I think the World Cup has been so far fantastic. I don't remember a World Cup that has been so exciting so early in the tournament.
2: Portugal will face Spain next, who eased through with a 3-0 win over Austria in Los Angeles. Mikel Oyarzabal scored twice for the European champions, with defender Pedro Porro also on target with his first international goal. Switzerland are also through after picking up their first World Cup knockout win in 88 years, beating Algeria 2-0. The last 32 matches continue later, with Australia taking on Egypt in Dallas and the defending champions Argentina facing Cape Verde in Miami. Also, Ghana play their first knockout match since 2010 when they take on Colombia. The Black Stars manager, Carlos Queiroz, expects an entertaining game in Kansas.
4: It will be great to see two fantastic teams on the pitch, different styles, with both teams committed to win the game, create entertainment.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகள்ல நேரம் 8:08 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இரவு இசை இனிமையில உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். நேரிலே அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது
1: அறிமுக நேயர்களாக இருந்தால் 240-102-1 அப்படிங்கிற எண்ணிலையும், வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 246-102-1 அப்படிங்கிற எண்ணிலையும் தொட்டு வரலாம். திருச்சியோட முன் இணைப்புக்கு 0-4-3-1.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நெஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நம்ம கூட பேசுறதுக்காக முதல் நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர்ல இருந்து தமிழரசி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்மா. தமிழரசி அம்மாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சின்ன வீட்டுல இருந்து எல்லாம் மண்ணா உள்ள மாட்டான்.
2: நன்றிமா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரது கேட்டலாங்கம்மா.

0: நேரம் 8:18. நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வதுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? என்ன மச்சான்ல இருந்து? நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான ஒரு பாடல் வருது, கேட்டலாம்.

0: 8:24 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கமா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் சிதம்பரம் புவனையில இருந்து சுமதி பேசுறேமா.
1: சுமதிமா, எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பா இருக்கமா. நீங்க?
1: நல்லா இருக்கோமா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு வந்து ஹேராம் படத்துல இருந்து இசையில் தொடங்குதம்மா அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பாமா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 8:30 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது இரவு இசை. இனிமை நம்ம கூட பேசுற காத்திருக்கிற நேயர்,
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேரு?
2: என் பேர் வந்து தஞ்சாவூர் மகனமுச்சாவில இருந்து குருமூர்த்தி சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நன்றிங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சார்.
1: சொல்லுங்க குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து மிஸ்டர் பாரத் படம், எஸ் பி பாலசுந்தரம் ஜானகி பாடின பாடல் சார்.
1: என்ன பாட்டுங்க?
2: பாட்டு வந்து காத்திருந்து கதவு திறந்து உள்ளுக்கு வாடி, காதல் செய்து கத்துத்தர முன்னுக்கு வாடி, நான் வாழ பிடிக்கும்.
1: பாட்டையுமே பாடிடுவீங்க போல இருக்கு. நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.
3: யாரது?
4: நான் தான்.
3: நான் தான்.
4: நான் தான்.
3: எங்க இருக்கீங்க?
4: இங்கே.
3: எங்கே?

0: காத்திருக்கிற அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். மலைக்கோயில இருந்து.
0: விஜயம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். ரேடியோ பெட்டி வச்சுக்கிட்டே நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா இருக்கே? அப்படியா?
1: ஆமா மேடம், பக்கத்துல தான் இருந்தேன் மேடம்.
0: ரேடியோ மேல அவ்வளவு காதலா, இல்ல உங்க குரலை நீங்களே கேட்கணுங்கிறதுக்காகவா இந்த ஆர்வம்?
1: அப்படி எல்லாம் இல்ல மேடம், பாட்டுக்கு எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: அதனாலங்களா? சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு படிக்காதவன் படத்துல இருந்து ஜோடி கிளியே இங்க அந்த படம் வேணும் மேடம்.
0: ஓகேம்மா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி லைவ்ல வந்ததுக்கு.
1: தேங்க்ஸ் மேடம்.
2: ஜோடி கிளியே

0: 8 மணி 43 நிமிஷம் கிணறிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள். இது இரவு இசை இனிமை.
1: இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: இரவு நேரத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் நமது 102.1 அன்பு சகோதரி, அன்பு சகோதரர் இருவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். புரிய நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன். ஐயா இருவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
1: நன்றிங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க கணேசன் ஐயா?
2: நலமா இருக்கேன். நம்ம பண்புலையோட இணைந்து பயணிக்கும் பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக
1: தொடர்ந்து இணைஞ்சு இருங்க, அந்த மகிழ்ச்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: அந்த மாவீரன் படத்துல இருந்து சொக்குப்படி கக்கத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அன்புள்ள வழங்கிய வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா, நன்றி.

0: 8:48 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை
1: நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: லால்குடி வட்டம் திருமண மேடம் அம்சோலி பேசுறேன் மேடம்.
1: அம்சோலியம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில? ஐ லவ் இந்தியா படத்துல குறுக்கு பாதையில மேடம்.
1: எல்லாரும் இன்னைக்கு பயங்கரமா தேர்வு செய்யறீங்களா இருக்கேன் பாடல்களை.
2: என்ன மேடம்,
1: எல்லாரும் பாடல்கள் பயங்கரமா தேர்ந்து இருக்கிறீங்களா இருக்கு. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வரிசையா அங்க நாயகிகள் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம பாடல் அப்படி கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில. நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது யாருங்கம்மா?
2: சுப்பலட்சுமி.
1: சொல்லுங்க சுப்பலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
2: ஆட்டுக்காரங்களுக்கு பரிசு எடுக்கையில் அந்த பாட்டு போடுங்க சார்.
1: கொடுத்துடலாங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
0: வீட்டுல.
1: வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறீங்க?
2: ஆமா சார்.
1: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது கேட்டலாங்கம்மா.

நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்லயே உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம், பிடித்த பாடலையும் கேட்கலாம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்தும் மனதில் ரீங்காரமிடும் பாடல்களை உங்கள் செவி தீண்ட செய்யும் இது ஞாபகம் வருது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்க மனசுல நீங்காம நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 4 3 1 2 1 2 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து இப்போ நம்ம கூட பேசுறதுக்காகவும் பாடல் கேட்கறதுக்காகவும் யாரு முதல்ல இணைப்புல வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அபி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் அபி. ராஜாமணி வின்சென்ட், அரியலூர் மாவட்டத்தில இருந்து, கண்டார் ராஜசம் மலைமேடு.
1: ராஜாமணி அம்மா, என்ன பாடல்
2: சொல்லுப்பா?
1: என்ன பாடல்மா?
2: எனக்கு பாடல் வந்து பாவமணிப்பு படத்துல இருந்து, பாலி இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது அந்த சாங்.
1: ஓகேமா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிமா இணைப்புல வந்ததற்கு.

0: மணி 5 நிமிஷம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: லால்குடி லட்சுமி நாராயணபுரம், எம் துரைராஜ்மா.
0: துரைராஜ் ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சபதம் படத்துல தொழுவது என்ன சென்றலோ மலர்களோ பாட்டு பாடுங்க.
0: அருமையான பாடல்.
1: பாலசுப்ரமணியம் பாடல் பாட்டுல அருமையான பாட்டு மாதிரி
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.

0: 10 மணி 10 நிமிஷம் கிட்ட நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நேர்லே உங்க விருப்ப பழைய திரைப்பட பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 0431 241 101 240 101 240 101 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் வணக்கம். வணக்கம்
1: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க மேடமா, நீங்க தான் சொல்லணும். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? போடவே இல்லையா, நீங்க முதல்ல சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்ல மாட்டீங்களா சார்? உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, அத சொல்லுங்க பாப்போம்.
1: நாங்க திருச்சி மாவட்டம் தேனியரப்பட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேருங்க சார்?
1: திருச்சி மாவட்டம் தேனியரப்பட்டில இருந்து ஜெயசீலன் பேசுறேன்.
0: ஜெயசீலன் சார், சரிங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நம்நாட்டில இருந்து ஒரு சாங் கொடுங்க மேடம்.
0: ஓகேங்க சார், கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 10:22 கிரணஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேர்களே. உங்களுக்கு பிடிச்ச பழைய பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 4 3 1 2 1 2 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காகவும் பாடல் கேட்கவும் யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்? என்னது?
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
0: நல்லா இருக்கும் சொல்லும் போதே இருமல் வருது. என்னது இது?
1: லேசா வருது.
0: சரி சரி, கவனிச்சுக்கோங்க.
1: துண்டமீன் படத்துல இருந்து வாழ்வில் சௌபாகியம் வந்தது. நம்ம எஸ்பிபி சாரும் சுசிலா அம்மாவும் பாடின பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். மியூசிக் அவ்வளவு சிறப்பா இருக்கும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: பேசுறீங்க.
1: நான் திருவண்ணாமலையிலேருந்து என் செல்வகுமார் மேடம், பூனே என்கிற என் செல்வகுமார்.
0: செல்வகுமார் சார், இதான் முதல் முறையா நிகழ்ச்சியில பேசுறீங்களா?
1: ஆமாங்க மேடம், இதுக்கு முன்னாடி லெட்டர்லாம் எங்க அம்மா போட்டிருப்பாங்க.
0: ஆஹா, அம்மா பேரு?
1: அம்சொல்லின்னு சொல்லிட்டு எங்க அம்மா லெட்டர் போடுவாங்க.
0: ஆஹா,
1: அடிக்கடி அவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க.
0: அப்படிங்களா? இன்னைக்கு சாயந்தரம் பேசினாங்களோ?
1: 2002 இவங்க பண்ணிருக்காங்க எங்க அம்மா.
0: சரி சரி, இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல பேசினாங்களோ? விளையாண்டாங்க வந்து இல்லையா? சரிங்க, வாழ்த்துக்கள். உங்களையும் வரவேற்கிறது வானொலி. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அதான் மேடம், சாந்தி நிலத்தில இருந்து கடவுள் உருண்ட உலகை காண தனியே வந்தாராம்.
0: அந்த பாட்டு கொடுத்துடலாம். நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. தொடர்ந்து இனிமே நிகழ்ச்சிகள்ல பங்கேறுங்க.
1: ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ்.

0: அம்மா.
1: சரி சரி, இன்னைக்கு வண்ணக்கோலங்களில் பேசினாங்களோ?
0: இன்னைக்கு ஏதோ பாடுகிறேன்னு சொன்னாங்க
1: வண்ண கோலங்களில் விளையாண்டாங்க வந்து இல்லையா? சரிங்க, வாழ்த்துக்கள். உங்களையும் வரவேற்கிறது வானொலி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
0: அதான் மேடம், சாந்தி நிலத்திலிருந்து கடவுள் உண்மை உலகை காண தனியே வந்தாராம்.
1: அந்த பாட்டு கொடுத்துடலாம். நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து இனிமேல்
0: ஓகே தேங்க்ஸ்,
1: நிகழ்ச்சிகளில் பங்கேறுங்க.
0: ஓகே தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ.

0: 10:32 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பட்சவாய்க்கல் நந்தகோபாலுங்க.
0: நந்தகோபால் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பட்சவாய்க்கலை.
0: ஓ, பெட்டவாய்த்தலை.
1: ஆமாங்க, அதாங்க, அதாங்க.
0: வித்தியாசமா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. சரிங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: பாடம் வந்துங்க, நீதிக்கு காய் வணங்கு.
0: சரிங்க,
1: பாட்டு வந்துங்க, இந்த பச்சை கிளிக்கும் செவந்தி பூவில்.
0: சரிங்க, கொடுத்துடலாமா?
1: கொடுத்துருவாங்க.
0: நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க அடுத்ததா யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: அன்பு தோழி அபிராமி நீலவர்ணன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி, ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 3 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 பண்பலையில இணைவது மலைக்குடி பத்தி சண்முகம்.
0: சண்முகம் ஐயா வாங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: நன்றிங்க.
1: எல்லாரும் வந்து நல்ல விருப்பமான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் 102.1 இணைஞ்சிருக்கோம்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் எப்படி பிரிவீங்க?
1: படம் வந்து கனிமுத்து பாப்பா.
0: சரி,
1: அதுல இனிய இரவுல இருந்து தாலாட்டு பாட்டு ராதையின் நெஞ்சம்ங்கிற பாட்டு இந்த இனிய இரவுல

0: ஒண்ணு வழியா காட்டுல தவளை விடுங்க,
1: எல்லாருக்காகவும்.
0: இளைஞர்கள் சொல்லட்டும், இந்த பாட்டு வடக்காண்டார் வீதி பூம்புகார் கல்யாணம்
1: எல்லாருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: 10:42 கீழே அணைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவிந்தராஜன் பேசுறேம்மா.
0: கோவிந்தராஜன் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: காலகாத்தானே வந்து கட்டி தங்க வெட்டி எடுத்து.
0: ஓகேங்க ஐயா, கொடுத்துடலாமா?
1: ஐயா ஒரு ஒரு நிமிஷமா.
0: ஆ சொல்லுங்க.
1: மலைப்பட்டி சண்முக ஐயா அவரை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறாரு. இன்னொருத்தர் பாட்டு கேட்கலாம்ல, அந்த ஐயா கிட்ட சொல்லுங்க.
0: அவங்க அவங்களோட விருப்பம் இல்லையா? சரி, சொல்லுவோம் கண்டிப்பா. அவங்களுடைய அன்பு வந்து ரொம்ப பெருசா காட்டுறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. உங்களோட வேண்டுகோளையும் வந்து அவரும் கேட்டுட்டு தான் இருப்பாரு நிச்சயமா. உங்களுக்காக பாடல் ஏதோ வந்துட்டு இருக்கு. நன்றி.

போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்க ரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு

0: ஞாபகம் வருது கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நம்ம கூட பேசுறதுக்காகவும் பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காகவும் யார் இணைப்புல இருக்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ராமையா மாற்றுத்திறனாளி பேசுறேம்மா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சூரியகாந்தியில இருந்து பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது அந்த பாட்டை கேட்கணுமா? ரொம்ப
0: எல்லாருக்காகவுமே பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குங்கயா. நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு.

0: ஞாபகம் வருது கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். வணக்கம்
1: சிட்டி பாபு பேசுறேங்க.
0: சிட்டி பாபு ஐயா எங்க இருந்து?
1: நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம்.
0: திருச்சியில இருந்து
1: இருக்கோம்.
0: சரிங்கய்யா.
1: குடிவரி போல் பெய்தொடும் இருக்கட்டும் அந்த பாட்டை
0: சரிங்கய்யா கொடுத்துடலாங்கய்யா. ரொம்ப நன்றி.

நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:33 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். தடுமாறி விழுகிற பொழுதும் தடுமாறி போகிற பொழுதும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய யாரோ ஒரு உறவு நம்ம பக்கத்துல இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும். அப்படி யாரோ ஒருவருக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கையா நீங்க இருந்து பாருங்க, அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காம இருப்பாங்க. நன்றி அப்படின்ற அந்த 3 சொல்லுல வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே சொல்லுவோம், விலங்குகள்லாம் நம்ம கிட்ட நன்றியா இருக்குது, ஆனா மனிதர்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சூழல் மாறி போனதுனால நாமளும் அப்படி மாறிட்டோம் அப்படின்னு எடுத்துங்க. யார் நமக்கு எந்த கெடுதல் செஞ்சாலும் பதிலுக்கு அவங்களுக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்காம, நமக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் அது அவர்களுடைய எண்ணம், அது அவங்களோடவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க நேர்மறை சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை அணுகுங்க. தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, துவண்டு போகாமல் அடுத்தடி எடுத்து வைங்க, நிச்சயம் நாம வெற்றி பெறலாம் அப்படின்ற இந்த சின்ன சிந்தனை இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக இந்த பாடலை பாடியது கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமனுடைய குரல்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:08 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், உன் கண்ண பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து மேல நாத்து போல, நாத்து மேல குளிர் காத்து போல, ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். ஒத்த விழியாலே பேசுற, ஒன்னு ரெண்டு பானமா வீசுற, சொப்பனத்தில் மூச்சு வாங்குற, சொல்ல முடியாம ஏங்குற, ஏனையா அந்த மாதிரி அச்சமும்.

0: விட்டுத்தான் வந்துட்டேன். தென்னமர கீத்து ஆடுது, தெக்கு தச காத்து பாடுது, என்னை மெதுவா தீண்டுது, உன்னை என சேர தூண்டுது. ஆசையை அடகாக்கிற யாரையோ எதிர்பார்க்கிற, காதலை அள்ளி வீசுற, காலையே கட்ட பார்க்கிற. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து, கேட்கலாம் வாங்க.
1: அந்த நானா
2: என்னாச்சு உனக்கு?
1: இங்க
2: பாரு,

ஆடிவெளி திரைப்படத்திலிருந்து சித்திரவட குரல்ல பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:18. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வார்த்தைகள் இல்லா மௌனத்தில் வாழ்வினில் இன்பங்கள் தோன்றுமோ, பார்வைகள் பேசும் மொழியினில் பாசங்கள் யாவும் புரியுமோ, தேவனின் கோவில் மணியோசை தேவதை கேட்கும் இசை போலே, பூவினில் வண்டுகள் தேன் தேடும் பூவனம் இங்கு நம் சொந்தமே, வானத்தில் ஆடும் மேகங்கள் வாழ்வினில் வந்தே போகலாம், பூந்தென்றல் வீசும் காலங்கள் நெஞ்சினில் இன்பம் சேர்க்கலாம், காவிய காலம் இதுதானோ கன்னங்கள் சிவக்கும் தருணம், காதலின் தீபம் அணையாது காலங்கள் வெல்லும் நம் நம் தேசம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, இதய தாமரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:23. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏற்றி வைத்த காதல் தீபம் கண்ணா, அதில் என்னையாக நான் இருப்பேன் மன்னா. என்னையாக நீ இருந்தால் கண்ணே, ஒளிரும் திரியாக நான் இருப்பேன் பெண்ணே. வாழ்த்திடுவோம் நூறு யுகம், வாழ்த்துக்களும் கூட வரும். வாழ்வே உன்னால் தானே, காலமெல்லாம் நான் உன் துணையே. கண்ணுக்குதான் காவல் வந்த இமையே, இளம் காதலுக்கு யார் வருவார் துணையே. காதல் அது தெய்வீக பெண்மையே, அதன் காவலனாய் நான் இருப்பேன் உண்மையே. நீ இருந்தால் நிம்மதிதான், உன் நெஞ்சமே என் சன்னதிதான். வாழ்வேன் உன்னால் தானே, கண்மணியே பைங்கிலியே, காலமெல்லாம் நான் உந்தன் துணையே. ராஜாவின் உள்ரோஜா முகம் பார்த்தாலே போதும் கோடி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காவலன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:30. மனசும இங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கோவையில் இதமான மழை இதமான குளிருடன் ஆகாய வெண்ணிலா பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஹேமலதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்தும், சாந்தி ரமேஷ் பாபு முள்ளக்காடிலிருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சிறப்பு இன்று நிகழ்வு, வனப்பு நன்று நகர்வு, முகவுரை நின்று பொலிவு, மனசு சென்று மயங்கும் அழகு, தொகுப்பு கவிதை ஒளி நிலவு, கழிப்பு பண்பலை அழிப்பு அப்படின்னு சொல்லி பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஏழுகிணிலிருந்து அபுதாகிர் இணைந்திருக்கிறாரு. வழங்கும் பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்றும் மிஞ்சும் வகையில் செவிக்கு இதமாக திக்குமுக்கு அடக வைத்தது. வழங்கிய தங்களுக்கு நன்றின்னு சொல்லி மறுபடியும் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாரு. தொடர்ந்து நாம பயணிக்கலாம். நம்மளுடைய அடுத்த பாடல் இந்திரன் சந்திரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, வானம் நமக்கு வீதி, மேகம் நமக்கு ஜோடி, காற்றோடு கலக்கலாம், கைவீசி நடக்கலாம், ராஜா இங்கே நாம், யார் தடுப்பது. அஞ்சலி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வர இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:42. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பாடல்களும் மனதை மயக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. ஜெயராம் டிஜிஎல் இவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் இவங்க நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை கேட்டிராத பாடல் அப்படின்னு சொல்லி கண்மணியே இந்த பாடலுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு முரளிதரன். அப்படியே ஒரு 35 ஆண்டுகளை பின்னோக்கி அழைத்து சென்று அன்றைய நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிழலாட வைத்தது பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில மறுபடியும் இணைந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். பனி சிந்தும் பூக்கள் இங்கு வாசனை தான் கேட்குமோ? பதில் சொல்லும் காலம் வந்தால் காதல் கதை சொல்லுமோ? மலைசாரல் மேகங்கள் மடிமீது தூங்குமோ? இளம் கண்ணி ஆசைகள் இசைப்பாடும் ராகங்கள் நாளும் இந்த நேரம் பார்த்து தேகம் இங்கு ஏங்குமோ? செவ்வந்தி பூக்கள் எல்லாம் தேவதைதான் கேட்குமோ? சித்திரங்கள் தீட்டியது சொந்தம் இங்கு சேருமோ? நீரோடை மீன்கள் தான் நீந்தாமல் தூங்குமோ? மனதோடு மோகங்கள் மறைகின்ற வேகங்கள் கன்னி பெண்மை இன்று மட்டும் நாணம் கொண்டு வாடுமோ? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: நேரம் 11:54 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 102.3 விவத் பாரத்.

தமிழ் பண்பலை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பாட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, இந்திரன் சந்திரன் அஞ்சலி கண்ணுக்கொரு வண்ணக்கிளி இந்த பாடல்கள் எல்லாம் மின் நாட்களுக்கு பிறகு கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிலிருந்து தேவராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்த நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ் ஜானகியோட குரல பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்முடைய இசை பயணத்தை தொடரலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.
3: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பே

கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்த

வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி பறவைகள்

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம். நெல்லி நேரம் 4:01. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்கும் இந்த நிகழ்ச்சி திரைசையில் பக்தி பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சுப்பிரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடல்.

நேரம் 4:06. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஜி தேவராஜுடைய இசையில் அம்பலி குரலில் ஒலிக்க இருக்கிறது, சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் சொர்க்காயல் நத்தம் எஸ்ஐ சிவானந்தம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை சொர்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்பிரை இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:21. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.